ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 19 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆவணி திங்கள் 24 நாள். 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 10 தேதி வியாழக்கிழமை 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் வேவ்ஸ் ஓடிடி இணைய வலையிலும் இன்று எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. மங்கள இசை ராகம் ஜனரஞ்சனி.

0: ஜனரஞ்சனை ராகத்தில் அமைந்த மங்களிசை கேட்டீர்கள். தொடர்வது குரளமுதம். அதிகாரம் 7, மக்கட்பேறு குரலின் 9. குரல்: ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். இதன் பொருள்: தன் மகன் சான்றோன் என பிறலால் பாராட்டப்படும்போது அவனை பெற்றபோது அடைந்த மகிழ்ச்சியை விட கூடுதலான மகிழ்ச்சியை அந்த தாய் அடைவாள். குரலும் பொருளும் மீண்டும். அதிகாரம் 7, மக்கட்பேறு குரலின் 9. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். இதன் பொருள்: தன் மகன் சான்றோன் என பிறரால் பாராட்டப்படும்போது அவனை பெற்றபோது அடைந்த மகிழ்ச்சியை விட கூடுதலான மகிழ்ச்சியை அந்த தாய் அடைவாள். குரலும் பொருளும் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நிலையத்தில் நேரம் 6 மணி. நேர்களை இன்றைய மத நிலையத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நலவை கேட்க. வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் மு கற்பகம் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் பல்லுயிர் பெருக்கம் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி PM சஹானா அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7 மணிக்கு காலை கதிர் நலமுடன் வாழ. ஹோமியோபதி மருத்துவத்தின் பொதுவான மருத்துவ குறிப்புகள் குறித்து மருத்துவர் டாலி அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகாணம். நிறைவாக சட்டமறிவோம். சைபர் பாதுகாப்பு அத்தியாவசியங்கள் குறித்து வழக்கறிஞர் ஹீனா ரஹ்மான் அவர்கள் வழங்கும் சட்ட ஆலோசனைகள் இடம்பெற கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீல் கிரேஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். தொடர்ந்து புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம். நிறைவாக ஞான அமுதம். வழங்குபவர் மனவளக்கலை பயிற்றுநர் பி சுதா அவர்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 கணபதி உலா. பக்தர்கள் போற்றும் பட்டி விநாயகர். பேரூர் அருள்மிகு பட்டி விநாயகர் திருக்கோயில் சித்திரம். 8:45 டிரைவ் டைம் பீட்ஸ். 9 ரெட்ரோ ரகங்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல். 9:15 ரெட்ரோ ரகங்கள். 9:30 உதகை உழவர் சந்தையின் காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ரகங்கள். 10 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 இளமை உலகம் நிகழ்ச்சியில் உதகை JSS ஸ்கூல் ஆஃப் லைஃப் சயின்ஸ் மாணவர்கள் வழங்கும் நிகழ்ச்சி. 11:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில் தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள். தலைப்பு: எல்லாம் மாறும் என்பது நம்பிக்கையா, நமக்கு நாமே சொல்லிக்கொள்ளும் சமாதானமா. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழ் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைக்கானம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் கோத்தர் பாடல்கள். 2:30 அனுபவ பேலை நிகழ்ச்சியில் செல்வராஜ் அவர்களுடனான வாழ்க்கை மற்றும் பணி அனுபவங்கள் குறித்த நேர்முகத்தின் 3 பகுதி இடம்பெறும். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:00 செய்திச் சுருக்கம். 3:02 ஹலோ ஊட்டி. மாலை 4:00 எதிரும் புதிரும் பொருந்தாத ஒன்றை கண்டறிக. 5:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் பேரை திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைகாணம். 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும். இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நாற்று உற்பத்தி தொழில் குறித்து நிர்முகம். பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் எல் நாகேந்திரன் அவர்கள். தொடர்ந்து குறைந்த செலவில் அதிக லாபம் தரும் ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் தாவூத் இப்ராஹிம் அவர்களுடன் உரை. 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப்பில் நேர்விருப்பம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 திரைகாணம். 9:30 நாடக மலர். கண்களுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள் நாடகம். எழுதியவர் பொன்மலை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அமைப்பு என் ஜி ராஜப்பா, ஆயில் என் அவர்கள். படைப்பு திருச்சி வானொலி நிலையம். 10 மணிக்கு காற்றோடு கலந்திரவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேர்கள் இதுவரை கேட்டது இன்றைய மத நிலையத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: The news read by Nina Arakel. Union Cabinet has approved 8 multi-tracking railway projects at total cost of over 20,800 crore rupees. Briefing media after the Cabinet meeting, Information and Broadcasting Minister Ashwini Vaishnav said of these projects, 3 multi-tracking railway projects have been approved at a total cost of 10,783 crore rupees. Mr. Vaishnav said these projects cover 14 districts across West Bengal, Jharkhand, Odisha, Madhya Pradesh and Chhattisgarh, increasing the existing network of Indian Railways by about 656 kilometers. Mr. Vaishnav said that these projects are Kharagpur to Jharsuguda, 4th line, Katni to Pendra Road, 4th line, and Bilaspur to Pendra Road, 3rd line. These projects are planned to be completed up to 2029-30. Mr. Vaishnav further informed that the other 5 multi-tracking projects have been approved at a cost of nearly 10,021 crore rupees. The projects cover 17 districts across the states of Tamil Nadu, Andhra Pradesh, Karnataka and Telangana, increasing the existing network of Indian Railways by about 540 kilometers. These projects are planned to be completed up to 2029-30. Mr. Vaishnav said these routes include Arakonam to Renigunta, 3rd and 4th line, Whitefield to Bengarapet, 3rd and 4th line, and doubling of Hosur to Umalur line. The approved multi-tracking projects will enhance connectivity to approximately 2,100 villages having a population of about 52 lakhs. Mr. Vaishnav informed that the government has decided to four-lining or quadrupling of all the 7 high-density railway corridors. These routes are Delhi to Howrah, Mumbai to Howrah, Delhi to Mumbai, Delhi to Guwahati, Delhi to Chennai, Howrah to Chennai and Mumbai to Chennai route. These routes cover 11,000 kilometers railway networks and four lining of 2,000 kilometers has been completed. These approved projects for four lining are related to the high density railway networks. Prime Minister Narendra Modi has said that the Cabinet decision will ensure faster passenger movement, stronger connectivity and additional freight capacity. In a social media post, Mr. Modi highlighted that the 5 railway projects worth over 10,000 crore rupees will foster better rail connectivity in South India and also benefit lakhs of people. The Prime Minister also said that the Cabinet decision pertaining to 3 multi-tracking projects worth over 10,500 crore will add additional railway network and improve connectivity across Chhattisgarh, Jharkhand, Madhya Pradesh, Odisha and West Bengal. He added that it will also encourage tourism, especially heritage and wildlife related tourism, and lower logistic costs. Union Minister of Commerce and Industry Piyush Goyal has called on BRICS countries to work together to expand opportunities for women entrepreneurs and women-led enterprises in international trade. The minister also stressed the need for easier access to credit markets and predictable rules of business to leverage growth and opportunities for women-led enterprises. He was addressing the BRICS WBA Women-Led Development Conference in New Delhi. Mr. Mr. Goyal said, India has focused on empowering women financially, socially, and through education skills and an improved quality of life with the objective of making women drivers of the country's growth. International Atomic Energy Agency, IAEA, has referred Iran to UN Security Council for the first time in 20 years, citing Tehran's failure to cooperate with a long-running probe into uranium traces found at undeclared sites. The IAEA's 35-member board approved the resolution by 23 votes to 5 with 8 abstentions. In the U.S. Open, Americans Ben Shelton and 11th seed Francis Tiafoe have set up an All-American men's single semifinal. In the women's single semifinals on Friday, defending champion Aryna Sabalenka will face 3rd seed Jessica Pegula, while 4th seed Coco Gauff will play Alina Rybakina of Kazakhstan. And that is the end of this news bulletin.
2: நேரம் காலை 6:10.
3: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள்.
4: வாழ்க்கை துணை இந்த உலகத்தின் இயக்கமே துணையோடு வாழ்வதில் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இல்லற வாழ்வில் ஆணிற்கு பெண்ணும் பெண்ணிற்கு ஆணும் வாழ்க்கை துணையாக இருந்து அன்பு, நம்பிக்கை, மரியாதை, விட்டுக் கொடுத்தல், இன்பம் என அனைத்தையும் பகிர்ந்து வாழ வேண்டும். அதுவே மனித இயக்கத்தின் ஆணிவேராகும். அதன் பொருட்டே வள்ளுவ பெருந்தகை வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்தினை வகுத்தார். இல்லறத்தில் ஆணும் பெண்ணும் ஒருவரோடு ஒருவர் இணக்கமாக இருந்து இல்லறத்தின் மாண்பினை காக்க வேண்டும். வாழ்க்கை துணையான மனைவி நல்ல இயல்புகள் உடையவளாக இருக்க வேண்டும். கண்ணுக்கு இனியவளாகவும் பழிச்சொல்லுக்கு நாணுபவளாகவும் உணவு சமைத்து பரிமாறும் நல்ல இயல்பு உடையவளாகவும் வீட்டு கடமைகளையெல்லாம் முடித்து பின் தூங்கி வீட்டில் உள்ள அனைவரும் எழுவதற்கு முன் எழக்கூடியவளாகவும் ஒரு பெண் என்பவள் இருந்தால் அவளை கணவனால் பிரிந்து வாழ இயலாது. இதனை அடிசிறு கிணியாலை, அன்புடையாலை, பழி நாணுவாலை, அடிவரடி பின் துஞ்சி முன் உணரும் பேதையை யான் பிரிந்தால் என் துஞ்சும் கண்கள் எனக்கு என்கிறது ஒரு பழம் செய்யுள். ஒரு பெண்ணிடம் குடும்பத்திற்கு தேவையான நல்ல பண்புகள் இருக்க வேண்டும். இதனை குரல் மனைத்தக்க மாண்புடையல் ஆகித்தற்கொண்டான் பலத்தக்கால் வாழ்க்கை துணை என்கிறது. கணவனின் தேவையை மனைவி அறிந்தவளாக இருந்தால் அந்த கணவனுக்கு அதைவிட பெரும் மகிழ்ச்சி வேறு இல்லை. அப்போது அவள் அவனுக்கு தெய்வமாக காட்சியளிப்பாள். இதனை கண்ணதாசன் என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றை அறியும் என்கிறார். இல்வாழ்க்கைக்கு செல்வம் தருவது சிறந்த பண்புள்ள பெண்களாவர். மனைக்கு ஆக்கம் மாண்ட மகளிர். ஒரு குடும்பத்தின் சிறப்பு என்பது அந்த குடும்பத்தின் தலைவியினது நல்ல பண்புகளை சார்ந்தே உள்ளது. நல்ல பண்புள்ள மனைவி அமைந்துவிட்டால் ஆணின் வாழ்க்கையில் எல்லா செல்வமும் இருக்கும். அப்படி ஒரு மனைவி அமையாத வாழ்க்கையில் எதுவும் இருக்காது. இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மாணாக்கடை. மூதுரையும் இதே கருத்தினை வலியுறுத்துகிறது. நற்குணங்கள் நிறைந்த மனைவி வீட்டில் இருப்பாளெனின் அந்த வீட்டில் குறையென்றும் இருக்காது. அப்பெண் நற்பண்புகள் இல்லாதவளாகவும் கணவனை எதிர்த்து கடுமையான சொற்களை பேசுபவளாகவும் அமைந்துவிட்டால் அந்த வீடானது புளித்தங்கிய புதர் போல் பாழாய்ப்போகும் என்கிறது. இல்லால் அகத்தியிருக்க இல்லாதது ஒன்று இல்லை. இல்லாலும் இல்லாலே ஆமாயின் இல்லால் வழிகிடந்த மாற்றம் உரைக்குமேல் அவ்வில் புலி கிடந்த தூறு ஆய்விடும். நல்வழியும் பாழே மடக்கொடி இல்லாமனை என்கிறது. நல்ல பண்புகள் கொண்ட மனைவி இல்லாத வீடும் வீணாய்ப்போகும். நாலடியார் இதனை குறிப்பிடுகிறது. எரியன்று எதிர்நிற்பால் கூற்றம், சிறுகாலை அட்டில் புகாதால் அரும்பிணி, அட்டதனை உண்டி உதவாதால் இல் வாழ்பேய், இம்மூவர் கொண்டானை கொல்லும் படை. கணவனை எதிர்த்து பேசுபவள் யமனுக்கு சமமானவள். நல்ல காலை வேளையில் உணவு சமைக்காதவள் அந்த கணவனை பிடித்த நோய்க்கு சமமானவள். சமைத்த உணவை கணவனுக்கு பரிமாறாதவள் அந்த இல்லத்தில் வாழக்கூடிய பேயை போன்றவள். இந்த மூன்று இயல்பும் ஒரு பெண்ணிடம் இருந்தால் அவள் அந்த கணவனை கொள்கின்ற படையாகும் என்கிறது நாளடி. வாழ்க்கை துணையாக இருக்கும் பெண் குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளை பொறுத்துக் கொள்ள வேண்டும். பொறுமை, பெருமை, அன்பு, அடக்கம், பணிவு, விருந்தோம்பல், குடும்பத்தை காக்கும் திறன் போன்ற நல்ல பண்புகளோடு இருப்பாளானால் அவள் வாழ்கின்ற வீடு கோவிலாக மாறும். இதனையே கண்ணதாசன் குலமகள் வாழும் இனிய குடும்பம் கோவிலுக்கு இணையாகும், குறை தெரியாமல் உறவு கொண்டாலே வாழ்வும் சுகமாகும் என்கிறார். அவ்வாறே கணவனும் நல்ல பண்பு கொண்டவனாக இருக்க வேண்டும். அத்தகு நல்ல பண்பு கொண்ட கணவன் அமைவானால் இல்வாழ்க்கை என்னும் புதிய உலகம் பெரும் சிறப்பாக அமையும். பெற்றான் பெரின் பெறுவர் பெண்டிற் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு என்கிறது வள்ளுவர். சொல்லுவோம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்வி என்பது அவசியமாகிறது. அதுவே உண்மையான அழகாகும். பொறுமை, பெருமை, அன்பு, அடக்கம், பணிவு, விருந்தோமல் போன்ற பண்பு நலன்கள் எல்லாம் கல்வி நாளை கைகூடும். அதுவே பெண்ணிற்கு உண்மையான அழகு என்பதனை குஞ்சியழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவுநிலைமையால் கல்வி அழகே அழகு என நாளடியும் இடைவனப்பும் தோல்வனப்பும் ஏடில் வனப்பும் நடைவனப்பும் நாணின் வனப்பும் புடைசால் கழுத்தின் வனப்பும் வனப்பல்ல என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு என ஏலாதியும் குறிப்பிடுகின்றது. இல்லற வாழ்வில் பெண்ணிற்கு உயிராக ஆணும் ஆணிற்கு உயிராக பெண்ணும் இருந்தால் மட்டுமே வாழ்க்கை சிறக்கும். சங்க இலக்கியம் வினையே ஆடவர்க்கு உயிரே, வாழ்முதல் மனையறை மகளிற்கு ஆடவர் உயிர் என்கிறது. இத்தகு அன்பு கொண்ட வாழ்க்கை துணை வாய்த்த கணவன் மகிழ்ச்சியால் தீழ்வதில்லை என்பதனை நான்மணிக்கடிகை கல்லின் பிறக்கும் கதிர்மணி, காதலி சொல்லில் பிறக்கும் உயர்மதம் என்கிறது. இத்தகு அன்போடு இணைந்து வாழும் வாழ்க்கை துணையே கிடைத்தற்கரிய பேரின்பமாகும்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மூட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:15. நேரலை கேட்கலாம் அருளிசை பக்தி பாடல்கள்.

0: மின்மினி அவர்கள் பாடிய அருளசை பாடலை கேட்டீர்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

சரஸ்வதி லட்சுமி பார்வதி உமைனி பஞ்சாட்சரபட்சணி நீலிவராகி திரிபுர சுந்தரி நீ காளி பைரவி காத்திட வருவாய் கனக துர்கையே.

நேர்களை கேட்ட பாடல் எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் பாடிய பாடல். வழுவூர் மாணிக்க விநாயகம் அவர்களுடைய இசையமைப்பில் ஒலித்தது. நேர்களை கேட்ட பாடலோடு அருளிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:40. நேர்களை மாவட்டம் முழுவதும் எதிர்பார்க்கப்படும் வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்கலாம். முதலில் வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் இருக்கும். அடுத்த 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 18-22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 6-10 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40-60% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4-8 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். தொடர்வது விவசாயிகளுக்கான அறிவிப்பு. பட்டாணி பயிரில் புசேரியம் வாடல் நோயை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். கார்பன்டாசம் 1 கிலோவிற்கு 2 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்யலாம். காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.25% 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் மண்ணை நனைத்து தெளிக்க வேண்டும். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி போன்ற உளவியல் மற்றும் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்க வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசேப் 1 லிட்டருக்கு 2 கிராம் அல்லது குளோரோதனரோனில் 1 லிட்டருக்கு 2 கிராம் என்ற அளவில் இலைவழி தெளிக்க வேண்டும். கேரட் பயிரில் துருஈ மேலாண்மைக்கு விதைத்த 45-50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோரோனான் ரானி புரோர் என்ற குறுணை மருந்தை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் தெளிக்க வேண்டும். முட்டைகோசு பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் தெளிக்க வேண்டும். காய்கறி பயிர்கள் பயிரில் வெட்டுப்புழுக்களை கட்டுப்படுத்த முதிர்ந்த அந்துப்பூச்சிகளை கவர கோடைக்கால சூரிய ஒளி பொறியை பொருத்தவும். தெளிப்பு நீர்ப்பாசன முறையை நிறுவி பகல் நேரத்தில் வயலுக்கு பாசனம் செய்யவும். இதன் மூலம் பறவைகள் அந்துப்பூச்சி புழுக்களை வேட்டையாடுவதற்கு ஏதுவாக அவற்றை வெளிப்படுத்தலாம். குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த 1 செடிக்கு ட்ரைகோடெர்மா ஆசோஸ்பைரிலம் அல்லது ஃபாசிலஸ் சப்டைட்டிஸ் 25 கிராம் வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். பூண்டு ஊட்டச்சத்து நோய் மேலாண்மைக்கு பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூற்று சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் இடலாம். பூண்டு பயிரில் இலைப்புள்ளி ஊதாநிற புள்ளி கருகல் நீரை நிர்வகிக்க மான்கோசேப் 2 கிராம் காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். நேயர்கள் இதுவரை கேட்டது வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பு.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
4: நேயர்களே, இன்று உலக தற்கொலை தடுப்பு நாள் கொண்டாடப்படுகிறது. தற்கொலைகளை தடுக்க உலகளாவிய உறுதிப்பாட்டையும் நடவடிக்கையும் ஊக்குவிப்பதே இந்த நாளின் முக்கிய நோக்கம். உலக சுகாதார அமைப்பு மற்றும் தற்கொலை தடுப்புக்கான சர்வதேச சங்கம் இணைந்து 2003 செப்டம்பர் 10 அன்று முதன் முதலில் இந்த நாளை அனுசரித்தனர். தற்கொலைகளை தடுக்க முடியும் என்ற ஒற்றை செய்தியை உலகளாவிய அளவில் கொண்டு சேர்ப்பதற்காக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. வாழ்வு ஒரு வரம், மனம் சோர்ந்தால் தோள் கொடுக்க 1000 கைகள். நண்பர்களே, நம் வாழ்வில் தனிமை என்பதில்லை, நம்பிக்கையுடன் வாழ்க்கையை தொடர்வோம். இன்றைய தொடக்கம், நாளைய ஒரு புதிய உலகம். வாழ்வோம், நம்பிக்கை விதைகளை விதைப்போம்.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்தி அறிக்கை.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டில் 5 பெரிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பது தென்னிந்தியாவில் சிறந்த ரயில் போக்குவரத்து சேவைக்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பழங்குடியின மக்களின் உழைப்பு சுரண்டலை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் சிறுமியர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியோ ஷிஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் 10,000 கோடி ரூபாய்க்கு மேலான மதிப்பில் 5 பெரிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பது தென்னிந்தியாவில் சிறந்த ரயில் போக்குவரத்து சேவைக்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இதனால் லட்சக்கணக்கான மக்கள் பயனடைவார்கள் என்று கூறியுள்ளார். அமைச்சரவையின் முடிவால் பயணிகள் போக்குவரத்தை விரைவுபடுத்துவதையும் வலுவான போக்குவரத்தையும் கூடுதலாக சரக்குகளை கையாளுவதையும் உறுதி செய்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நெரிசல் மிகுந்த பட்டினப்பாக்கத்தில் தலைமை செயலகம் கட்டப்பட்டால் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு சார்ந்த பல்வேறு பிரச்சினைகள் உருவாக வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளார். அத்துடன் கடற்கரையை ஒட்டிய பகுதி என்பதால் பெரிய கட்டிடம் கட்டப்படும்போது ஏற்படும் சுற்றுச்சூழல் பிரச்சினையையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அப்பகுதி மீனவ சமூகத்தினரின் வாழ்விடத்தையும் வாழ்வாதாரத்தையும் ஒட்டுமொத்தமாக சீர்குலைத்துவிடும் என்றும் கூறியுள்ளார். இதுபோன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படும்போது அவசரகதியில் செயல்படாமல் பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை மேற்கொண்டு ஆய்வுக்கு பிறகு அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். எனவே சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமை செயலகம் அமைக்கும் திட்டத்தை கைவிட்டு மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜயை தான் வலியுறுத்துவதாக டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இருளர் உள்ளிட்ட பழங்குடியின மக்களின் உழைப்பு சுரண்டலையும் கடன் கொத்தடிமைத்தனத்தையும் தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உடனடியாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில குழு வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு பே சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் மாவட்டம் சிங்காடிவாக்கம் ஊராட்சி பகுதியில் வாங்கிய கடனை உடனடியாக செலுத்த வேண்டும் என்று கூறி நிறைமாத கர்ப்பிணியை மருத்துவமனைக்கு செல்ல அனுமதிக்காததால் அந்த கர்ப்பிணியும் பிறந்த பச்சிளம் குழந்தையும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். பழங்குடியின மக்களின் வறுமையையும் கல்வி அறிவின்மையையும் பயன்படுத்தி அவர்களை கடன் மற்றும் உழைப்பு சுரண்டலுக்குள் தள்ளும் நடைமுறைக்கு இந்த கொடூர சம்பவம் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். இதையடுத்து கர்ப்பிணியை மருத்துவமனைக்கு செல்ல விடாமல் தடுத்த வியாபாரி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசை திரு பி சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
6: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
5: விநாயகர் சதுர்த்தியையொட்டி பயணிகளின் நெரிசலை தவிர்க்கும் வகையில் இரண்டு சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரலில் இருந்து போத்தனூருக்கு நாளை இரவு மணி 11:50 சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. மற்றொரு ரயில் தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கு நாளை இரவு மணி 7:30 இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. இதற்கான முன்பதிவு இன்று காலை 8:00 தொடங்குவதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு முகத்துவாரம் பகுதியில் தூர்வாருவது குறித்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள தொழில்நுட்ப குழு அமைக்கப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். பழவேற்காட்டில் பறவைகள் சரணாலயம், வனத்துறை அலுவலகம், பழவேற்காடு ஏரி உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட பின் அமைச்சர் இதனை தெரிவித்தார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சிமலை மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரண மற்றும் மீட்பு பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. சாதாரண பாஸ்போர்ட்களை வைத்திருக்கும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தாய்லாந்தில் 30 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கான ஆஸ்திரேலிய தூதர் திரு பிலிப் கிரீன் தலைமையிலான குழுவினர் ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனியுடன் பல்வேறு துறைகளின் ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தனர். ஒடிசாவில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் பயணம் மேற்கொண்டு வரும் அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி நேற்று அபுதாபியில் அந்நாட்டு வர்த்தக குழுக்களுடன் விவாதித்தார். சென்னையில் உள்ள இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் பரிசோதனை நடைமுறைகள் குறித்து மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். கலை பண்பாட்டுத்துறை சார்பில் சென்னையில் நடத்தப்பட்ட இளம் கலைஞர்களுக்கான மாநில கலைப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் திரு ராஜ்மோகன் பரிசு வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளதையொட்டி அத்தொகுதியின் முக்கிய சாலைகளில் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் நீர்நிலைகளில் குப்பை கழிவுகளை கொட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி கவிதா எச்சரித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பருத்திப்புத்தூரில் டெங்கு காய்ச்சலை பரப்பக்கூடிய லார்வா புழுக்கள் இருந்த பொருட்களை சுகாதாரத்துறையினர் பறிமுதல் செய்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் உண்டியல் காணிக்கையாக 93,23,000 ரூபாய் கிடைத்துள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஐடிஐ படித்தவர்களுக்கான மாவட்ட அளவிலான தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி இம்மாதம் 23ஆம் தேதி வடசென்னை அரசினர் தொழில் பயிற்சி நிலைய வளாகத்தில் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்க ஒப்பன் டென்னிஸ் போட்டியின் சிறுமியர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியோ ஷுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதி முந்தைய சுற்றில் இந்த இணை 2-6, 6-2, 10-7 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் கோவாக் கோவா ஜாசிகோவா இணையை வென்றது. ஆசிய கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்று வரும் போட்டியில் மகளிர் கேடட் பிரிவில் ஆனந்தி கார்க்கும் ஜூனியர் பிரிவில் சத்ய தேஜாவும் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ், ஹெச் எஸ் பிரணாய், தருண் மணப்பள்ளி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்றில் கிரண் ஜார்ஜ் தாய்லாந்தின் ஓங்ஸப்பையும், எச் எஸ் பிரணாய் மலேசியாவின் ஜிங் ஹாங்கோக்கையும் வென்றனர். தருண் மணப்பள்ளி தைவானின் யூ கை வாங்கையும் வென்றனர். ஆசியக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் 1வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் 5 பெரிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பது தென்னிந்தியாவில் சிறந்த ரயில் போக்குவரத்து சேவைக்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பழங்குடியின மக்களின் உழைப்பு சுரண்டலை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் சிறுமியர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியோ ஷுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
0: நிலையத்தில் நேரம் 6:55.
7: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: இயற்கையின் மொழி.
1: ரிச் பயோடைவர்சிட்டி குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி பி எம் சஹானா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு ரிச் பயோடைவர்சிட்டி பத்தி பார்க்க போறோம். அதாவது நீலகிரியின் வளமான பல் உயிரினம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த கலந்த நிலம்தான் நீலகிரி பல உயிரினம் ஹாட்ஸ்பாட் ஆகிறதுக்கான ஒரு முக்கிய காரணமா வகுத்து இருக்கு. நீலகிரி உயிர்கோள காப்பகம் இந்தியாவின் முதல் பயோஸ்பியர் ரிசர்வாக அழைக்கப்படுது. இங்கே 3,300 மேல பூக்கும் தாவரங்கள், 100 மேல பாலூட்டி விகினங்கள், 350 மேல பறவைகள் இருக்குது. நமது மாநில விலங்கான வரையாடு உலகத்தில் வேறெங்கும் வாழ்வதில்லை. சிரிக்கும் கரிச்சாங்குருவி, கருப்பு செவ்வானம் குருவி, இந்த மாதிரி நிறைய பறவைகள் நீலகிரி மாவட்டத்துல மட்டுமே நம்மளுக்கு வந்துட்டு காட்சி அளிக்கிறது. அது மட்டும் இல்லாம நிறைய மலைவாழ் மக்களும் இங்க இருக்கிறோம். அண்ட் ஒவ்வொரு கலாச்சாரமும் இந்த நீலகிரி மாவட்டத்துல எல்லா கலாச்சாரமும் கலந்த ஒரு ரிச் பயோடைவர்சிட்டியா நம்மளுடைய மாவட்டம் வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கு. அண்ட் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்க வந்துட்டு பயோஸ்பியர் ரிசர்வ்ல பாத்தீங்கன்னா ரிசர்வ்டு அன்ரிசர்வ்டுன்னு 2 கேட்டகரிஸ்ல காடுகள் அமைக்கப்பட்டிருக்கு. ரிசர்வ் ஃபாரஸ்ட் பாத்தீங்கன்னா அது வந்துட்டு விலங்குகளுடைய பாதுகாப்பிற்கும் மரங்கள் அப்புறம் சிறந்த வளங்களுடைய பாதுகாப்பிற்காகவும் அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் அமைக்கப்பட்டிருக்கு. அன்ரிசர்வ் ஃபாரஸ்ட் பாத்தீங்கன்னா மக்கள் வந்துட்டு அந்த இடத்துக்கு போகலாம், ஆனாலும் அதுக்கும் ஒரு சில எல்லை கோட்பாடு இருக்கு. அதை தாண்டி நம்ம வந்துட்டு உள்ள அந்த ஃபாரஸ்டை விசிட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ஒரு சில டெஸ்டினேஷன்ஸ் நம்ம வந்துட்டு போய் விசிட் பண்ணி அந்த நேச்சரை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு நீலகிரி மாவட்டத்தில் இருக்கு. அண்ட் நம்மளுடைய பயோடைவர்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில் கிளைமேட் தான் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். இங்கே வந்துட்டு ஜூன் ஜூலை மாசத்துல பார்த்தீங்கன்னா மழையும் குளிர் பிரதேசத்துக்கு ஒரு முக்கிய பங்களிப்பு வகுக்குது அப்படின்னா அது நீலகிரி மாவட்டம் தான். இதுதான் இந்த பயோஸ்பியர் ரிசர்வ் பாதுகாக்கப்படுறதுக்கான ஒரு முக்கிய காரணமா இருக்கு. லேண்ட்ஸ்லைடு பார்த்தீங்கன்னா சதுப்பு நிலமா இருக்கு, ஈரப்பதம் கூடிய நிலமா இருக்கு. ஆனா தற்போதைய காலகட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா மழை நமக்கு இல்லை, வெயில் காலமா இருக்கிறதுனால நமக்கு வந்து தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. அதனால நிலங்களும் வறட்சி அடைஞ்சிருக்கு. இதனால மரங்கள் காடுகள் இது எல்லாமே வந்துட்டு மழை நமக்கு இல்லாத காரணத்தினால மக்களும் தண்ணீர் இல்லாம வறட்சிக்கு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. மற்றபடி பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நீலகிரி மாவட்டத்துல எல்லாமே வந்துட்டு பாக்குறதுக்கே அழகா அமைக்கப்பட்டிருக்க ஒரு சிறந்த ஒரு அழகிய காடுகளாக நமக்கு தோற்றம் அளிக்கிறது. அண்ட் இந்த காட்டுல பாத்தீங்கன்னா புலி, யானை இது எல்லாமே வந்துட்டு வாழ்வாதாரம் மேற்கொண்டு இருக்கு. நீலகிரி டைகர் ரிசர்வ் நமக்கு இருக்கு நீலகிரி மாவட்டத்துல. அதே மாதிரி எலிஃபண்ட் ரிசர்வும் இருக்கு. யானைகளை வந்துட்டு பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ரிசர்வ் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க நம்மளுடைய கவர்மெண்ட். அதே மாதிரி டைகர் ரிசர்வ் புலிகள் காப்பகமும் நம்ம வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கோம். இந்த வனவிலங்குகளுக்கான பாதுகாப்பு அவங்களுக்கு கூடியான ஷெல்டர் எல்லாமே நம்ம வந்து அமைத்து கொடுத்திருக்கிறது நம்மளுடைய அரசு. அப்புறம் குருவிகள் பாத்தீங்கன்னா கரிச்சாங்குருவி அப்புறம் இந்த செவ்வானம் குருவி இந்த மாதிரி பறவைகள் வந்துட்டு நிறைய நீலகிரி மாவட்டத்துல இருக்கு. அண்ட் ஒவ்வொரு வருஷமும் வெளி மாவட்டத்துல இருந்து நம்ம நீலகிரி மாவட்டத்திற்கு பறவைகள் இடம் மாறி வந்து கூடு வசிச்சு அந்த ஒரு டைம் ஸ்பான்ல வந்துட்டு அது அதனுடைய இனப்பெருக்கம் பண்ணிட்டு போற ஒரு அமைப்பும் நம்ம இந்த நீலகிரி மாவட்டத்துல பார்க்கலாம். வேடந்தாங்கல்ல இருந்தா இருக்கட்டும், இல்ல மற்ற பிரதேசங்களிலிருந்து வரக்கூடிய பறவைகளா இருக்கட்டும், இத்தனை வருஷத்துக்குள்ள அது இடம் மாறும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த சூழ்நிலையில அது வந்து பறந்து வந்து பல பிரதேசங்களை கடந்து பறந்து வந்து இந்த மாவட்டத்துல வளம் வந்து இங்க வந்துட்டு அதனுடைய கூடு தன்னால உருவாக்கி அது வந்துட்டு தன்னுடைய இனப்பெருக்கத்தை பண்ணும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இந்த காலகட்டத்துல அவங்க வளம் வரும்போது அவங்க வந்துட்டு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நம்மளுடைய காடுகள் வந்துட்டு அதுக்காக ஒரு சிறந்த இடமாக வழிவகுத்து இருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ இந்த ரிச் பயோடைவர்சிட்டியை நம்ம வந்துட்டு பாதுகாத்து நம்ம அதை மென்மேலும் வளர்றதுக்கு ஒரு முக்கிய பங்களிப்பு வகுப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி.
1: ரிச் பயோடைவர்சிட்டி குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி பி எம் சஹானா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 7:00.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
0: காலை கதிர் நிகழ்ச்சியின் துவக்கமாக நலமுடன் வாழ.
4: இன்றைய நிகழ்ச்சியில் ஹோமியோபதி மருத்துவத்தின் பொதுவான மருத்துவ குறிப்புகள் குறித்து மருத்துவர் எம் டாலி அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: ஃபர்ஸ்ட், ஹோமியோபதி அப்படின்றது உலக சுகாதார அமைப்பு, அதாவது WHO-னால ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு சிஸ்டம். ஹோமியோபதி அப்படின்றது ஒரு நாடில் மட்டும் பயன்படுத்தப்படும் ஒரு சிகிச்சை முறை கிடையாது. அதாவது உலகத்துல பல நாடுகள்லயும் பிராக்டிஸ் பண்ணப்படுற ஒரு சிஸ்டமா இருக்கு. அதுல இந்தியால ரொம்பவே ஃபேமஸான ஒரு சிஸ்டம் ஆஃப் மெடிசனா இருக்கு. நீலகிரி மாவட்டத்தை பத்தி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஊட்டி மாதிரியான ஒரு இடத்துல ஹோமியோபதியுடைய ஸ்கோப் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் உதகைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிளைமேட் வந்து ரொம்ப சேஞ்சபிளாக இருக்கும். திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு ரொம்ப குளிராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெம்பரேச்சர் சேஞ்சஸ் ரொம்ப குயிக்காக இருக்கும். அதே மாதிரி இப்போ இங்கேருந்து கீழே பிளெயின்ஸ்க்கு போயிட்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக சடன் டெம்பரேச்சர் சேஞ்ச் இருக்கும். ஆல்டிடியூட் சேஞ்ச், அதாவது ஹைட் சேஞ்ச் ஆகுது இல்லையா, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அப்போ ப்ரெஷரும் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இங்கே அதிக குளிர் இருக்கும், நிறைய பேர் ஹில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த ஹேர்பின் பென்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ இதனால் சில நோய்கள் ரொம்ப பொதுவாக ஊட்டியில் பார்க்கப்படுது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இங்கே திரும்ப திரும்ப சளி இருமல் பிரச்சனைகள் இருக்கும், சைனஸ் பிரச்சனைகள், நேசல் பாலிப், அதாவது மூக்கில் வந்து கோல்டு பட்டு பட்டு சதை வளரும், ஸோ அந்த தொந்தரவு, ஆஸ்த்மா, டான்சிலைட்டிஸ், அலர்ஜிஸ், ஸ்கின் வந்து ட்ரை ஆகி கோல்டு தாங்காமல் ட்ரை ஆகி கிராக் ஆகிறது, சில் பிளெயின்ஸ்க்கு சிலருக்கு வரும், அதாவது கால்லாம் வீங்கி போயிடும், ரெட் ஆகிடும், அரிக்கும், இதெல்லாமே அந்த கோல்டு தாங்காமல் ஏற்படுற விஷயங்கள். அதே மாதிரி ரூமேட்டிக் ஜாயின்ட் பெயின்ஸ், குளிர் அதிகமாகி அதனால ஜாயின்ட் பெயின்ஸ் வர்றது, ட்ராவல் பண்ணுவோம் நிறைய பேருக்கு மோஷன் சிக்னஸ் இருக்கும், அதாவது வாமிட்டிங் வர்றது. அப்புறம் இங்கே இருக்க ஆக்குபேஷன், நிறைய பேர் செய்கிற வேலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஏ ஸ்டேட்டில் வேலை செய்கிறாங்க. ஸோ டிஏ ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும், வெயிட் தூக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் கிட்டத்தட்ட ஊட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனை வெரிகோஸ் வெயின்ஸ். இதுக்கு சிலர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க, சிலர் அதை ஒரு விஷயமாகவே எடுத்துக்கிறது இல்லை. ஸோ வெரிகோஸ் வெயின்ஸ், அதே மாதிரி லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ், முதுகு வலிக்கிறது, லோ பேக் ஏக் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான நோய்கள் ஊட்டி மாதிரி ஒரு இடத்துல ரொம்ப காமன். இப்போ நீங்கள் ஒரு ஜிஹெச்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இதே நோய்கள் தான் அதிகமாக வருது. ஸோ இந்த எல்லா நோய்கள், இப்போ நான் சொன்ன எல்லா நோய்களுக்கும் ஹோமியோபதியில் நல்ல தீர்வு இருக்குது. நீலகிரியில் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோமியோபதி ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போகலாம். மூணு இடத்துல இருக்குது ஹோமியோபதி. ஒன்று வந்து நம்மளுக்கு ஊட்டி ஜிஹெச்சில் இருக்குது, இன்னொன்று கூக்கல் துறை, இன்னொன்று பிக்கெட்டி. இந்த மூணு இடங்களில் இருக்குது. இங்கே போய் நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது சில மருந்துகள் வீட்டில் ஃபர்ஸ்ட் எய்டுக்கு யூஸ் பண்ணலான்ட்டு, இதை கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் எல்லாமே வந்து பெட்டராக மேனேஜ் பண்ணலாம். ஸோ இதை பார்க்கக்கூடிய நீங்கள் ஊட்டியை சேர்ந்தவராக இருந்தால் இந்த மூணு இடங்களில் போயிட்டு ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டுடைய சக்ஸஸ் அப்படின்றது எதை பொறுத்து இருக்குன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய சிம்டம்ஸை அப்சர்வ் பண்ணுறீங்க, உங்களுடைய நோய் அறிகுறிகளை எந்த அளவுக்கு கவனித்து உங்கள் டாக்டர்கிட்ட சொல்கிறீங்க, அதே மாதிரி உங்கள் டாக்டர் கொடுக்கக்கூடிய அட்வைஸை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. எந்த ஒரு நோயாக இருந்தாலும் எவ்வளோ சீக்கிரமான ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக அதுக்கு நல்ல தீர்வு இருக்கும். ஆரம்ப கட்டத்திலேயே ஹோமியோபதி மருந்துகள் எடுக்க பழகுங்க. அப்படி எடுக்கும்போது அடுத்த கட்டத்துக்கு நோய் போகாமல் தடுக்க முடியும். அதே மாதிரி உங்கள் மருத்துவர் எந்த நேரத்தில் வர சொல்கிறாங்களோ, அடுத்து வர சொல்கிறாங்களோ, இப்போ ரெண்டு வாரத்தில் வாங்க, ஒரு மாதத்தில் வாங்கன்னு சொன்னால் அந்த டைமுக்கு போய் பழகுங்க. ஏன் அப்படின்னா, எந்த கட்டத்தில் வேணால் ஒரு நோயில் மருந்து மாற்ற மாதிரி இருக்கும். அதே ஒரே மருந்து தான் ஃபுல் நோய்க்கு கொடுக்கணும்ன்ட்டு இல்லை, ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு ஒரு மருந்து இருக்கும். ஹோமியோபதி பற்றி பொதுவாக மக்களுக்கு இருந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். எந்த ஒரு தொந்தரவாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோமியோபதி டாக்டரை நீங்கள் விசிட் பண்ணலாம்.
0: நலமுடன் வாழ.
4: இதுவரை ஹோமியோபதி மருத்துவத்தின் பொதுவான மருத்துவ குறிப்புகள் குறித்து மருத்துவர் எம் டாலி அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: நேயர்களே, நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் திரைகானம்.

0: நேர்களை கேட்ட இந்த சூப்பரான பாடல் மதுர திரைப்படத்திலிருந்து மதுபாலகிருஷ்ணன் சாதனா சர்க்கம் இணைந்து பாடிய பாடல் வித்யாசாகரோட இசையமைப்பில் ஒலித்தது.
1: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் சைபர் பாதுகாப்பு மற்றும் அத்தியாவசியங்கள் குறித்து வழக்கறிஞர் ஈனா ரஹ்மான் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: சைபர் சட்டம் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். பொதுவா இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், அதாவது தகவல் தொழில்நுட்ப சட்டத்தை தான் நம்ம வந்து சைபர் லா அப்படின்னு சொல்றோம். முதல்ல சைபர் சட்டம் அப்படின்னா என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பேச போற தலைப்பு வந்து சைபர் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் அதோட எசென்சியல்ஸ். இப்ப இருக்கிற உலகத்துல பணம் மட்டும் வேல்யூபிளா இல்ல, நம்மளோட தகவல்களும் ரொம்பவே வேல்யூபிளா இருக்கு. முதல்ல எல்லாம் ஒருத்தரோட மதிப்பை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டி, லேண்ட், பணம் இதெல்லாம் வச்சுதான் கால்குலேட் பண்றாங்க. ஆனா இப்ப இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல நம்மளோட பேரு, ஃபோன் நம்பர், நம்மளோட இமெயில் அட்ரஸ், நம்மளோட பேங்க் டீடைல்ஸ், நம்மளோட வீட்டு அட்ரஸ், அதுக்கப்புறம் நம்மளோட ஆன்லைன் பழக்கத்தை தான் வந்து பார்க்குறாங்க. இது எல்லாமே நம்மளோட இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்குது. நம்மளுக்கான முக்கியமான கேள்வி என்னென்னா, நம்மளோட தகவல்களை யார் பயன்படுத்துகிறாங்க, அதை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். தனிப்பட்ட தகவல்கள் அப்படின்னா என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட நபரோட அடையாளம், அதாவது நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கிற தகவல்கள் எல்லாமே நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷனாக சொல்கிறோம். எப்போவுமே நம்ம வந்து நம்மளோட ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ், இம்பார்ட்டண்ட்டான கான்ட்ராக்ட்ஸ், இது எல்லாமே ஃபோனில் மட்டும் இல்லாமல் பேக்கப்பாக வேற ஒரு இடத்துலையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைங்களோட ஆன்லைன் பாதுகாப்பு, இப்போ இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்க கூட ஃபோன் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டாங்க. அதனால் அவங்க தெரியாமல் லிங்கை தொடலாம், அவங்க வந்து ஆன்லைனில் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பழகலாம். இது எல்லாமே நம்ம தான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். எந்த லிங்க் வந்தாலும் கிளிக் பண்ணக்கூடாது, தெரியாதவங்க கிட்ட பேசக்கூடாதுன்றதெல்லாம் நம்ம தான் வந்து சொல்லி கொடுக்கறதா இருக்கு. சைபர் செக்யூரிட்டியை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா, ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் சைபர் தாக்குதல் நடந்தால் நம்ம என்ன செய்யறதுன்றத பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து நம்மளோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்மளோட அக்கௌண்ட்டில் இல்லை நம்மளோட வெப்சைட்டில் யாரெல்லாம் லாகின் பண்ணியிருக்கா, எப்பெல்லாம் லாகின் நடந்திருக்குன்றத நம்ம கவனமாக பார்க்கணும். அதுக்கப்புறம் பேங்க் மூலயமா ஃப்ராட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தால் நம்ம அப்பத்துக்கப்பவே பேங்கை டைரெக்டாக போய் காண்டாக்ட் செய்யணும், ஆதாரங்களை சேமித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சைபரில் கம்ப்ளைண்ட் கூட நம்ம கொடுக்கலாம். இப்போ பேசின நம்ம எல்லா டாபிக்ஸ்லேயும் முக்கியமான சட்டங்கள் என்னென்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், அதுக்கப்புறம் டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அதுக்கப்புறம் மற்ற சட்டங்களும் இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த சட்டம் இப்போ நடக்கிற குற்றம் வந்து அந்த ஆக்டுக்கு கீழே வருதா இல்லை அந்த ஆக்டுக்கு கீழே டிஃபைன் ஆயிருக்கான்றதை பார்த்து தான் நம்ம வந்து அந்த ஆக்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ முக்கியமான கருத்துக்கள் நம்ம என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுன்னா, எப்போவுமே நம்மளோட பர்சனல் பாஸ்வேர்ட், பர்சனல் டேட்டாஸ் இதெல்லாம் எப்போவுமே நம்ம யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் எப்போவுமே நம்ம நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு 2-factor authentication செஞ்சு வச்சுருக்கணும். நம்மளோட மொபைல் ஃபோன் நம்பர்ஸ் இதெல்லாம் எங்கேயுமே நம்ம ஷேர் பண்ண போகக்கூடாது. சந்தேகமான லிங்கை வந்து நம்ம எப்போவுமே கிளிக் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பேக்கப்புன்றது நம்ம எப்போவுமே நம்மளோட ஃபோனில் மட்டுமே நம்மளோட டாக்குமெண்ட்ஸை வச்சுக்கிறத விட இன்னொரு ஒரு இடத்துல அதோட காப்பீஸை வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது.
1: சட்டம் அறிவோம்.
2: நேயர்கள் இதுவரை சைபர் பாதுகாப்பு மற்றும் அத்தியாவசியங்கள் குறித்து வழக்கறிஞர் ஈனா ரஹ்மான் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
4: குட் மார்னிங் நீல்கிரீஸ். குட் மார்னிங் நீலகிரிஸ்க்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் தான். சுவாரஸ்யமான விஷயங்கள், வாசிப்பை நேசிக்க புதின பக்கங்கள், நாள்தோறும் விதவிதமான தகவல்களுடன் உங்களை வரவேற்கிறது குட் மார்னிங் நீலகிரிஸ். தினமும் காலை 7:25 கேட்க தவறாதீர்கள். உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
5: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.
0: நேர்களை இத்துடன் காலை கதிர் நிகழ்ச்சியின் நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.

0: ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டில் மூன்று ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதன் மூலம் கிழக்கு மற்றும் மத்திய பகுதி மாநிலங்களில் போக்குவரத்து இணைப்பு மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரண மற்றும் மீட்பு பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. இந்தியா தாய்லாந்து இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து புதுதில்லியில் விவாதிக்கப்பட்டது. சாதாரண பாஸ்போர்ட்களை வைத்திருக்கும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தாய்லாந்தில் 30 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. ஜோர்டானில் நடைபெற்று வரும் ஆசிய கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் 10,500 கோடிக்கும் மேலான மதிப்பில் 3 பல்தட ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதன் மூலம் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஒடிசா, மேற்குவங்க மாநிலங்களில் போக்குவரத்து இணைப்பு மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இம்முடிவு அம்மாநிலங்களின் பாரம்பரியம் மற்றும் வனவிலங்குகள் தொடர்பான சுற்றுலாவை ஊக்குவிக்கும் என்று தெரிவித்துள்ளார். அத்துடன் சரக்கு போக்குவரத்து செலவுகள் குறையும் என்றும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரண மற்றும் மீட்பு பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய பேரிடர் மீட்புப்படை உபகரணம், தடய அறிவியல் பரிசோதனை உபகரணங்கள், ராணுவத்தினருக்கான பொருட்கள் உள்ளிட்டவை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாளத்தில் இந்தியா தொடர்ந்து நிவாரண மற்றும் மீட்பு பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் இந்தியாவின் சார்பில் நேபாளத்திற்கு இதுவரை 130 டன்னுக்கு மேலான நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளது. தேடுதல் மீட்பு மற்றும் தடயவியல் பணிகளில் ஈடுபடுவதற்காக 54 பேர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்தியா தாய்லாந்து இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலும் தாய்லாந்து வர்த்தகத்துறை அமைச்சர் திரு சுபாஜி சுதும்பொன்னும் விவாதித்தனர். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேம்படுத்துதல், வர்த்தக வாய்ப்புகளை விரிவுபடுத்துதல், இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துதல் தொடர்பாக இருநாட்டு அமைச்சர்களும் ஆலோசித்தனர். வேளாண்மை வனம் தொடர்பான ஆசியான் இந்தியா இடையே அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இதில் மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், பிலிப்பைன்ஸ் வேளாண்துறை அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பிடியூ லாரலும் இணைந்து தலைமை தாங்கினார்கள். அப்போது பருவநிலை மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய வேளாண்மை, செயற்கை நுண்ணறிவு சார்ந்த வேளாண்மை, மண்வளம், நீர் உற்பத்தி, உணவு பாதுகாப்பு, அறுவடைக்கு பிந்திய வேளாண்மை, வேளாண் காடுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா மற்றும் பிலிப்பைன்ஸ் வேளாண் துறை அமைச்சர்கள் ஒப்புக்கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சாதாரண பாஸ்போர்ட்களை வைத்திருக்கும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தாய்லாந்தில் 30 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இது இம்மாதம் 15 தேதி முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தாய்லாந்தில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தாய்லாந்திற்கு வருகை தந்த நாள் முதல் 6 மாதத்திற்கு செல்லுபடியாகக்கூடிய பாஸ்போர்ட்டை பயணிகள் வைத்திருக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. அதேபோன்று திரும்ப செல்வதற்கான பயணச்சீட்டுகள், தங்கும் விடுதிகளுக்கான முன்பதிவு, தெளிவான பயணத்திட்டங்கள் ஆகியவை வைத்திருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது. தாய்லாந்திற்கு வருகை தருவதற்கு 72 மணி நேரத்திற்கு முன்பாக அதிகாரப்பூர்வ குடியேற்ற இணையதளம் வாயிலாக தாய்லாந்து டிஜிட்டல் வருகை அட்டையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கான ஆஸ்திரேலிய தூதர் திரு பிலிப் கிரீன் தலைமையிலான குழுவினர் ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனியுடன் பல்வேறு துறைகளின் ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தனர். சண்டிகரில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது கல்வி, உயர்கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு, வேளாண்மை, பசுமை எரிசக்தி, விளையாட்டு, சுற்றுலா, முதலீடு, இளைஞர்களுக்கான உலகளாவிய வாய்ப்புகளை உருவாக்குதல் உள்ளிட்ட துறைகளில் ஹரியானா ஆஸ்திரேலியா ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை குறித்து விவாதித்தனர். ஹரியானா மற்றும் ஆஸ்திரேலியாவில் உள்ள முன்னணி பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் விவாதித்தனர். ஈரான் நாட்டின் முன் ஒப்புதல் இன்று பிராந்திய கடற்பகுதியில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு மண்டலத்திற்குள் நுழையும் கப்பல்கள் மீது தடை விதிக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. ஒப்புதல் இன்றி கப்பல்கள் அப்பகுதிக்குள் நுழைந்தால் பின்னர் அவை ஹோர்மோஸ் நீரினை பயன்படுத்த தடை விதிக்கப்படும் என்றும் கூறியுள்ளது. அத்துடன் துறைமுகம், காப்பீடு மற்றும் இதர சேவைகள் மறுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியொட்டி பயணிகளின் நெரிசலை தவிர்க்கும் வகையில் 2 சிறப்பு ரயில்கள் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரலில் இருந்து போத்தனூருக்கு நாளை 11:50 சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. மற்றொரு ரயில் தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கு நாளை 7:30 இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. இதற்கான முன்பதிவு இன்று காலை 8 தொடங்குவதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நெரிசல் மிகுந்த பட்டினப்பாக்கத்தில் தலைமை செயலகம் கட்டப்பட்டால் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு சார்ந்த பல்வேறு பிரச்சினைகள் உருவாக வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளார். அத்துடன் கடற்கரையொட்டிய பகுதி என்பதால் பெரிய கட்டிடம் கட்டப்படும் போது ஏற்படும் சுற்றுச்சூழல் பிரச்சினையையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அப்பகுதி மீனவ சமூகத்தினரின் வாழ்விடத்தையும் வாழ்வாதாரத்தையும் ஒட்டுமொத்தமாக சீர்குலைத்துவிடும் என்றும் கூறியுள்ளார். இதுபோன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படும் போது அவசரகதியில் செயல்படாமல் பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை மேற்கொண்டு ஆய்வுக்கு பிறகு அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். எனவே சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமை செயலகம் அமைக்கும் திட்டத்தை கைவிட்டு மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜயை தான் வலியுறுத்துவதாக டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். கேரளாவில் கடந்த 3 நாட்களாக வெப்பம் நிலவிய நிலையில் ஆலப்புழா, எர்ணாகுளம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அம்மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை நேற்று இயல்பை விட 3-4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தது. இதற்கிடையே திருவனந்தபுரம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் இன்று முதல் நாளை காலை வரை கடலில் அலை உயரக்கூடும் என்றும் கடல் அரிப்பு ஏற்படும் என்றும் தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்று வரும் போட்டியில் மகளிர் கேடட் பிரிவில் ஆனந்தி கார்க்கும் ஜூனியர் பிரிவில் சத்ய தேஜாவும் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ், எச் எஸ் பிரணாய், தருண் மணப்பள்ளி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2 சுற்றில் கிரண் ஜார்ஜ் தாய்லாந்தின் ஓங் சபையும், எச் எஸ் பிரணாய் மலேசியாவின் ஜிங் ஹாங்காக்கையும் வென்றனர். தருண் மணப்பள்ளி தைவான்

0: ஆணம் காட்மாண்டு சென்றடைந்தது. இந்தியா தாய்லாந்து இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து புதுதில்லியில் விவாதிக்கப்பட்டது. சாதாரண பாஸ்போர்ட்களை வைத்திருக்கும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தாய்லாந்தில் 30 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. ஜோர்டானில் நடைபெற்று வரும் ஆசிய கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:25. நேரில் நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஓடிஎஃப்எம் 101.8 குட் மார்னிங் நீல்கிரீஸ். நேர்கள் எல்லாத்தையுமே குட் மார்னிங் நீல்கிரீஸ் நிகழ்ச்சிக்கு ஒரு அன்பான வரவேற்பு. உங்களை வரவேற்கிறோம் நேர்களே. இது ஒரு புதிய நாள், புதிய ஒரு கதிர் அப்படின்னே சொல்லலாம், ஒரு புது நம்பிக்கையோட முதல் படி. ஸோ நேற்றைய கவலையெல்லாம் ஓரமாக வச்சுட்டு இன்னையோட நாளை நம்ம இனிமையாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் முகத்தில் ஒரு சின்ன புன்னகை, மனதில் ஒரு நல்ல எண்ணம், உங்கள் காதுகளுக்கு இனிமையான பாடல், இது மூணு இருந்தாலே இந்த நாள் சூப்பரான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ சுவாரஸ்யமான தகவல்கள், பயனுள்ள செய்திகள், உங்களை சிந்திக்க வைக்கும் விஷயங்கள், உங்கள் மனதையும் உங்களுடைய உள்ளத்தையும் புதுப்பிக்கக்கூடிய ரகசியங்கள் அனைத்தையும் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கு. இது உங்கள் குட் மார்னிங் நீல்கிரேஸ்.

நேர்களே, டெய்லி காலையில் சூரியன் புதுசாக உதிக்கிறது போல நம்ம மனமும் புதுசாகவே நம்மளுக்கு உதிக்கணும். நம்ம தினமும் காலையில் புதிய நாளாக நம்ம தொடங்கலாம். கடந்ததெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு நாளை நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம். நேர்களே, ஸோ அப்படின்னா ஒரு கப் டீயை கையில் எடுத்துக்கோங்க, வால்யூமாக ஹை பண்ணிக்கோங்க, ஒரு புன்னகையோடு சொல்லுங்கள், இன்றைக்கி நம்மளுடைய நாள், இன்றைக்கி நம்மளுடைய வெற்றி நாள் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. ஸோ நிகழ்ச்சியில் ஃபஸ்ட் ஒரு சூப்பரான பாடலை கேட்டு மீண்டும் எல்லாம் ஸ்டேட்யூனி தோட்டி FM 101.8 இங்கே எல்லாமே செமஹிட்டு.

0: நேர்களை நம்ம கேட்ட அந்த சுப்பிரண பாடல் சமர் திரைப்படத்திலிருந்து நரேஷ் ஐயர் பாடிய பாடல், யுவன் சங்கர் ராஜாவோட இசையமைப்பில் நா முத்துக்குமாரோட வரிகளில் ஒலித்தது.
1: நேர்களே, இன்று உலக தற்கொலை தடுப்பு நாள் கொண்டாடப்படுகிறது. தற்கொலைகளை தடுக்க உலகளாவிய உறுதிப்பாட்டையும் நடவடிக்கையும் ஊக்குவிப்பதே இந்த நாளின் முக்கிய நோக்கம். உலக சுகாதார அமைப்பு மற்றும் தற்கொலை தடுப்புக்கான சர்வதேச சங்கம் இணைந்து 2003 செப்டம்பர் 10 அன்று முதன் முதலில் இந்த நாளை அனுசரித்தனர். தற்கொலைகளை தடுக்க முடியும் என்ற ஒற்றை செய்தியை உலகளாவிய அளவில் கொண்டு சேர்ப்பதற்காக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. வாழ்வு ஒரு வரம், மனம் சோர்ந்தால் தோள் கொடுக்க 1000 கைகள். நண்பர்களே, நம் வாழ்வில் தனிமை என்பதில்லை, நம்பிக்கையுடன் வாழ்க்கையை தொடருவோம். இன்றைய தொடக்கம், நாளைய ஒரு புதிய உலகம். வாழ்வோம், நம்பிக்கை விதைகளை விதைப்போம்.
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: நேர்களே, இன்னைக்கு நம்ம குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் புதிய புதிய இன்ஃபர்மேஷனோட நம்ம இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம். நேர்களே, முதல்ல நம்மளுடைய பாடி, அதாவது நம்மளுடைய உடலை பற்றி நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம காலையில் கண் விழிப்பதற்கு கொஞ்ச நேரம் ஆகலாம், ஆனால் நம்ம உடம்புக்குள்ள இருக்க சின்ன சின்ன உறுப்புகள், அதாவது சுரப்பிகள், கிளான்ஸ் அப்படின்றது நம்ம கண் திறக்கிறதுக்கு முன்னாடியே அதோட பெரிய வேலையை ஆரம்பிச்சிருது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ உடம்புல மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ஸோ எல்லாத்துக்குமே மாஸ்டர் அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்னா, மூளை தான் எல்லாத்துக்குமே மாஸ்டர் நம்ம உடலில் இருக்கிறது. அப்போ அந்த மாஸ்டர் என்ன பண்ணோம் அப்படின்னீங்கன்னா, நம்ம கண் திறக்கிறதுக்கு, காலையில் கண் திறக்கிறதுக்கு முன்னாடியே இதை தன்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணி அதோட பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சுரப்பியை வந்து நம்ம உடம்புக்குள்ளே உருவாக்குது. ஸோ அதுதான் நம்மளுடைய உடம்பு டே பை டே என்ன வளர்ச்சி ஆகணும், என்ன வந்து நம்ம உடலுக்கு என்ன வளர்ச்சி தேவைப்படுது அப்படின்னு வந்து அந்த கிளாண்டெல்லாம் சுரக்குது. இது எதனால் சுரக்கும் அப்படின்னீங்கன்னா, நைட்டு நீங்கள் நல்லா தூங்குனீங்கன்னா மட்டும்தான் இந்த கிளாண்ட் வந்து அதிகமாக சுரக்குங்க. இல்லாட்டி கம்மியாக சுரந்து நம்ம உடலுக்கு வந்துட்டு கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாகி நம்மளோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சி இருக்காது. ஸோ அதனால் நைட்டு ரொம்ப தூக்கம் ரொம்ப முக்கியங்க. அடுத்ததாக மாஸ்டர் கிளாண்ட் செயல்பட்டு முடித்த உடனே வேக்கப் டீம் அப்படின்னு சொல்லி நம்ம பாடிக்குள்ளேயே ஒரு டீம் இருக்குது. அவங்க எல்லாமே டீமாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, நம்ம சிறுநீரகத்திற்கு மேலே இருக்குங்க. ஸோ அது வந்து ஒரு ஹார்மோனை உற்பத்தி செய்யுது. ஸோ அந்த ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னா, டைம் ஆயிடுச்சு, எந்திரி, வெயில் வந்துருச்சு, காலையில் நேரம் ஆயிடுச்சு, எந்திரிங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேக்கப் அந்த நம்மளுக்கு ஒரு அலர்ட்டை கொடுக்குது. ஸோ அதனால தான் அந்த ஒரு கிளாண்டை நம்ம சுரக்கிறனால தான் இது காலையில் அப்படின்னு சொல்லிச்சு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண் திறக்கிற ஒரு காரியம் இங்கே நடைபெறுதுங்க. அடுத்ததாக நம்ம உடலில் ஸ்பீட் கண்ட்ரோலர் இருக்குது. காரில் வந்து பைக்கில் கார்லெல்லாம் ஸ்பீட் பிரேக்கர் வந்து இருக்க மாதிரி நம்ம உடம்புலையும் ஒரு ஸ்பீட் கண்ட்ரோலர் இருக்குங்க. அந்த கண்ட்ரோலர் என்ன அப்படின்னா, நம்ம கழுத்துக்கு கீழே இருக்கிற ஒரு தைராய்டு கிளாண்டில் வந்து அந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அந்த நம்ம வேக்கப் டீம் வந்து நம்மளை வேக்கப் பண்ணி விட்டோன்னே இந்த ஒரு கிளாண்ட் நம்மளோட இந்த ஒரு சுரப்பி வந்து நம்மளோட உடம்புல சுரக்குது. இதனால் நம்ம பாடி வந்து நான் எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு இந்த ஒரு கிளாண்ட் உதவுது. இந்த காலையில் எந்திரிச்சு ஒரு கிளாஸ் நீங்கள் சுடுதண்ணி வேக்கப் ஆன பிறகே நீங்கள் வந்து வெதுவது அப்படின்னு சொல்லி ஒரு தண்ணீரை நீங்கள் குடிச்சிங்கன்னா இந்த சுரப்பி அதிகமாகவே சுரக்கும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அடுத்ததாக டைம் கீப்பர் அப்படின்னு கூட ஒரு கிளாண்டை நம்ம சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, மூளைக்கு பின்னாடி பகுதியில் அடிப்பகுதியில் அந்த கிளாண்ட் இருக்குங்க. ஸோ இருட்டில் இது வந்து நல்லாவே கொஞ்சம் அமைதியாக இருக்கும். கண்டிப்பாக அந்த தூக்கத்திலேருந்து எழுந்தவுடனே கரெக்டாக அந்த டைம் நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து நீங்கள் ஒரு 7 எந்திரிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அடுத்த நாள் 7 எந்திரிக்க அந்த கிளாண்ட் ட்ரை பண்ணிவிடும். அடுத்ததாக கண்டினியூஸாக நீங்கள் ஒரு 21 ஒரு செயலை செய்யும் போது அது ஒரு பழக்கமாயிரும் அப்படின்னே சொல்லலாம். அந்த பழக்கத்தை உருவாக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாண்டு தாங்க, இந்த டைம் கீப்பர் கிளாண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் எந்திரிச்சு பாருங்க. இப்போ ஒரு செயலை நம்ம செய்யணும், காலையில் எந்திரிச்சு நான் ஒரு வாக்கிங் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு நாள் நீங்கள் ஆரம்பிச்சு எந்திரிப்பீங்க, 2 எந்திரிப்பீங்க, 3 எந்திரிப்பீங்க, ஒரு 5 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த விழிப்பு வந்துடும். ஒரு செயல் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த ஆட்டோமேட்டிக்காக வரதுக்கு காரணம் இந்த டைம் கீப்பர் கிளாண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ காலையில் நம்ம உணவு சாப்பிட்ட பிறகு ரத்தத்தில் குளுக்கோஸ் அதிகரிக்கிற ஒரு கிளாண்ட் இருக்குது. அந்த கிளாண்ட் வந்து அந்த பான்க்ரியாஸ் கிட்டே இருக்குங்க. ஸோ இது நம்மளுடைய உடம்புல சுகர் எல்லாம் கண்ட்ரோலாக வச்சு வந்து உடம்பு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக உதவுது. ஸோ நம்ம குட் மார்னிங் சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம உடம்புல இருக்க சுரப்பிகள் எல்லாமே நமக்கு குட் மார்னிங் சொல்லிடுது. ஸோ நம்ம சொல்லிட்டு வேலைக்கு போயிடுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம உடம்பு உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமான பயாலஜிக்கல் ஒரு ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம உடம்புல இருக்க சுரப்பிகள் எல்லாம் வேலை செஞ்சிருது. ஸோ இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, நைட்டு வந்து நம்ம கரெக்டாக நம்ம தூங்கணும், கரெக்டாக ஒரு டைமுக்கு தூங்கினாதான் நம்மளுடைய காலையில் மூளைக்கு அடிப்பகுதியில் இருக்க கிளாண்ட் வேலை செஞ்சு நம்மளுடைய ஃப்ரெஷ்அப் ஆக்கிவிடும். ஸோ உடம்புல இருக்கிற காலையில் தண்ணி குடிச்சிங்கன்னா நம்மளுடைய எனர்ஜி அதிகமாகி எல்லா கிளாண்டும் சுரக்கிற வாய்ப்பு கிடைக்கும். ஸோ காலையில் நீங்கள் எந்திரிக்கிறது தான் நீங்கள் வந்து டைம் கீப்பர் கிளாண்ட் கூட சொல்லலாம். நீங்கள் இந்த டைமில் எந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காகவே எழுப்பிவிடும். ஸோ ஒரு அதிசயமான அற்புதம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய உடல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நேரில் நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு வெது வெது தண்ணி நீங்கள் குடிங்க, ஒரு வெயிலில் வந்து ஒரு சன்லைட்டில் நில்லுங்க, விட்டமின் டி கிடைக்கும். அதனால் ஒரு அதிகமான கிளாண்டை நம்ம சுரந்து இன்றைக்கு நாள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்காக நமக்கு வந்து அந்த நாள் வந்து நம்மளுக்கு அந்த சுரப்பிகள் எல்லாம் ஒரு தூண்டிவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு பாடலை கேட்டு கண்டிப்பாக எல்லாம் வெயிலில் நின்று விட்டமின் டி அப்போ கிடைக்கிறதுக்கு எல்லாம் இப்போ வெயிலில் நில்லுங்க, ஒரு சூப்பரான பாடலை கேட்டுகிட்டே நில்லுங்க. ஸோ ஸ்டே டியூன் இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: குட் மார்னிங் நீல் கிரீஸ் நிகழ்ச்சியில நம்ம கேட்ட சூப்பரான பாடல் மெர்சல் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடிய பாடல் ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையமைப்பில் ஒலித்தது.
1: குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் நான்காம் பருவம்.

நகை விழம்பர் நிலவறைக்குள்ளே படிப்படியாய் வீழ்ந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் பெருநிதிச் செல்வர் மேலே மாளிகைக்குள் தன் மகள் வானவலியிடம் மிக உற்சாகமாக பேசிக் கொண்டிருந்தார். நீ நல்ல காரியம் செய்தாய் பெண்ணி. என் குறிப்பை புரிந்து கொண்டு நீ திரும்பிவிடாமல் நிலவறைக்குள் இறங்கி வந்ததனால்தான் நான் இவ்வளவும் செய்ய முடிந்தது. சுருக்கமாக சொன்னால் நீதான் இன்று என்னை காப்பாற்றியிருக்கிறாய். எங்களுக்காக நகை விழம்பர் முத்துக்களை பொறுக்கிக் கொண்டிருந்த போது நீங்கள் நிலவரையிலிருந்து ஓசைப்படாமல் வெளியேறுவதற்கு முன் நான் போகிறேன். நீங்களும் முத்துக்களை தேர்ந்தெடுத்துக்கொண்டு தாமதமின்றி உடன் மேலே ஏறி வந்து விடுங்கள் என்பது போல எனக்கு சைகை செய்தீர்களே, அப்போதுதான் உங்கள் குறிப்பும் நோக்கமும் எனக்கு நன்றாக புரிந்ததப்பா. நீங்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக அப்போது அந்த மனிதரிடமிருந்து விலகி தப்பி சென்று விட எண்ணுகிறீர்கள் என்று நான் ஒருவாறு அனுமானித்து தெரிந்து கொள்ள முடிந்தது. என்னோடு வந்திருந்த தோழி பெண்களையும் அம்மாவையும் இழுத்துக்கொண்டு நான் படியேறி மேலே திரும்பி வருகிறவரை எனக்கு பயம்தான். நாங்கள் எல்லோரும் மேலே வந்து சேர்ந்தவுடன் கதவருகே காத்திருந்த நீங்கள் நிலவறையை மூடிய பின்புதான் எனக்கு நிம்மதியாக உயிர்ப்பு வந்ததப்பா. நிலவறைக்குள் நீங்கள் எல்லோரும் முத்து தேர்ந்தெடுக்க நுழைகிறவரை அங்கே எனக்கு உயிர்ப்பே இல்லை வானவல்லி. நான் எதையோ நினைத்து அந்த குருடனை நிலவறைக்குள் அழைத்துக் கொண்டு சென்றேன். கடைசியில் அது வேறு விதமாக மாறி என் உயிரையே நான் இழக்கும்படி நேரும் போல ஆகிவிட்டது. இத்தகைய சந்தர்ப்பங்களில் அவனுடைய கோபத்தை அவன் இழக்கும்படி செய்ய வேண்டுமானால் அதைவிட அதிக மதிப்புள்ளவற்றையும் நான் அவனுக்காக இழந்துவிட துணிவது போல அவனுக்கு எதிரே ஒரு போக்கு காட்ட வேண்டும். அவன் ஆத்திரப்படும் போது எல்லாம் நான் இப்படி போக்கு காட்டித்தான் அவனுடைய ஆத்திரத்தை தணித்து பழையபடி அவனை என்னுடைய நன்றிக்கு அடிமையாக்கிக் கொள்வது வழக்கம். இன்றும் அதே முறையை மேற்கொள்ளத்தான் அவனை இந்த மாளிகையின் செல்வங்களெல்லாம் குவிந்திருக்கும் நிதியறையான நிலவறைக்குள் அழைத்துக் கொண்டு சென்றேன். ஆனால் இன்று அவனுடைய ஆத்திர நோய்க்கு என்னுடைய பழைய மருந்து பொருந்தி குணம் தரவில்லை. என்னுடைய தந்திரங்களே தம் ஆற்றலில் நலிந்து போய் மிக நல்ல சமயத்தில் என்னை கைவிட்டு விட்டன. நான் விழிப்பாய் இருக்க தவறிவிட்டேன். நம்முடைய வழக்கமான பழைய தந்திரங்களில் அவற்றுக்கு ஆளாகிறவர்கள் சந்தேகப்பட தொடங்கிவிட்டார்கள் என்று அறியும் போதே நாம் புதிய தந்திரங்களுக்கு மாறிவிட வேண்டும் என்று அரச தந்திரிகளுக்கு சொல்லியிருக்கிற ரகசியத்தை என்னை போன்ற வாணிகர்களும் கடைபிடிக்கலாம் பெண்ணே. நான் எதற்காக இப்படியெல்லாம் சூழ்ச்சிகளை புரிந்து கொண்டும் சூழ்ச்சிகளுக்கு ஆளாகியும் துன்பங்களையும் அடைகிறேன் என்று புரியாமல் உங்களுக்கெல்லாம் என்மேல் சந்தேகம் உண்டாகலாம். ஆனால் என் வாழ்க்கை இவற்றில்தான் கிடக்கிறது. இவற்றால் தான் நடக்கிறது. இவற்றால் தான் முடியவும் போகிறது என்று மகளிடம் உணர்ச்சி குமுற குமுற பேசினார் பெருநிதிச் செல்வர். அதுவரை எதிரே நின்று கொண்டிருந்த வானவல்லிக்கு இப்போது தந்தையாருடைய முகத்தை பார்ப்பதற்கே பயமாக இருந்தது. தான் அவரிடமிருந்து கேட்கக்கூடாததும் கேட்க வேண்டாததும் ஆகியவற்றை கேட்பதாக உணர்ந்து அஞ்சினாள் அவள். ஆனால் அவரோ நிறுத்தாமல் பேசிக் கொண்டிருந்தார். சிறுவயதில் நீ கற்றிருக்கிற அறநூல்களும் நீதி நூல்களும் இவற்றையெல்லாம் பாவம் என்று உனக்கு கற்பித்திருக்கும். ஆனால் உலகத்தில் தோன்றியிருக்கிற அறநூல்கள் எல்லாம் எவை எவைகளை பாவங்களாக சொல்லியிருக்கின்றனவோ அவைகளோடு மட்டும் உலகிலுள்ள பாவங்களின் எண்ணிக்கை முடிந்து விடுவதாக தெரியவில்லை. எத்தனை எத்தனையோ புதிய பாவங்கள் வளர்கின்றன பெண்ணே. நான் எல்லா வகை பாவங்களிலும் அழுந்தி நிற்கிறேன். இன்னும் விரும்பி செய்வதற்கு புதிய பாவங்களை தேடிக்கொண்டே இருக்கிறேன். அப்படித்தான் என்னால் இருக்க முடியும். ஆனால் இந்த குருடனைப் போல் எனக்கே பாவங்களை செய்கிறவனை என்னால் மன்னிக்க முடியாது. உலகில் கழுத்துவரை பாவங்களில் அழுந்திக் கொண்டு நின்றாலும் நான் தான் பிறரை அழித்துக் கொண்டு நிற்க வேண்டும். என்னை யாரும் அழித்துவிட முயலக்கூடாது. இது என் வாழ்க்கையின் ரகசியம். வெறி முற்றுவது போல் பேச்சு வளர வளர தந்தையின் முகம் கண்களில் குருதியை உமிழ்ந்து கொண்டே எதிரே வந்து நிற்கும் பேயின் முகம் போல மாறித் தெரிவதைக் கண்டு வானவல்லி அங்கிருந்து உடனே ஓடிவிட வேண்டும் போல அவ்வளவு அதிகமாக அச்சம் அடைந்தாள். அவர் கூறிக்கொண்டு வருகிறவைகள் எல்லாம் தனக்கு எச்சரிக்கையா, பயமுறுத்தலா, அல்லது ஆத்திரத்தில் விளைகிற வெறும் பேச்சா என்று புரிந்து கொள்ள முடியாமல் மனம் குழம்பினாள் அவள். இதற்கு முன்பு என்றும் அவளிடம் அவர் இப்படி பேசியது இல்லை. இப்படி தன்னிடம் பேசுவதில் அவருடைய பலம் தெரிகிறதா, பலவீனம் தெரிகிறதா என்பதும் அவளுக்கு தெரியவில்லை. கேட்கிறவரை சிந்திக்க விடாத விரைவுடன் வெள்ளமாக பாய்ந்து வருகிற முரட்டுப் பேச்சாக இருந்தது அது. பேச்சு நிற்கிற இடைவெளியாக வாய்க்கும் சில கணங்களிலும் இடி இடி என்று கொடிய பேய் சிரிப்பு சிரித்தார் அவர். தன் தாயும் தோழிகளும் அந்தப்புற பகுதிக்கு சென்றபோது தானும் அவர்களோடு வெளியேறி போய்விடாமல் அவரோடு தங்கியது தவறு என்று இப்போதுதான் வானவல்லி உணர்ந்தாள். அவர் எவனோ ஒரு ஊழியனை வரவழைத்து சோறும் நீரும் கொண்டுவரச் செய்து நிலவர கதவை மெல்ல திறந்து உள்ளே வைத்துவிட்டு மூடிய போதும் அவள் அவர் அருகேதான் இருந்தாள். அடுத்து சிறிது நாழிகைக்கு பின்
உள்ளே நிலவறையில் சோற்றுமிடாவும் நீர்க்கலையமும் உடைபடுகிற ஓசையும் தொடர்ந்து வேறு பல ஓசைகளும் கேட்டபோதும் கூட அவள் அவரோடுதான் இருந்தாள். நிலவறையிலிருந்து அந்த ஓசை மேலே ஒலிமங்கிய விதத்தில் கேட்கும் போதெல்லாம் தந்தையின் முகத்தில் உணர்ச்சிகள் மாறி வருவதையும் வானவல்லி கூர்ந்து கவனித்தாள். அவரை புரிந்து கொள்ள அவளால் முடியவில்லை. விதவிதமாக மாறினார் அவர். அடிப்பட்ட நாயாய் உள்ளே சிறைப்பட்டு கிடந்து உடம்பில் கொழுப்பு வற்றி எலும்பும் தோலுமாய் காய்ந்து போய் மறுபடி இந்த நிலவரையிலிருந்து வெளியேறும்போது இவன் நான் விடுகிற மூச்சுக்காற்றில் தடுமாறி விழ வேண்டும், மறுபடி என்னிடம் ஆத்திரப்பட்டு என்னை எதிர்ப்பதற்கு இவனிடம் ஆத்திரமோ வலிமையோ மீதமிருக்கக்கூடாது, அப்படி காய வைத்தால்தான் புத்தி வரும் இவனுக்கு. இவ்வாறு பேசிக்கொண்டே வந்த தந்தையார் தாம் நின்று பேசிக்கொண்டிருந்த இடத்தின் வாயில் நிலையருகே இருந்த தமது ஊன்றுகோலை பார்த்துவிட்டு அதை எடுப்பதற்காக காலை சாய்த்து நடந்து விரைந்ததைக் கண்டு தானே முந்திச் சென்று எடுத்து வந்து அதை அவர் கையில் கொடுத்தாள் வானவல்லி. அதை பெற்றுக்கொள்ளும்போது அவருடைய கைகள் நடுங்கின. அப்படி நடுங்குவதை அவர் மறைத்து கொள்ள முயன்றும் வானவல்லி கூர்ந்து பார்த்து தெரிந்து கொண்டாள். இந்த ஊன்றுகோல் ஒன்றுதான் நான் மெய்யாக நம்ப முடிந்த துணை பெண்ணே. சில சமயங்களில் மனிதர்களை மட்டும் நம்பிக்கொண்டு காலூன்றி நிற்க முடிவதில்லை. முதல் வசதி, மனிதர்களைப் போல் இதற்கு மனம் இல்லை. மனமிருந்தால் இதுவும் எனக்கு எதிராக முயன்று ஏதாவது செய்து என் காலை இடறிவிட முயன்றாலும் முயலலாம் என்று வானவல்லியிடம் சொல்லிக்கொண்டே வேறுபுறமாக திரும்பி அந்த ஊன்றுகோளின் பிடியை மெல்ல திருகினார் பெருநிதி செல்வர். அதுதான் சமயமென்று வானவல்லி அங்கிருந்து நழுவிவிட முயன்றாள். அவள் அங்கிருந்து வெளியேறி போய்விடுவதற்கு தவிக்கிறாள் என்பதை ஏற்கனவே தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தது போல் இரு போகலாம் என்றார் அவர். தந்தையார் ஊன்றுகோளின் கைப்பிடியை ஏதோ செய்து கொண்டு தன் பக்கம் திரும்பி பார்க்காமலேயே இப்படி கூறியதை கேட்டபோது அவருடைய கட்டளையை மீறி பயந்து அங்கேயே நின்று விடுவதா என்று சிந்தித்தபடி நின்ற இடத்திலேயே சிறிது தயங்கினாள் வானவல்லி. அப்போது அவரே ஊன்றுகோளின் பிடியை திருகி அழுத்திக் கொண்டு அவள் பக்கமாக திரும்பினார். பெண்ணே, நில், நீ போவதற்கு ஒன்றும் அவசரமில்லை. சற்று முன்பு இந்த ஊன்றுகோலைப் போல மனமும் சிந்தனையும் இல்லாத பொருள்கள் யார் காலையும் இடறிவிடாமல் ஊன்றி நின்று கொள்ள துணை புரியும் என்று கூறினேனே, அதுவும் தவறான கருத்துதான். இப்படி பொருள் கூட சில சமயங்களில் நிற்க துணை புரியாது, காலை இடறி ஏமாற்றி விடுகின்றன. இதோ பார் என்று கூறி அந்த ஊன்றுகோலை வீசி எறிந்தார். அது பிடி வேறு, தண்டு வேறாக கழன்று பிரிந்து விழுந்தது. அப்போது வானவல்லி சீற்றம் கொதிக்கும் அவருடைய முகத்தில் பாவங்களின் நிழலையெல்லாம் பார்த்தாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

0: நேர்களை நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீல்கிரிஸ். கேட்டுட்டு இருக்க நேரம் 7:51 ஆயிடுச்சுங்க. ஸோ குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னோன்னே ஊட்டியோட அப்டேட், அதாவது நீலகிரியில் நடந்த அப்டேட் தெரியாமல் போனால் நல்லாயிருக்குமா என்ன? ஸோ நீலகிரியில் நடந்த ஒரு நியூஸ், அதாவது ஹாட் நியூஸை தான் நமக்கு இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ விளையாட்டு மைதானம் ஒரு வெற்றிக்கான முதல் படி அப்படின்னு கூட சொல்லலாம். திறமைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சால் சாதனை நிச்சயங்க. அப்படிப்பட்ட ஒரு உற்சாகமான விளையாட்டு திருவிழா தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தொடங்கியிருக்கு. ஸோ தமிழ்நாடு அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்தும் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நேற்றிலிருந்து தமிழ்நாடு முழுக்க கோலாகலமாக தொடங்கியிருக்கு. ஸோ இதில் பள்ளி கல்லூரி மாணவர்கள், அரசு ஊழியர்கள், பொதுமக்கள், மாற்றுத்திறனாளிகள் யாராக இருந்தாலும் சரி, இந்த விளையாட்டில் திறமை இறந்தா களத்தில் இறங்கலாங்க என்பதுதான் இந்த போட்டியோட சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம நீலகிரி மாவட்டத்திலையும் இந்த விளையாட்டு உற்சாகமாக களை கட்டியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம ஊட்டியில் இருக்க HADP கிரவுண்டில் HADP திறந்த விளையாட்டு மைதானத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நேற்றுலேருந்து தொடங்கியிருக்குங்க. அதாவது செப்டம்பர் 9ஆம் தேதியிலேருந்து தொடங்கியிருக்கு. ஸோ இந்த போட்டிகளை நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தொடங்கி வைத்து போட்டிகளில் பங்கேற்கும் மாணவ மாணவியர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதற்கு தொடர்ச்சியாக இவர்கள் செய்தியாளர்களிடம் பேசும்போது, நேற்றிலிருந்து 9ஆம் தேதி செப்டம்பர் மாதத்திலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் இந்த போட்டிகள் வந்து நடக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இதில் பள்ளி கல்லூரி மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், அரசு ஊழியர்கள், பொதுமக்கள் அப்படின்ற அனைத்து தரப்பினரும் ஆர்வத்துடன் பங்கேற்க இருக்கிறதாகவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, மாவட்டத்தில் வெற்றி, அடுத்தது மாநிலத்தில் வெற்றி. மாவட்ட அளவிலான போட்டிகளில் சிறப்பாக விளையாடி நீங்கள் வெற்றி பெற்று அப்படின்னீங்கன்னா வீரர் வீராங்கனைக்கு மாநில அளவில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகள் கூட அவங்க பெறுவாங்க அப்படின்னு கூட ஆட்சியர் தெரிவித்திருக்காங்க. ஸோ ஒரு விளையாட்டு மைதானத்தில் ஓடுவது கால்கள் மட்டும் கிடையாதுங்க, கனவுகள் கூட ஓடுது, தன்னம்பிக்கை ஓடுது, வெற்றியை நோக்கி பயணமும் ஓடுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் இந்த முதலமைச்சர் கோப்பை போட்டிகளில் பங்கேற்கும் ஒவ்வொரு வீரர் வீராங்கனைக்கும் இது ஒரு போட்டி மட்டுமல்ல, தங்களுடைய திறமைகளை நிரூபிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வெற்றி என்பது வெறும் பதக்கத்தில் மட்டும் இல்லைங்க, போட்டியில் களமிறங்கி நம்மால் முடியும் அப்படின்றது நிரூபிக்கிறது தாங்க போட்டி. ஸோ முதலமைச்சர் கோப்பை போட்டிகளில் பங்கேற்கிற அனைத்து வீரர் வீராங்கனைக்கும் நம்ம ஊட்டிஎஃப்எம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கலாம். ஸோ விளையாடுங்கள், வெல்லுங்கள், உங்களோட வெற்றி கதையை நீங்களே எழுதுங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே போய் அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ அந்த நாள் வந்து எல்லாருமே வந்து மாவட்ட அளவில் கலந்துட்டு மாநில அளவில் கூட நம்ம நிறைய பதக்கங்களை வெல்றதுக்கான ஒரு சூப்பரான வாய்ப்புங்க அது. ஸோ எல்லாருமே அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் ஞான அமுதம்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

ഞാന് അമുതം. വഴങ്ങുപവർ മനവളക്കലൈ പൈറ്റുനർ ബി സുധാ അവർകൾ.

0: வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஆரம்ப காலத்திலிருந்தே அவர் நரேனை அஷ்டவக்ர சம்ஹிதை முதலிய நூல்களை படிக்கச் செய்தார். பிரம்மச்சாரியான நரேந்திரருக்கு அத்வைதம் ஏற்கவில்லை. இறையே நானாக உள்ளது என்பதை எத்தகைய அபசாரம் என்று எண்ணினார். தானே கடவுளாகி அதனை அனுபவித்து கொண்டு மட்டுமே இருக்கும் மோன நிலை, எண்ணமடங்கிய நிலைதான் அத்வைதம் என்பதை அறியாததால் நரேந்திரர் அத்வைதத்தை பல விதங்களில் கேலி செய்வார். நானும் பரம்பொருள், நீயும் பரம்பொருள், காண்கின்ற பொருளெல்லாம் பரம்பொருள் என்று எழுதி வைத்தார்களே, அந்த ரிஷிகளுக்கெல்லாம் பைத்தியம் பிடித்திருக்க வேண்டும் என்று ஒருநாள் எடுத்தெறிந்து பேசிவிட்டார் நரேந்திரர். அப்போதும் பரமஹம்சர் கோபிக்கவில்லை. சரி, ரிஷிகள் சொன்னது உனக்கு பிடிக்கவில்லையானால் ஒப்புக்கொள்ள வேண்டாம். ஆனால் அவர்களை ஏன் நிந்திக்கிறாய்? சத்தியமான கடவுள் எது என்று நீ நினைக்கிறாயோ அதை பிரார்த்தித்து வா. அது உனக்கு எப்படி தோன்றினாலும் அதை அவ்வாறே நம்பிவா என்றார் அமைதியாக. ஆனால் உண்மையில் நரேன் அத்வைதம் தவிர வேறு மார்க்கத்தில் செல்ல அவர் விட்டாரா என்ன? அதையும் பார்த்து விடுவோம். ஜீவாத்மா பரமாத்மா இரண்டும் ஒன்றே என்பதை பரமஹம்சர் ஒருநாள் எப்படி எப்படியோ விளக்கி பார்த்தார். நரேந்திரருக்கு அர்த்தமாகவில்லை. நரேந்திரர் அறையை விட்டு வெளியேறினார். வெளியே இருந்த பிரதாப சந்திரஹாஸ்ராவிடம், இது எப்படி சரியாக இருக்க முடியும்? இதோ இந்த ஜாடியில் இருக்கிறதே இது கடவுளாம், இந்த கோப்பை கடவுளாம், பிறகு நானும் நீங்களும் கூட கடவுளாம், இதைவிட அபத்தம் ஏதேனும் உண்டா என்று கேட்டு விழுந்து விழுந்து சிரிக்கலானார். நரேந்திரர் அத்வைத நிலையை பற்றி பேசிக்கொண்டிருந்த அந்த நேரத்தில் பரமஹம்சரோ பேச்சில் வராத அந்த அனுபவத்தை தாமே அமிழ்ந்து கொண்டிருந்தார். நரேந்திரருடைய சிரிப்பு அவருக்கு இக உலக பிரக்ஞையை உண்டு பண்ணிற்று. தமது வழக்கப்படி துணியை சுருட்டி புஜத்துக்குள்ளே சுருகி கொண்டு குழந்தை மாதிரி வெளியே வந்தார் குருதேவர். என்னப்பா சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்று புன் சிரிப்புடன் நரேந்திரரிடம் கேட்டபடியே அவரை தொட்டார். தொட்டவாறே பரம்பொருளின் இயல்பையும் தொட்டு நினைவிழந்தார். தொடப்பட்டவர் என்ன ஆனார்? அதை அவர் வார்த்தையிலேயே கேட்போம். அன்று குருதேவரின் சக்தி வாய்ந்த ஸ்பரிசம் அந்த பொழுதே என் மனதில் ஒரு அற்புதமான மாறுதலை உண்டாக்கிற்று. உண்மையாக இந்த பிரபஞ்சமெங்கிலும் கடவுளைத் தவிர வேறு எதுவும் இல்லை என்று கண்டுகொண்டேன். கண்டு பிரமித்து போனேன். இந்த உண்மையை மிகத் தெளிவாக கண்ட நான் இக்கருத்து நீடித்து என்னிடம் நிற்குமா என்று காண எண்ணினேன். அன்று முழுவதும் அந்த எண்ணம் மாறவில்லை. வீடு திரும்பினேன். அங்கு எல்லாமே பிரம்மமாகவே தெரிந்தன. உணவு உட்கொள்ள அமர்ந்தேன். உணவு, உணவு தாளம், உணவு பரிமாறியவர், உணவை உட்கொள்ளும் நான், எல்லாம் அதுவன்றி வேறில்லை என்றே கண்டேன். ஏன் வெறுமனே உட்கார்ந்திருக்கிறாய், சாப்பிட்டு முடி என்று என் அன்னை கூறிய வார்த்தைகள் என்னை தட்டி எழுப்பின. மீண்டும் சாப்பிடத் தொடங்கினேன். எனினும் சதா உண்ணும்போதும் படுக்கும்போதும் கல்லூரிக்கு செல்லும் போதும் அதே அனுபவத்தில் இருந்தேன். ஏதோ ஒருவிதமான கிரக்க நிலையில் என்னை நானே கிடைத்து கொண்டேன். ஆனால் தெருவில் நடக்கும்போது வண்டிகள் ஓடிக்கொண்டிருப்பதைக் கண்டேன். அவற்றுக்காக தெருவோரத்தில் ஒதுங்க வேண்டும் என்ற எண்ணமே தோன்றவில்லை. அந்த வண்டிகளும் நானும் ஒரே பொருளாளானவர்கள்தாமே என்ற உணர்ச்சிதான் இதற்கு காரணம். என் அங்கங்கள் உணர்வு இழந்து வந்தன. உணவு ருசிக்கவில்லை. நான் உண்பதே வேறு யாரோ உண்பது போல் தோன்றியது. சில சமயம் நான் சாப்பிடும்போதே தரையில் சாய்ந்தேன். சில நிமிடங்கள் கழித்து எழுந்து அமர்ந்து கொண்டேன், உண்டேன். இதனால் சில நாட்களில் நான் மிகவும் அதிகமாக சாப்பிட்டிருப்பேன். எனினும் இது எனக்கு ஒரு கெடுதலையும் உண்டாக்கவில்லை. என் அன்னைக்கு கிலி ஏற்பட்டுவிட்டது. எனக்கு ஏதோ நேர்ந்துவிட்டது என்று நான் அதிக காலம் உயிர் வாழ மாட்டேன் என்றும் அவர் எண்ணிவிட்டாள். இதே நிலை சிறிது மாறுபாடலாயிற்று. இப்போது உலகமெல்லாம் ஒரு கனவு போல் தோன்றியது. காரன்வாலி சதுக்கத்தில் நடந்து கொண்டிருப்பேன். அங்கு போடப்பட்டிருக்கும் இரும்பு கிராதிகள் உண்மைதானா அல்லது கனவா என்று காண்பதற்காக அவற்றில் தலையை மோதிக்கொண்டேன். இந்த நிலை சில நாட்களுக்கு தொடர்ந்தது. மீண்டும் நான் சகஜ நிலை அடைந்த போதுதான் இத்தனை நாட்களாக அத்வைத அனுபவத்தை ஒரு சிறிது நான் கண்டிருக்க வேண்டும் என்று உணர்ந்தேன். இந்து மத பிரமாண நூல்களில் கூறியிருப்பது பொய்யல்ல என்று எனக்கு பட்டது. அதன்பின் அத்வைத தத்துவத்தின் முடிவுகளை என்னால் மறுக்க முடியவில்லை. ஸ்ரீராமகிருஷ்ணர் தெரிவித்த கருத்தில் புதைந்திருந்த ஆழ்ந்த உட்கருத்தை சக மாணவர்களுக்கு கூறலானார் நரேந்திரர். குருமகராஜின் அந்த அற்புதமான வார்த்தைகளில் எத்தகைய அசாதாரண ஒளியை நான் கண்டுவிட்டேன் தெரியுமா? பக்தியின் லட்சியத்தையும் வேதாந்தத்தின் ஞானத்தையும் எவ்வளவு பாங்குறு அவர் இணைத்து விட்டார். வேதாந்தம் மிக கடினமானது. மனித உணர்ச்சிகளை வெறுப்பது என்றல்லவா பொதுவாக சொல்கிறார்கள்? அது தவறு என்பதற்காக அதனை பக்தியுடன் எவ்வளவு மகத்தான முறையில் இனிமையான முறையில் இசைத்துவிட்டார். பொதுவாக வேதாந்த ஞானம் பெற வேண்டுமானால் சமூகத்தை பகிஷ்கரிக்க வேண்டும். அன்பு, பக்தி, தயை முதலிய கோமளமான உணர்ச்சிகளை வேரோடு கிள்ளி எறிந்துவிட வேண்டும் என்றெல்லாம் எண்ணப்படுகிறது. உலகமும் உலகத்தில் உள்ள உயிர்களும் ஆத்ம சாதனைகளுக்கு தடைகள் என்றெண்ணி அவற்றுடன் மாற்ற முடியாத வெறுப்பு காட்ட தொடங்குகிறான் சாதகன். ஆனால் இன்று பரமஹம்சர் பாவ நிலையிலிருந்து கூறிய ஞான மொழியிலிருந்துதான் உண்மையான வேதாந்த லட்சியத்தை சமூகத்தில் இருந்து கொண்டே அனுஷ்டிக்க முடியும். நாட்டிலும் வீட்டிலும் நம் இக வாழ்வின் தினசரி நடவடிக்கைகள் சகலத்திலும் அனுஷ்டிக்க முடியும் என உணர்ந்தேன். ஒருவனின் தொழில் எதுவாக இருந்தாலும் கடவுளேதான் உலகமாகவும் உலகில் உள்ள பொருளாகவும் தோன்றுகிறான் என்று அவன் புரிய வேண்டும். கடவுள் எல்லாவற்றுள்ளும் வசிக்கும் அந்தர்யாமி. அவனே எல்லாவற்றுக்கும் வெளியே பரத்துக்கும் பரமாக பராத்பரனாக இருக்கிறான். நம்முடைய அன்புக்கும் மரியாதைக்கும் தயைக்கும் ஆளாகும் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இருப்பவனும் அவனேதான். அவைகளுக்கு அப்பால் இருப்பவனே அவனேதான். இவ்விதம் உலக வாழ்க்கையில் ஈஸ்வரனை காண்பதால் எவ்விதமான உயர்வு தாழ்வு எண்ணமும் ஏற்படாமல் போகிறது. பொறாமை அழிகிறது. அதேபோல் பரிதாபமும் போகிறது. அதாவது தம்மை உயர்வாக எண்ணிக்கொண்டு ஐயோ பாவம் என்று மற்றவர்களை நம்மைவிட தாழ்வாக இருப்பதாக எண்ணி தயை காட்டுகிறோமே அதுவும் போகின்றது. மனிதன் பரமனின் தோற்றமே என்றறிந்து அவனுக்கு சேவை செய்வதால் இதயம் சுத்தமாகிறது. அந்த க்ஷணமே க்ஷணகாலம் என்பது கூட அதிகமாகும். சாதகன் தானும் ஆண்டவனிலேயே அடக்கமானவன். ஒரே உண்மையான சித்தும் ஒரே ஞானமாகிய சித்தும் ஒரே இன்பமாகிய ஆனந்தமும் இணைந்துள்ள சச்சிதானந்த பரம்பொருளில்தான் இருப்பதை சாதகன் உணர்கிறான். வேதாந்தத்தில் மட்டுமின்றி பக்தி மார்க்கத்திலும் ஸ்ரீராமகிருஷ்ணரின் வாக்குகள் ஒரு புத்தொளி பரப்புகின்றன. கடவுள் எல்லாவற்றிலும் பாலில் வெண்ணெய் போல் இருக்கிறான் என்று சாதகன் உணரும் வரையில் அவன் உண்மையான பக்தியை பெறுகிறான். கர்மயோக மார்க்கங்களில் செல்பவருக்கும் குருநாதரின் இந்த உபதேசத்தால் பயன்பெறுகிறார்கள். ஒரு உடலை பெற்றுவிட்ட ஜீவனால் ஒரு கர்மமும் புரியாமல் நிமிஷ நேரம் கூட இருக்க முடியாது. எனவே அவனுடைய கர்மங்கள் யாவையும் மனதை பணிக்கு திருப்பிவிட வேண்டும். ஆண்டவனின் சங்கல்பம் மட்டும் இருக்குமாயின் அந்த மகோன்னதமான சத்தியத்தை இந்த பரந்த உலகுக்கு நான் பிரகடனம் செய்யும் நாள் விரைவில் வரும். இந்த சத்தியத்தை அனைவருக்கும் எல்லோருக்கும் பொதுவான சத்தாக ஆக்குவேன் என்றார். 1886 ஆகஸ்ட் திங்கள் நரேந்திரரை தம் அருகே அமர்த்தி கொண்டார் பரமஹம்சர். நரேந்திரரை மிகவும் கூர்ந்து நோக்கியவாறு சமாதியில் ஆழ்ந்தார். மிகவும் சூக்ஷ்மமான மின்சார அதிர்ச்சி போன்ற ஏதோ ஒரு மகத்தான தெய்வீக சக்தி தமது உடலில் புகுந்து வியாபிப்பதை உணர்ந்தார் நரேந்திரர். வெளி உலக நினைவுகள் அவரிடமிருந்து விலகலாயின. பிரேமசாகரமாகிய பரம்பொருளில் குரு சிஷ்யர் இருவரும் கலந்திருந்தனர். அதே சமயத்தில் சிஷ்யருக்குள்ளும் குருநாதர் கரையலானார். ஸ்ரீராமகிருஷ்ணர் பெற்றிருந்த சாதனை பலன்களையெல்லாம் இன்று பெற்றுவிட்டார் நரேந்திரர். அவற்றை தமக்கென வைத்து கொள்ளாமல் உலகுக்காக பயன்படுத்தியதுதான் விவேகானந்தரின் சாதனை. 15 குருநாதரின் உபாதை சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது. சடாரண உபாதையிலிருந்து உபாதியற்ற சமாதி நிலைக்கு நழுவினார் குருநாதர். இது வழக்கம் போன்ற சமாதியாக சீடர்களுக்கு தோன்றவில்லை. அவர்கள் கண்ணீர் சிந்தினார்கள். நள்ளிரவு கடந்தவுடன், அதாவது மேல்நாட்டு முறைப்படி 16 பிறந்தவுடன் பரமஹம்சர் கண் திறந்தார். சாமானிய மானுடர்கள் போலவே பேசினார். தன் அருமை பிள்ளையை அணைத்து கொண்டாள் இயற்கை அன்னை. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
1: ஞான அமுதம் கேட்டீர்கள். வழங்கியவர் மனவளக்கலை பயிற்றுனர் பி. சுதா அவர்கள்.

0: தேநீரின் நறுமணம், தென்றலின் தாலாட்டு, மனதை வருடும் இசை, உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலிகிரீஸ். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.
1: நேர்லே குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நேரம் 8:05 ஆயிடுச்சுங்க. ஸோ உள்ளூர் மக்களுக்கான ஒரு சூப்பரான செய்தியை நம்ம பார்த்தோம், வெளியூர் மக்களுக்கான செய்தியும் நம்ம பார்க்க வேண்டாமா என்ன? ஸோ வெளியூர் மக்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸை தான் நான் இந்த நிகழ்ச்சியில் சொல்ல போகிறேன். ஸோ நீலகிரி அப்படின்னாலே மழை, மேகம், பசுமை, வளைந்து வளைந்து செல்லும் சாலை, சாலை அப்படின்னு எல்லாத்துக்குமே ஞாபகம் வந்திருக்கும் நினைக்கிறேன். இவை எல்லாமே சேர்ந்து கொடுக்கும் ஒரு சூப்பரான அனுபவம் தாங்க நம்மளுடைய கல்லட்டி மலைப்பாதை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அழகுக்கு அழகு, அதே நேரத்தில் சவாலான மலைப்பாதையும் கூட. ஸோ வேகம் வேண்டாம், ஒரு பாதுகாப்பான பயணம் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம அந்த கல்லட்டி மலைப்பாதையில் நம்ம வந்து பயணிக்க TN-43 அதாவது நீலகிரியோட வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்தது. அதனால் போலீஸார் வந்து அந்த நீங்கள் மஸ்னகுடிக்கோ இல்லை நீங்கள் கூடலூருக்கோ போனீங்க அப்படின்னு, கூடலூர் போகணுன்னா அந்த கூடலூர் வழியாக தான் நீங்கள் போகணும், நீங்கள் கல்லட்டி வழியாக நீங்கள் போக முடியாது. அதனால் உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் அதற்கான ஒரு கட்டுப்பாடுகளை, அதோட நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, காலையில் 10 மணியிலிருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் அதர் டிஸ்ட்ரிக்கோ அதர் ஸ்டேட்டோ, அதாவது கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் இருந்தெல்லாம் நிறைய வாகனங்கள் வந்துட்டு அந்த வழியில் பிரவேசிக்கிறோம், போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. ஆனால் அதோட அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது காரணத்தினால இப்போ வந்து உயர்நீதிமன்றம் அதை வந்து எடுத்து காலையில் 10 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் 200 வாகனங்கள், சுற்றுலா வாகனங்களை அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடவடிக்கையை அவங்க வந்து எடுத்திருக்காங்க. பாதுகாப்பாக வந்து அந்த வழியில் பிரவேசிக்கிறோம் அப்படின்னு, நான் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகம் வேண்டாம், பாதுகாப்பான பயணத்தோடு நீங்கள் அங்கே வந்து நீங்கள் அதில் வந்து ட்ராவல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இப்போ வந்து நடைமுறைக்கு வந்திருக்குங்க. ஸோ சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷத்தை தரும் ஒரு விஷயம் அப்படின்னு கூட இந்த ரோடில் ட்ராவல் பண்ணுறது ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ ட்ரிப்பில் மெமரிஸ் இருக்கணுமே தவிர அன்னெசரி ரிஸ்கெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் அந்த கல்லட்டி ரோடில் ரொம்பவே பென்ஸ் எல்லாம் இருக்கிறனால இயற்கையை ரசிச்சுட்டே போங்க. ஆனால் அதை வந்து அட்வென்ச்சரை ஃபீல் பண்ணுங்கள். ஆனால் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகாமல் அந்த ரோடை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. ஸோ 200 வாகனங்களுக்கு வந்து நம்ம பெர்மிஷன் கொடுத்துருக்கறனால ரொம்பவே சந்தோஷமாக வந்து இந்த சுற்றுலா பயணிகள் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஸோ அந்த ரோட்டில் பயணிக்கணும், ரொம்ப சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள், அட்வென்ச்சரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே வாங்க நேர்களே. ஸோ அடுத்ததாக காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்கலாம். ஸ்டே டியூன், இது ஊட்டி எஃப்எம் 101.8. எல்லாமே சமையிட்டு

நேர்களை கேட்ட அந்த சூப்பரான பாடல் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் இருந்து ஆதித்யா அலெக்சாண்ட்ரியா இணைந்து பாடிய பாடல். ஏ ஆர் ரஹ்மானோட இசையமைப்பில் விவேக் வரிகளில் ஒலித்தது. நேர்களை நீங்க கேட்டு என்ஜாய் பண்ண இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீல்கிரீஸ். ஸோ குட் மார்னிங் நீல்கிரீஸ் நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்யக்கூடிய நேரம் கூட வந்துருச்சுங்க. ஸோ இனிமையான இந்த காலை நேரத்தில் நான் எங்களோடு பயணித்த எல்லா நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கிறோம். நேர்களே, இது ஒரு புதிய நாள் அப்படின்றத தவிர நேற்றைய நாளை விட இன்னும் இதை சிறப்பாக மாற்றிக்கொள்ள நம்மளுக்கு கிடைத்த ஒரு புதிய வாய்ப்பு அப்படின்னு எல்லாம் மனசில் நினச்சிக்கோங்க. இந்த காலை பொழுத நல்ல எண்ணத்தோடு தொடங்குங்க. முகத்தில் ஒரு சின்ன புன்னகை போதும், இந்த நாளை வந்து ரொம்பவே சூப்பராகவே நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம். புதிய விஷயங்களை ரசிக்க கற்றுக்கோங்க. முயற்சிகளை மட்டும் ஒருபோதும் கைவிட்டுறாதீங்க. ஸோ இன்று உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் இதையும் கடந்து போவேன், இன்னும் சிறப்பாக நான் செய்வேன் அப்படின்ற நம்பிக்கையை மட்டும் மனதில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய வீடுகளில் மகிழ்ச்சி நிறையட்டும், உங்களுடைய மனதில் நிம்மதி நிறையட்டும், உங்கள் முயற்சிகளில் எல்லாமே வெற்றி மலரட்டும் நீர்களே. ஸோ மீண்டும் ஒரு அழகான காலை பொழுதுல ஒரு அழகான சிந்தனைகளோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். ஸோ அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருங்க, நம்பிக்கையோடு முன்னேறுங்க, இன்றைய நாளை உங்களுடைய நாளாக மாற்றுங்க நீர்களே. ஸோ இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே எல்ஷா பிராங்க்லின், சைனிங் ஆஃப்.

0: அறநெறி நிலையம் படைத்தளிக்கும் பக்தர்கள் போற்றும் பட்டி விநாயகர். பேரூர் அருள்மிகு பட்டி விநாயகர் திருக்கோவில் சித்திரம்.
1: திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானே காதலால் கூப்புவர் தம் கை.
0: எடுத்த காரியம் யாவிலும் பெருத்த வெற்றியை தந்து எளிய வடிவில் அன்பர் வேண்டும் இடம் வந்துரைந்து சொல்வாக்கும் செல்வாக்கும் ஈந்து நல்வாழ்வு நல்கும் நாயகன் விநாயகன்.
1: விக்னங்களை நீக்கும் அந்த விக்னேஸ்வரன், விண்ணுலக தேவர்களும் வணங்கும் விநாயக பெருமான், சங்கடங்களை அறுக்கும் சங்கடஹரன், அருள் வடிவாய் விளங்கும் ஆனை முகத்தான், புகழ் விளங்கும் கோவை மாநகரிலே பாடல் பெற்ற தலமாக விளங்கும் பேரூரில் பட்டி விநாயகராக பேரருள் புரிந்து வருகிறார்.
2: உன்னை

0: ஸ்ரீ பட்டி விநாயகர் திருக்கோவிலின் புராதன பெருமைகளை பற்றி விவரிக்கிறார் செந்தில் ராஜ சிவாச்சாரியார்.
1: வக்ரதுண்ட மகாகாய கோட்டி சூரிய சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வத. நமஸ்காரம். பட்டி விநாயகருடைய திருக்கோவிலானது 500 வருடங்களுக்கும் மேலாக பழமையான கோவில். கோவிலுக்கு மட்டும்தான் வருடம் சொல்லப்பட்டிருக்கிறது, பட்டி விநாயகராகிய மூலமூர்த்திக்கு வருடம் சொல்லப்படவில்லை.

சர்வதா. நமஸ்காரம். பட்டி விநாயகருடைய திருக்கோவிலானது 500 வருடங்களுக்கும் மேலாக பழமையான கோவில். கோவிலுக்கு மட்டும்தான் வருடம் சொல்லப்பட்டிருக்கிறது, பட்டி விநாயகராகிய மூலமூர்த்திக்கு வருடம் சொல்லப்படவில்லை.

கேட்ட பாடல் பூமி தாய சோச்சல்ல மகா திரைப்படத்துல இருந்து ராஜேஷ் கிருஷ்ணா சௌமியா இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டோம். நேர்கள் கேட்ட இந்த பாடலுடன் இன்றைய வண்ண வண்ண பூக்கள் நிறைவு பெறுகிறது. சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளின் இடைத்தேர்தலில் போட்டியிடும் தாவிகா வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஒருவார கால அரசுமுறை பயணமாக இன்றிரவு லண்டன் புறப்படுகிறார். காசநோய் பாதிக்கப்பட்டவர்களின் சிகிச்சையில் ஊட்டச்சத்து முக்கிய பங்கு வகிப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்காக மதசார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி சார்பில் தாவிகா வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி மதுராந்தகம் தொகுதியில் திருமதி மரகதம் குமரவேலும் தாராபுரத்தில் திருமதி சத்யபாமாவும் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விருவரும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பின் தங்களது பதவியை ராஜினாமா செய்து தாவிகாவில் இணைந்ததால் இவ்விரு தொகுதிகளும் காலியானதாக அறிவிக்கப்பட்டது. திமுக சார்பில் மதுராந்தகத்தில் திரு பரந்தாமனும் தாராபுரத்தில் திருமதி எஸ் சுகன்யாவும் இத்தொகுதிகளில் போட்டியிடுவார்கள் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அஇஅதிமுக சார்பில் இத்தொகுதிகளில் போட்டியிட விருப்ப மனுக்கள் அளிப்பதற்கான கால அவகாசம் இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைகிறது. வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கிய நிலையில் இதுவரை 3 சுயேட்சை வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர். வரும் 16ஆம் தேதி வரை மனுக்களை தாக்கல் செய்ய கால அவகாசம் உள்ளது. மனுக்கள் வரும் 17ஆம் தேதி பரிசீலிக்கப்படுகின்றன. தமிழக சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவிகா அரசு முதிர்ச்சியற்ற தன்மையுடன் உள்ளதாக குறை கூறினார். சென்னையில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பட்டினப்பாக்கம் பகுதியில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் தலைமை செயலகம் கட்ட அரசு முடிவெடுத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். நெல் கொள்முதல் செய்ய முடியாமல் அரசு உள்ளதாக கூறிய அவர், எந்த துறையிலும் வளர்ச்சிக்கான திட்டம் அரசிடம் இல்லை என்று தெரிவித்தார். இடைத்தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், இதுகுறித்து கூட்டணி கட்சித் தலைவர்களிடம் கலந்தாலோசிக்கப்படும் என்றார். மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினரின் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன. முக்கிய சாலைகளில் தீவிர வாகன சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. தாராபுரம் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 2,45,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அரசுமுறை பயணமாக இன்றிரவு லண்டன் புறப்படுகிறார். ஒரு வார காலம் அங்கு தங்கும் அவர் முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழகத்தில் முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுக்க உள்ளார். முதலமைச்சர் தலைமையில் உயர்நிலை பிரதிநிதி குழுவும் முதலீட்டாளர்களை சந்தித்து லண்டனில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளது. தாவிகா அரசு பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக முதலமைச்சர் அரசு முறை பயணமாக வெளிநாடு செல்வது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா லண்டன் சென்றுள்ள நிலையில் தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனாவும் அங்கு செல்கிறார். பிரிக்ஸ் உச்சிமாநாடு நாளை மறுநாள் புதுதில்லியில் தொடங்க உள்ள நிலையில் அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த மாநாட்டை ஒட்டி ட்ரோன் விமானங்கள் மற்றும் சிறிய ரக விமானங்கள் வானில் பறக்க வரும் 14ஆம் தேதி வரை டெல்லி போலீஸ் தடை விதித்துள்ளது. புலனாய்வு முகமையின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு குற்றவியல் தடுப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் விதிகளை மீறுவோர் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது. இந்நிலையில் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக எத்தியோப்பியா, புருண்டி நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இன்று புதுதில்லி வந்தடைந்தனர். ஜப்பான் பாதுகாப்பு பிரிவு போர் விமானம் இந்தியாவிற்கு வருகை தந்துள்ளது இரு நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பிற்கு மைல்கல்லாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் நிலைநாட்டுவதற்கான அர்ப்பணிப்பையும் இது புலப்படுத்துவதாக சமூக வலைதள பதிவில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த ஒருங்கிணைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாமக்கல் மாவட்டத்தில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் 820 மருத்துவ பயனாளிகள் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் பயனாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை இன்று வழங்கி பேசிய அமைச்சர், காசநோய் பாதிக்கப்பட்டவர்களின் சிகிச்சையில் ஊட்டச்சத்து முக்கிய பங்கு வகிப்பதாக எடுத்துரைத்தார். காசநோயாளிகள் 6 மாதங்களுக்கு தொடர்ந்து மாத்திரைகளை உட்கொள்வது அவசியம் என்று குறிப்பிட்ட அவர், மாத்திரை மருந்துகளை தன்னிச்சையாக நிறுத்தினால் நோய் தீவிரமடையும் அபாயம் ஏற்படும் என்றும் உடலில் எதிர்ப்பு திறனை இழக்க நேரிடும் என்றும் எச்சரித்தார். எனவே நோயாளிகள் பரிந்துரைக்கப்பட்ட முழு கால அளவில் மருந்துகளை உட்கொள்ள அமைச்சர் அறிவுறுத்தினார். சமூக வலைதளங்களை இளையோர் பயன்படுத்துவதற்கான பாதுகாப்பு வழிமுறைகளை மேற்கொள்வதன் அவசியம் குறித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உச்சநீதிமன்றம் ஒப்புக் கொண்டுள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இது தொடர்பான நோட்டீஸை மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளது. இந்திய சட்டம் 18 வயதிற்கு கீழ் உள்ளவர்களை மைனர் என்று கருதும் நிலையில் முகநூல், ஸ்னாப் சாட் போன்ற தளங்கள் 13 வயதுடையவர்களை கணக்கு தொடங்க அனுமதிப்பதாக அந்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. உலக தற்கொலை தடுப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மனநல ஆரோக்கியத்தின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை உலகம் முழுவதும் ஏற்படுத்தும் வகையில் இத்தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார். மன அழுத்தம் மற்றும் நெருக்கடியில் இருப்பவர்களுக்கு உரிய நேரத்தில் ஆதரவு வழங்குவதன் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உலக தற்கொலை தடுப்பு தினத்தையொட்டி தற்கொலை தடுப்பு மற்றும் மனநல விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் மருத்துவத்துறையினர், செவிலியர்கள், மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். தற்கொலை எண்ணங்களை தவிர்ப்போம், வாழ்க்கையை பாதுகாப்போம் உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மன அழுத்தம் மற்றும் நெருக்கடியில் இருப்பவர்களுக்கு உரிய நேரத்தில் ஆதரவு வழங்குவதன் அவசியம் குறித்தும் கலை நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: விருதுநகர் மாவட்டத்தில் வளர்ச்சியடைந்த பாரதம் இளையோர் உரையாடல் வினாடி வினா போட்டியில் திரளான மாணவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று மாவட்ட இளைஞர் நல அலுவலர் காவ்யா முத்துலட்சுமி கேட்டுக் கொண்டுள்ளார். விருதுநகரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதற்கட்டமாக 15 முதல் 25 வயது வரை உள்ளவர்களுக்கு இணையதளம் வாயிலாக வினாடி வினா போட்டி நடைபெறுவதாக கூறினார்.
3: ஆகஸ்ட் 17 இருந்து ஜனவரி 30 வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் வந்து mybharat.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் அனைத்து மாணவர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இதோட 2வது கட்டமான இந்த குவிஸ் காம்படிஷன் அண்ட் இது மாதிரியான அகாடமிக்ஸ் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்ச்சுரல் ட்ராக் அப்படின்னு சொல்ற உங்களோட கலை திறமையை வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இன்னோவேட் ஃபார் பாரத் அப்படின்னு சொல்லி 3வது ஒரு கட்டம் இருக்கு. ஸோ இதுலாம் இருந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ற மாணவர்கள் ஃபைனலா வந்து என்னன்னா ஜனவரி மாதம் பிரைம் மினிஸ்டர் கூட இன்டராக்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்.
0: நாகை மாவட்டத்தில் இத்தகைய போட்டி வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும். விருதுநகரில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் 1000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் பதாகைகளை ஏந்திய வண்ணம் பங்கேற்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நாமக்கல்லில் மாவட்ட காவல்துறை மற்றும் கல்வி நிறுவனங்கள் பங்கேற்ற போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு கட்டுப்பாட்டு அலகு சார்பில் மாணவ மாணவியர் பங்கேற்ற எய்ட்ஸ் தடுப்பு மனித சங்கிலியை ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தொடங்கி வைத்தார். இதன் ஒரு பகுதியாக HIV தொற்று சுய பரிசோதனைக்கான QR குறியீடும் வெளியிடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான சிறப்பு சுகாதார விழிப்புணர்வு முகாம் 90 இடங்களில் நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் தங்களது கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்க இம்முகாமை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 90 இடங்களில் சிறப்பு கால்நடை சுகாதார விழிப்புணர்வு முகாம் நடைபெற உள்ளது. இதில் நோய்வாய்ப்பட்ட பசுக்கள், எருமை, ஆடு மற்றும் கோழிகளுக்கு தேவையான பரிசோதனை செய்யப்பட்டு இலவச சிகிச்சை அளிக்கப்படும். அந்தந்த பகுதிகளில் முகாமும் நடக்கும் நாள் மற்றும் இடங்கள் குறித்து கால்நடை உதவி மருத்துவர்கள் மூலம் தகவல் தெரிவிக்கப்படும். கால்நடைகளை அழைத்து வந்து உரிய மருத்துவ சிகிச்சை பெற்று பயனடைமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. காஞ்சிபுரத்திலிருந்து பியா சிவகுமார்.
0: மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. துபாயில் இன்றிரவு 8 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளின் இடைத்தேர்தலில் போட்டியிடும் தாவிகா வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஒருவார கால அரசுமுறை பயணமாக இன்றிரவு லண்டன் புறப்படுகிறார். காசநோய் பாதிக்கப்பட்டவர்களின் சிகிச்சையில் ஊட்டச்சத்து முக்கிய பங்கு வகிக்கும் இருப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 1:55. நேர்களை தொடர்ந்து கேட்கலாம் திரைகானம்.

அனிருத் ரவிச்சந்திரன், சுப்லக்ஷ்மி, அசல் இவங்க எல்லாரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கூலி திரைப்படத்திலிருந்து கேட்டோம். கேட்ட பாடலுடன் திரைகானம் நிறைவு பெறுகிறது. சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

நீலமலை இந்நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் ஆறு பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம். இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் கோத்தர் என மக்களின் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 நீலமலை நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் கோத்தரின மக்களின் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

0: ஒல்லி தேவர் மெய்யமக்கே தாமே சோமி.
1: இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
3: என்ன உண்மையாவா?
4: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
3: மேலும் விவரங்களுக்கு
5: 1800-419-1800 and 1097.
6: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
7: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம். நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

0: சாரி ஜீபூம்பா, வாட் ஆர் சர்ப்ரைஸ். நீ டூக்கேலயும் இருக்கியா?
1: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
0: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது

0: இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.
2: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
3: புதிரான கேள்விகள்,
2: எதிரான கருத்துக்கள்,
3: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
2: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
3: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
2: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
2: புதிரும்
3: கேட்க தவறாதீர்கள்.

0: நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8 அனுபவ பேழை.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: வணக்கம் நேர்களை, அனுபவ பேழை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நீலகிரி மாவட்ட விவசாயிகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மறுமலர்ச்சியையும் மாற்றத்தையும் ஏற்படுத்திய இரண்டு முக்கியமான திட்டங்களில் பணியாற்றிய ஒருவரின் பணி அனுபவங்களை தான் கடந்த இரண்டு வாரங்களாக அறிந்து கொண்டோம். அந்த வகையில இந்த வாரம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கறத பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். நீலகிரி மாவட்ட விதைப்பெருக்கு ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி திட்டத்தின் திட்ட மேலாளராக காஷ்மீரில் பணியாற்றிய ஐ செல்வராஜ் அவர்களின் வாழ்க்கை மற்றும் பணி அனுபவங்களை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: விதைப்பெருக்கு ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி திட்டம், இந்த திட்டத்திற்காக காஷ்மீர்ல சில வருடங்கள் தங்கி நீங்க அந்த திட்டத்தை செயல்படுத்திருக்கீங்க. இந்த காலகட்டத்துல உங்களுடைய அன்றாட வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம். இப்ப நீலகிரியை காட்டிலும் அங்க அதிகமான பனிப்பொழிவு இருக்கு.
1: நான் விண்டர்ல அங்க இருந்தேன், பயங்கர ஸ்னோஃபால். ஸ்னோஃபால் அது ஒண்ணும் நமக்கு ஆம் பண்ணாது, ஆனா டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாயிரும், மைனஸ்ல 5-10 போயிரும். உணவு பழக்க வழக்கம் எல்லாம் நம்ம நீலகிரி மாதிரி தான், அவரை முட்டைகோசு கேரட்டு இது மாதிரி தான் எல்லா உணவும் நம்ம நீலகிரி மாவட்டத்துல என்ன பண்றோமோ அதே தான். ஃபெரன்னு சொல்லிட்டு மேல இருந்து கீழே வரைக்கும் உள்ளன் கோட்டு போட்டுக்குவாங்க, கீழே கால் வரைக்கும் போட்டுக்குவாங்க. காங்கடின்னு சொல்லிட்டு ஒரு நெருப்புச்சட்டி, அந்த மூங்கல் கூடையில பின்னிருப்பாங்க, அது உள்ள நெருப்புச்சட்டி இருக்கும். அந்த நெருப்பை போட்டுட்டு அப்படியே அது உள்ள வச்சுக்குவாங்க. அந்த 4 வந்து அந்த நெருப்பு செட்டியில தான் அவங்க வாழ்க்கையை நடத்துவாங்க. எல்லாருமே நான்வெஜ், மெயினா மீட் இது தாங்க, மட்டன் தான். மட்டனும் அங்க இருக்க ஏரியில இருக்க டால் லேக், அந்த டால் லேக் உருளர் லேக்னு ஒரு பெரிய லேக் இருக்கு, சோப்பூர்ன்ற வில்லேஜ் பக்கத்துல உருளர் லேக், ஏசியாவிலேயே பிக்கஸ்ட் லேக். அப்ப அந்த மீன், இந்த மட்டன், இதை எல்லாருமே சாப்பிடுறாங்க. அங்க வெஜிடேரியன் யாருமே கிடையாது. 80% வந்து முகமதியர்கள், 10% வந்து காஷ்மீர் பண்டிட்ஸுங்க, 5% வந்து பஞ்சாப் சேர்ந்தவங்க, 5% வந்து இங்கிருந்து மைக்ரேட் ஆன போனவங்க, பீகாரிஸ், பீகார்ல இருந்தாலும் ஒர்க் போனவங்க, இதுதான் அதோடைய நேச்சர்.
0: ஓகே ஓகே. உங்களுக்கு வந்து அங்க போய் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்வதில் எந்த சிக்கல்களும்
1: சிக்கல் வரல? ஏன்னா நம்ம நீலகிரி மாவட்டத்தில் இருந்தனால இதே பேட்டர்ன் ஆஃப் லைஃப் தான் அங்க இருந்துச்சுங்க. ஜனங்க அன்பா பழகுவாங்க, ரொம்ப அன்பா பழகுவாங்க. கலர் ஒரு ப்ராப்ளம், அங்க எல்லாருமே ஆப்பிள் மாதிரி இருப்பாங்க.
0: நம்ம கொஞ்சம் கருத்தாப்பிள்
1: கருத்தாப்பிள்னா ஆர் யூ ஃப்ரம் ராவணாஸ் ஃபேமிலி அப்படின்னு. நீங்க ராவணருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களா? சவுத்ல அந்த மாதிரி, நார்த்ல வந்து அவங்களுக்கு என்னன்னா இந்த ராவணருடைய அந்த இல் ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு அங்க இருக்குதுங்க. வி ஆர் தமிழியன்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் எல்லாருமே ஹெல்ப் பண்ண நல்ல பீப்புளுங்க. எங்க பார்த்தாலும் ஆப்பிள், ஆப்ரிகாட்டு, பிளம்ஸ், வால்நட்டு, செரி, யார் வேணாலும் யார் தோட்டத்தில் வேணாலும் பழத்தை பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் எடுத்த ஃபார்ம் வந்து 10 வந்து வெறும் ஆர்ச்சர்ட் தான், தோட்டம். அந்த இடைவெளியில் தான் இந்த முட்டைகோசு வித பெருக்கு திட்டம் கொண்டு வந்தோம்.
0: ஓகே ஓகே. ஆமா, நீலகிரி மாவட்டத்தினுடைய வரலாறை கேட்கும் போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நம்ம விவசாயிகள் எப்படி விற்பனை செஞ்சாங்க அப்படிங்கறது கேட்கும்போது ரொம்பவும் சுவாரஸ்யமா இருக்கு. அதுல வந்து நீங்க ஒரு முறைப்படத்தில் பண்ணிருக்கீங்க, அதாவது நீலகிரி காய்கறி உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம்.
1: ஆமா.
0: சோ இந்த சங்கம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, இது வந்து

0: அரசாங்கத்தின் முயற்சியால் ஆரம்பிக்கப்பட்டதா, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுங்க. அதோட மெட்ரிக் சிஸ்டம் நம்ம உள்ள கொண்டு வரோம் அப்படின்னா அது எவ்வளவு சீக்கிரம் மக்கள் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, இல்ல வந்து அதுக்கு வந்து எவ்வளவு வந்து ஒரு ஆப்போசிஷன் இருந்துச்சு?
1: இந்த திட்டம் மத்திய அரசுடைய அனுமதியோட தான் இந்த திட்டம் ஆரம்பிச்சாங்க. இது முழுக்க முழுக்க அரசாங்கம், கலெக்டர் தான் சேர்மன். இந்த இண்டோஜெர்மன் நீலகிரி அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு கலெக்டர் தான் சேர்மன். ரெண்டு ப்ராஜெக்ட் ஆபீசர் இருந்தாங்க, இந்தியன் ப்ராஜெக்ட் ஆபீசர் ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கேடர்ல ஒருத்தர், அதே மாதிரி ஜெர்மனியில வந்து ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டாக்டர் ரேக்கன் சொல்லி அவர் தான் ப்ராஜெக்ட் ஆபீசரா இருந்தார். இது வந்து என்னன்னா இந்தோ ஜெர்மன் வந்ததுமே அவங்க கொண்டு வந்த விதைங்க வந்து விளைச்சல் நிறைய ஆன பிறகு விற்பனைக்குன்னு சொல்லி அந்த இந்தோ ஜெர்மன் ஸ்கீம்ல தான் வந்து நீலகிரி வெஜிடபிள் குரோயர்ஸ் அசோசியேஷன் என்விஜி அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அது லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல என்னன்னா கூட்டுறவுத்துறைக்கு மாத்தி அதை வந்து நீலகிரி காய்கறி உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம் சொல்லி கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வந்த பிறகு ஃபார்மர்ஸ் வந்து ஈஸியா அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. வாழ்க்கைக்கு ஒரு மறுமலர்ச்சியே வந்து இந்த திட்டத்தால் தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த மார்க்கெட்டிங் கொண்டு வந்ததுமே எல்லாருமே வந்து இதுக்கு ஒத்துழைச்சாங்க. அப்போ இந்த கிளப் ரூட்னு சொல்லி முட்டைகோசு நாட்டங்கால் நம்ம விடும் போது அந்த வேர் வந்து முடிச்சு ஆயிரும், அது கிளப் ரூட்னு. அதை தவிர்க்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணோம்னு சொன்னா மசனகுடி மாயார் ரெண்டு இடத்துல வந்து விதையை கொடுத்துருவோம். விதை கொடுத்துருவோம்னா அங்க இருக்க ஃபார்மர்ஸ் பெரிய பெரிய ஃபார்மர்ஸ் நஞ்சுண்டியான்னு ஒருத்தர் இருந்தார் மசனகுடியில, ஓபி லிங்கன் சொல்லி மாயார்ல ரெண்டு பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு விதையை கொடுத்துட்டு அவங்க நாயத்தை தயாரிச்சிருவாங்க. நாங்க என்ன பண்ணிடுவோம், இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு போயிட்டு அங்க ஆளுங்களை எல்லாம் வச்சு நாத்து 100 நம்பரா கட்டு போட்டு நைட் ஆன் நைட் எல்லாம் ரெடி பண்ணி காலையில 9 மணிக்கு எல்லாம் கொண்டு வந்துருவோம். அதுக்கு முன்னால ஆபீஸ்ல புக் பண்ணிருவோம், யாராருக்கு நாத்து வேணும் எவ்வளவு நாத்து வேணும் அப்படின்னு சொல்லி புக் பண்ணிட்டு வந்ததும் என்விஜிய நீலகிரி வெஜிடபிள் குரோஸ் உணவு சந்திக்கிட்டு இருக்க பெரிய குடவுன் அதுல வச்சு விவசாயிகளுக்கு நாற்று வந்து விநியோகம் பண்ணிட்டு.
0: இந்த ப்ராஜெக்ட்ல வந்து எப்படி இன்வால்வ் ஆனீங்க?
1: அதாவது இதுல என்னன்னு சொன்னா எல்லாரும் வந்து இடைத்தரகருங்க. இந்தோ ஜெர்மன் அந்த ஸ்கீம் வந்த பிறகு விளைச்சல் நிறைய ஆன பிறகு விற்பனை பிரச்சனை வந்த பிறகு இடைத்தரகர்கள் வியாபாரிகள் எல்லாம் உள்ள போந்துட்டு மேக்சிமம் எவ்வளவு ஃபார்மர்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணமோ ஏமாத்தணுமோ அப்படி இருந்து எல்லா ஃபீல்டும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 74 தான் இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சாங்க. இந்த 66 இருந்து இந்த 74 வரைக்கும் வியாபாரி கையில தான் இந்த போவாங்க தோட்டத்தில் போவாங்க அப்படியே பார்த்து லோடு வரும்னு சொல்லிட்டு வேலை பேசிட்டு அவங்க சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. நாங்க வந்ததும் இந்த ஸ்கீமுக்கு வர்றதுக்கு ஜனங்க எல்லாம் ஆர்வமா தான் இருந்தாங்க. ரோடு மார்ஜின்ல இருக்க ஃபீல்ட் எல்லாம் அவங்க வாங்கிடுவாங்க வியாபாரிங்க, கொஞ்சம் தூரமா போய் தூக்குற இடத்துல எல்லாம் இங்க வருவாங்க. அப்ப நம்ம ஆட்டில் எல்லாம் வச்சு லாரி வச்சு அவங்களுக்கு அறுவடை பண்ணி எடைக்கு கொண்டு வந்து அதை வந்து மார்க்கெட்டிங் சென்டருங்களுக்கு அனுப்பிச்சு அதை வித்து நம்ம 5 பைசா கமிஷன் இந்த மார்க்கெட்டிங் சொசைட்டிக்கு 5 பைசா கமிஷன் எடுத்து இதை பண்ணிட்டு இருந்தோம். வெள்ள பூண்டெல்லாம் குழகம்னு வாங்க 8 படி ஒரு குழகம், அந்த படியில் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. கிழங்கு வந்து பெரிய கூடை இருக்கும், அந்த கூடையில கொட்டி அப்படி ஒரு ஆட்டை ஆட்டினா அந்த கூடை வெள்ள தான் எடைக்கு. முதல் முதல் நாங்க நீலகிரி காய்கறி உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் தான் வந்து பூண்டை வந்து எடை போட்டு வாங்கணும், கேரட் எடை போட்டு வாங்கணும், கோசு முட்டை கோசு எடைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அந்த எடை கொண்டு வந்த சிஸ்டத்தை நாங்க தான் பண்ணாங்க.
0: தொடர்ந்து பேசலாம் இன்னும் பல விஷயங்கள் சுவாரஸ்யமாக. இது ஒரு பாடலுக்கான இடைவேளை. இணைந்திருங்கள் OTFM 101.8 உடன்.

0: மீண்டும் ஒருமுறை அனுபவ பேழை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேர்களே. நீலகிரி மாவட்ட விதைப்பெருக்கு ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி திட்டத்தின் திட்ட மேலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஐ செல்வராஜ் அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறோம். NVGA நீலகிரி வெஜிடபிள் குரோயர்ஸ் அசோசியேஷன், இதனுடைய வரவை விவசாயிகள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்?
1: ஒரு கூடையில இருக்கிற உருளைக்கிழங்கு விக்கறக்கும் எடை போட்டு விக்கறக்கும் வித்தியாசம் இருக்கு.
2: விவசாயிகளுக்கு தின காலம் வந்து நம்ம ஏமாத்திருக்கோம், நம்மளை ஏமாத்தி இருக்காங்க அப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப நமக்கு எடைக்கு. இப்பவும் பாருங்க, இப்ப 500 பக்கத்துல மார்க்கெட்டிங் சென்டர் கொண்டு போயிட்டாங்க, மேட்டுப்பாளையத்துல இல்லைங்க, அங்க கொண்டு போயிட்டாங்க. டிவிலயும் ரேடியோவிலயும் எல்லாத்திலயும் பார்த்தா நமக்கு இந்த விலை நிலவரம் எல்லாருக்கும் ரீச் ஆயிருது. கிலோ கேரட் வந்து 60 ரூபாய், 80 ரூபாய், போன வாரம் எல்லாம் பீட்ரூட் 80 ரூபாய், கேரட் 100 ரூபாய் அப்படியெல்லாம் வித்துருச்சு. ஏன்னா இந்த மழை, தென்மேற்கு பருவமழை பொய்த்தனால விவசாயம் கம்மியாயிருந்தால உருளைக்கிழங்கு 50 ரூபாய், 60 ரூபாய் எல்லாமே விலை ஏறிச்சுங்க.
1: ஈல்டு ரொம்பவும் கம்மி,
2: ஈல்டு மட்டும் இல்லைங்க விவசாயமே பண்ண முடியாத நிலைமை. அது மட்டும் இல்ல, உரம் விநியோகம், பூச்சிக்கொல்லி விநியோகம், லாரி போக்குவரத்து, அப்புறம் இந்த நாட்டு உரம் அதோடைய விற்பனை எல்லாமே பாதிக்கிறது. ஏன்னா விவசாயம் பண்ணாதான் இதெல்லாம் சேல்ஸ் ஆகும். ஒரு 6% 7% தான் இரிகேட்டடு கிராப் போடுறாங்க, நீர்பாசனம் உள்ள அவங்க சொந்த சொந்த கிணறு. தண்ணியே வசதி இல்லைன்னா நீரின் அடிமட்டம் ரொம்ப கீழே போயிடும். அந்த மாதிரி போயிடுச்சுங்க. இப்ப பாசன்வேலி, குன்னூர்ல ரேலி டேமும் தண்ணியில, மார்லிமந்த் லேக்கு எல்லாமே கம்மியாயிடுச்சுங்க. நீர்ன்றது வந்து தென்மேற்கு பருவமழை 3 மாசம் அடிச்சாலும் ஒழிய நமக்கு ஊத்து வரணுங்க. பெருமழை பெய்ஞ்சா தண்ணி ஓடிடும். கோடமழை பெய்யும் போது என்ன ஆகும்னு சொன்னா, ஸ்லோவா விழுகும் போது நீர் வந்து பூமியின் அடித்துக்கு ரீச் ஆகி ஊத்து வந்துடுங்க. அந்த ஊத்து வந்தாதான் நமக்கு குடித்தண்ணீருக்கு, விவசாயத்துக்கு, மின் உற்பத்திக்கு சேர்த்து பாதிக்குதுங்க. இட்ஸ் சைக்கிள் ஆஃப் ரெவல்யூஷன். தென்மேற்கு பருவமழை இல்லைன்னு சொன்னா
1: நீலகிரி மாவட்டம் இல்ல,
2: நீலகிரி மாவட்டம் மட்டும் இல்ல, இந்த மின்சாரத்தை நம்பி இருக்க மற்ற மாவட்டங்கள், அப்புறம் இந்த மலை காய்கறி, இப்ப வந்து தாளவாடி சத்தியமங்கலத்துல எல்லாம் விவசாயம் பண்றாங்க, அப்புறம் நாகமங்கலா, ஆசன், எல்லா இடத்துலயும் விவசாயம் பண்றாங்க. அதனாலதான் இப்ப கோசு, இந்த முட்டை கோசு விவசாயம் வந்து பாதிச்ச ரீசனே வந்து எல்லா இடத்துலயும் விளைய ஆரம்பிச்சிருச்சு.
1: சோ அவுட் ஆஃப் நீலகிரியில ப்ரொடக்ஷன் அதிகமானதுனால நம்ம விவசாயிகளுக்கு விலை வந்து ரொம்ப கம்மியா,
2: ரொம்ப கம்மியாக இருக்கு. அதனாலதான் இப்ப என்ன பண்றாங்கன்னா, கேரட் விவசாயம் பூண்டு, இப்ப கேரட் போட்ட தோட்டத்துல வந்து இப்போ என்ன பண்றாங்கன்னா பூண்டு போடுறாங்க. உருளைக்கிழங்குன்றது ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க.
1: ஒரு புது தோட்டம் பண்றாங்க, இல்ல ஒரு ரொம்ப வருஷம் வந்து ஒரே பயிரை போட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த மண்ணை திருப்பி தர்றதுக்கு மாத்திரம் தான் உருளைக்கிழங்கு சாகுபடி பண்றாங்க.
2: ஆமாங்க, உருளைக்கிழங்கு போட்டா மட்டும்தான் அடுத்த கிராப் போடும்போது நல்லா வருங்க. ஏன்னா அடி உரம் போடுறாங்க, நாட்டு உரம் போடுறாங்க.
1: இல்ல கிழங்கு விளையறத ஒரு ஒரு அடிக்கு கீழே விளையுதுங்க, மண்ணு ஆட்டோமேட்டிக்கா.
2: ஆமாங்க,
1: திருப்பி தந்துரும் இல்லைங்க.
2: ஆமா, திருப்பி தந்துரும். உருளைக்கிழங்கு போட்டுட்டு கேரட் போட்டாதான் கேரட்டு விளைச்சல் வரும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு போட்ட இடத்துல முட்டைகோசு போட்டா வரும். முட்டைகோசு போட்ட தோட்டத்துல வந்து கேரட் போட்டாலோ கிழங்கு போட்டாலோ விளைச்சல் கம்மி ஆயிரும்.
1: பூச்சிகள் இருக்குங்களா?
2: இல்லைங்க, அதுடைய மண்ணுடைய வளம்,
1: மண்ணுடைய வளம் ஃபுல்லா உறிஞ்சி எடுத்து.
2: ஆமா,
1: ஒண்ணு. ரெண்டாவது வந்து வேர் பூச்சிங்கிற ஒரு,
2: ஆமாங்க,

0: வச்சிருந்தேன். அடியில மருந்து போட்டுட்டுதான் உருளைக்கிழங்கெல்லாம் போடுறாங்க.
1: சரி, நிறைய நேரம் நம்ம விவசாயத்தை பத்தியே நம்ம பேசிட்டோம். அடுத்ததான் உங்க பர்சனல் லைஃப் பத்தி சில விஷயங்கள் பேசலாம். உங்களுக்கு எப்ப திருமணம் நடந்தது?
0: எனக்கு 1976 செப்டம்பர் மாசம் 10ஆம் தேதி திருமணம் ஆச்சு. என்னுடைய மனைவி வந்து பிபி கமலா, அவங்க வந்து இந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ்ல செக்ஷன் ஆபீசரா பணியாற்றினாங்க. எக்ஸ்ரே செக்ஷன்ல பணியாற்றிட்டு 50 வயசு இருக்கும்போது வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்ல வெளியே வந்துட்டாங்க. 31 வருஷம் வந்து நான் இந்த மேல சொல்லப்பட்ட துறைகள்ல வேலை செஞ்சேன். 2007 வந்து நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன், ஓய்வு பெற்று விட்டேன். எனக்கு 2 பிள்ளைகள். என்னுடைய முதல் பையன் வந்து டாக்டர் சாம் சலதரை, MBPhD CSA இன்ஜினியரிங் கல்லூரியில வந்து அவரு பணியாற்றி வந்தாரு, HOD இருந்தாரு. இப்பொழுது அந்த பணியை ராஜினாமா செய்துவிட்டு ஆட்டோமேஷன் சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய மகள் வந்து டாக்டர் செல்வி சந்திரகாந்த் தான், ஆங்கிலத்தில் MPhil PhD முடிச்சுட்டு இங்க KTCSA இன்ஜினியரிங் கல்லூரியில உதவி பேராசிரியராக பணியாற்றி இருந்தார். இப்பொழுது KGISL கல்லூரியில அந்த துறையில தலைவராக இருக்கிறார்.
1: எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையை ஒரு எளிமைப்படுத்த ஒரு பொழுதுபோக்கு தேவைப்படும். இல்ல, உங்ககிட்ட வந்து நிறைய திறமைகள் இருக்கலாம். தொழில் சார்ந்து இருக்கிற திறமையை தவிர்த்து நம்ம நம்மளே ரிலாக்ஸ் பண்ணிக்க அந்த பொழுதுபோக்குங்கிற விஷயம் வந்து உதவும் இல்லைங்களா? உங்களுடைய பொழுதுபோக்கெல்லாம் என்னங்க?
0: என்னுடைய பொழுதுபோக்கு சார், மக்களுக்கு உதவி செய்யணும், மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில உதவி செய்யணும்.
1: இப்ப நம்ம 24 மணி நேரமும் நம்ம ஃபீல்ட்ல வேலை செஞ்சுட்டே இருக்க முடியாது. சோ நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருந்தாதான் அது ரிலாக்ஸேஷன் வச்சுட்டு அடுத்த நாள் வேலை செய்ய முடியும்.
0: ஆமாங்க,
1: சில பேர் சொல்லுவாங்க நீங்க உங்க பொழுதுபோக்கு என்ன நல்லா தூங்குவீங்க. ஆமா,
0: ஆமா,
1: ஏன்னா அவங்களுக்கு தூங்குறது ரொம்ப. ஆமா ஆமா, சோ அப்ப நம்ம குறை சொல்ல முடியாது, அவருக்கும் ரொம்ப பிடிக்குது.
0: எனக்கு வந்து விவசாயத்துறையில ரொம்ப நாட்டம் இருக்கிறதுனால வீட்டு பக்கத்துல சின்ன தோட்டம் வச்சிருக்கோம். அந்த தோட்டத்துல வேலை செய்வேன். தொலைக்காட்சி பார்ப்போம். மெயினா வந்து நாட்டுல நடக்கக்கூடிய செய்திகள், அன்றாட நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கண்டிப்பா கேட்டுருவேன், செய்தி கேட்டுருவேன். அதுதான் என்னுடைய மெயின் பொழுதுபோக்கு.
1: உங்க பணி ரீதியா நிறைய இடங்களுக்கு பயணம் செய்திருப்பீங்க. எந்தெந்த இடங்களுக்கு பயணம் செய்திருக்கீங்க, என்னென்ன அனுபவங்கள் வந்து நீங்க பெற்றீங்க?
0: டெல்லி போயிருக்கேன், டெல்லி சப்ஜி மண்டி. தமிழ்நாட்டுல எல்லா இடத்துக்கும் போயிருக்கேங்க. தமிழ்நாட்டுல வந்து எல்லா மார்க்கெட்டிங் சென்டருக்கும், திருச்சி, கொத்தவால் பஜார், அப்புறம் கேலிக்கட்டு, எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். கேரளா எல்லா மாவட்டங்களுக்கும் போயிருக்கேன். ஏன்னு கேட்டா, நாங்க குருமிளகு கூடலூர்ல விளையில குருமிளகு பூரா நாங்க தான் வாங்கிட்டு இருந்தோம். வாங்கி தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கும் நாங்க அனுப்பிச்சுட்டு இருந்தோம். இப்போ இந்த ஓணம் பண்டிகை சமயத்துல வந்து கேரளாக்கு வேண்டிய அத்தனை பொருளும், தற்காரி, உருளைக்கிழங்கு, இதெல்லாம் நாங்க தான் ஓணத்துக்கு 4 நாள் இருக்கும் போது நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், இடுக்கி, கடலூர், கோட்டையம், எர்ணாகுளம், கொச்சின், இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 10-10 லாரி வெஜிடபிள் அனுப்புவோம். எல்லா இடத்துக்கும் நான் போயிட்டு வந்துருக்கேன்.
1: அனுபவ பேடை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னும் சில விஷயங்கள் சுவாரஸ்யமாக பேசலாம் ஒரு பாடல் இடைவெளிக்கு பிறகு. இணைந்திருங்கள், அது ஓடிஎஃப்எம் 101.8.
2: விவசாயி விவசாயி கடவுள் என்னும்

0: எப்பவுமே மனிதர்கள் சுவாரஸ்யமானவர்கள். ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதத்துல மாறுபட்டு இருப்பாங்க. நீங்க உங்க தொழில் ரீதியா நிறைய இடங்களுக்கு போயிருக்கீங்க, நிறைய மக்களை சந்திச்சிருக்கீங்க, அவர்கள் எப்படி உங்ககிட்ட பழகுவாங்க, இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு.
1: நல்லா பழகுவாங்க சார், மக்கள் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. நம்ம எந்த காரியத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லி சொல்லும் போது அவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க.
0: ஓகே ஓகே. ஏன்னா மக்களை சந்திக்கிறத விட ஒரு பெரிய ஒரு பொழுதுபோக்கு இருக்கு.
1: ஆமாங்க. இல்ல
0: ஒருத்தருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சின்ன விஷயம் செய்ய போய் அது வந்து அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாறுதலை உருவாக்கி.
1: ஆமாங்க.
0: சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய அனுபவங்கள் தரும் இல்லையா.
1: ஆமாங்க. அதாவது ஒரு விவசாயி வந்து என்கிட்ட ஒரு ரொம்ப ஏழை. அவர் வந்துட்டு என்ன பண்ணாரு, என்னுடைய தோட்டத்துல வந்து ரெண்டு மூட்டை காட்டுல முட்டைக்கோஸ் போட்டிருக்கேன், 50 பைசாக்கு தான் கேட்கறாங்க, மொத்தமே 1000 ரூபாய்க்கு தான் கேட்கறாங்க, வித்து கொடுங்க சார் அப்படின்னு சொன்னாரு. நான் தோட்டத்தை போய் பார்த்தேன், ரொம்ப பாவமா இருந்துச்சு அவரை பார்த்துட்டு. அப்ப 60 முட்டைக்கோஸ் பாம்பேக்கு மட்டும் முட்டைக்கோஸ் வந்து கித்தான் பையில மூட்டை பிடிச்சி தான் அனுப்புவோம். அப்ப இவரத வந்து நாங்க என்ன பண்ணோம், 60 மூட்டை பிடிச்சாங்க. 1000 ரூபாய் கம்மியாச்சாரம் என்ன சார் கேட்டா, 1000 ரூபாய் கம்மியாச்சாரம் நான் கொடுத்துறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பாம்பே மார்க்கெட்டுக்கு அனுப்புறோம். தாதர் ஒன்னு பைக் எல்லாம் ஒண்ணு எங்க மார்க்கெட் பாம்பேல. அந்த இடத்துல வந்து அங்க ரெப்ரஸன்டேட்டிவ் இருந்தவர் என்ன பண்ணார்னா, காமாஜி மானாஜி மேகர், அவர் தான் டீலர் அங்க மெர்ச்சன்ட். அப்புறம் பைக்குலாவில பண்டுபாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாஸ் பாய் பண்டுபாய், அவர் ஒருத்தர் 30-30 மூட்டை போடும் போது என்னாச்சுன்னு சொன்னாங்க, 3000 ரூபாய் 3500 ரூபாய் இவருக்கு நெட்டா கைக்கு வந்துருச்சுங்க. அவரு ஃபர்ஸ்ட் வந்து 3200 ரூபாய் ஒரு பில்லு வந்துருச்சுங்க, ஏன்னா ஒரு மார்க்கெட்ல இருந்து. அதை கூப்பிட்டு கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. டீ குடிங்க அது குடிக்கனாரு, இல்ல உங்க சந்தோஷமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டோம். அப்புறம் ரெண்டாவது வந்து ஒரு 3500 ரூபாய் வருது, ஆபீசர் போய் கூட்டுவர், டெப்டி ரெஜிஸ்டர் தான், துணை பதிவாளர், கூட்டுறவுத்துறை சங்கத்தின் துணை பதிவாளர். போயிட்டு அவர் கூட்டுவானா, அவர் வரமாட்டேன்றாரு, நீங்க கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருவீங்க, அப்புறம் நம்மள வந்து தொந்தரவு பண்ணுவீங்க, 3200 ரூபாய் வந்துருச்சு, 1000 தான் எதிர்பார்த்தா 3 மடங்கு எனக்கு வந்துருச்சுன்னு சொன்னாரு. அப்புறம் அவர் கூட்டிட்டு எப்படியே கன்வின்ஸ் பண்ணி அவரை வந்து இந்த 3500 ரூபாய் கொடுத்தோம்னா ரொம்ப சந்தோஷம். அப்ப 1000 ரூபாய் கேட்ட இடத்துல எனக்கு 6700 ரூபாய் வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு, உங்களுக்கு ஏதோ ஒண்ணு செய்யணும் சார், எனக்கு ஒன்னும் செய்ய வேண்டாம் அப்படின்னா மறுநாளும் வந்து ஆபீஸ் கிட்ட நிக்கிறார். அப்போ உங்களுக்கு டீ வாங்கி கொடுக்கணும் சார், சரி டீ சாப்பிடலாம் அப்படின்னு போய் டீ குடிச்சோம். 3வது நாளும் வந்து நிக்கிறார், இது சர்ப்ளஸ் மணி, உங்களுக்கு ஏதோ நான் செய்யணும், எனக்கு ஒன்னும் செய்ய வேண்டாம், எங்கேயாவது ஒரு 5 சென்ட் பூமி இருந்தா சொல்லி நான் வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னேன். இப்ப 42 வருஷம் ஆயிடுச்சு அந்த வீடு கட்டி.
0: அந்த விவசாயி உங்களுக்கு காமிச்சு கொடுத்தாரு,
1: அந்த இடம் காமிச்சு கொடுத்தாருங்க. அந்த இடத்துல தான் நான் வீடு கட்டியிருக்கேன், அந்த வீட்டுல தான் என் பிள்ளைங்க வாழ்ந்தாங்க, என்னுடைய பேர பிள்ளை அங்கதான் வாழுது. அப்ப நம்ம பண்ண சர்வீஸ்க்கு இது ஒரு குட் ரெகனேஷன் கிடைச்சிச்சு.
0: சர்வீஸ் அது ஒரு விஷயம்.
1: ஆமா,
0: ஒரு சின்ன உதவி நமக்கு வந்து மிகப்பெரிய அளவுல திரும்பி வரும்.
1: ஆமாங்க.
0: சோ ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம் தான் இல்லைங்களா.
1: ஆமாங்க சார், உண்மையா.
0: நம்மளால ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு ஒளியேற்றி வைக்க முடியுது அப்படிங்கும் போது அதை விட பெரிய திருப்தி நமக்கு எதுவுமே தர முடியாது.
1: உண்மையா. இப்ப இந்த நிகழ்ச்சியை கேட்டாங்கன்னா, என்விஜி செல்வராஜன் சொன்னா ஓரளவுக்கு நீலகிரியில எல்லாருக்குமே தெரியும், ஊட்டி நகர் பகுதியில எல்லாருக்குமே வந்து என்னைப்பும் தெரியும்.
0: ஓகே ஓகே. இவ்வளவு நேரம் நீலகிரி மாவட்டத்தினுடைய விவசாய உற்பத்தியில நீங்க இண்டோ ஜெர்மன் ப்ராஜெக்ட்ல இருந்தாலும் சரி, இல்ல நீலகிரி காய்கறி உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்துல நீங்க என்னென்ன விஷயங்கள் செஞ்சீங்க அப்படிங்கிற விஷயத்த எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. இது எல்லாமே வந்து நீலகிரியினுடைய விவசாயத்திலையும் நீலகிரியினுடைய வரலாற்றின் மேலையும் ஆர்வம் உள்ளவர்களுக்கு நிறைய ஆர்வத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கறது நிச்சயமா எங்களுக்கு தெரிய வருது. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நீங்க செஞ்சிருக்கீங்க, இதெல்லாமே நம்ம பதிவு செய்ய வேண்டியதா இருக்கு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம் சார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஒரு சிறப்பான நேர்முகம் அளித்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: இதுவரை இந்தோ ஜெர்மன் ப்ராஜெக்ட் மற்றும் நீலகிரி விதைப்பெருக்கு ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி திட்டத்தின் திட்ட மேலாளராக பணி

யாற்றி ஓய்வு பெற்ற ஐ செல்வராஜ் அவர்கள் உடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்டீர்கள். மீண்டும் ஒரு அனுபவ பேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார், அமைப்பில் உதவி ஆர். பிரதாப்.

வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்சமாக சுத்தமல்லி அணை அரியலூரில் 28 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்சமாக வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. வெப்பநிலை ஈரோட்டில் 39.8 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.9 டிகிரி செல்சியஸாகவும் மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 11.8 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. 24 மணி நேரத்தில் வெப்பநிலை மாறுதல். அனைத்து மாவட்டங்களிலும் பெரிய அளவில் மாற்றம் ஏதுமில்லை. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், நாமக்கல், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மற்றும் நாளை மறுநாள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். தென் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. வரும் 13 மற்றும் 14, 15 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். வரும் 16ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக வெப்பநிலை கடந்த 24 மணி நேரத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, எனினும் சற்று உயரக்கூடும். இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்பநிலையின் அளவீடு வேறுபாடு. இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.

அதிகபட்சமான வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்சமாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன்

0: ஏற்படக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்று அந்தமான் கடல் பகுதிகள், வடக்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை வடக்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். சுத்தமல்லி அணை அரியலூரில் 3 சென்டிமீட்டரும், 2 சென்டிமீட்டர் புதுச்சேரியிலும் மற்றும் புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் 1 சென்டிமீட்டரும் தலா மழை பதிவாகியுள்ளது. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சுகாதார சேவைகளை வழங்குவதில் இந்தியா சிறந்து விளங்குவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி பயன்பாடுகளுக்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5 ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதோடு கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க உதவிடும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழக அரசு ஆட்சி நிர்வாகத்தையும் சினிமா படப்பிடிப்பு போல் நடத்துவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் நலனில் அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்ந்து நீடிப்பதாகவும் இதனை களைவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தவிக தலைமையிலான மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி சார்பில் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி மரகதம் குமரவேலும், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி சத்யபாமாவும் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருட்கள் மற்றும் இணையதள குற்றங்களுக்கு எதிரான விழிப்புணர்வு முகாமை சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் இன்று தொடங்கி வைத்தார். கொரியாவில் இன்று தொடங்கிய உலக பாரா துப்பாக்கிச்சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் அவனி லெஹரா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேரம் 3 மணி 2 நிமிடம். ஹலோ ஊட்டி.

நேர்களே, இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்து, உடல் நலம், பெண்களுக்கான ஊட்டச்சத்து, குழந்தைகள், மகப்பேறுக்கான நபர்களுக்கான ஊட்டச்சத்து குறித்து நாம் நிகழ்ச்சியில் கேட்கலாம்.

இன்னும் சில நிமிடங்களில் திருமதி வேதமணி, ஓய்வு பெற்ற தலைமை செவிலியை அவர்கள் நம் நிகழ்ச்சியில் பங்கு பெற இருக்கிறாங்க. தொடர்ந்து ஒரு பாடல் கேட்கலாம்.

0: நேயர்களே, இன்றைய நமது ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து மற்றும் உடல் நலத்தை பேணுதல் குறித்த ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஓய்வு பெற்ற தலைமை செவிலியை அவர்கள் நம்மளுடைய தொலைபேசி இணைப்பில் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட பெண்களுக்கான ஊட்டச்சத்து, குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கான ஊட்டச்சத்து முறைகளை குறித்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். எல்லோருக்குமே பொதுவான ஊட்டச்சத்து என்னன்னு சொல்லியும் கேட்டுக்கலாம். அவங்க திருமதி வேதமணி அவர்கள் நிகழ்ச்சியில தொலைபேசி இணைப்பில் இருக்காங்க, அவங்களோட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நான் வேதமணி பேசுறேங்க.
0: வணக்கம் மேடம். நீங்க வந்து ஒரு தலைமை செவிலியா இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறீங்க நிகழ்ச்சிக்கு
1: உங்களுக்கு.
0: மேடம், இப்போ இது ஊட்டச்சத்து மாதம், அதனால எல்லாருக்குமே இப்போ ஊட்டச்சத்துங்கிறது ரொம்ப அவசியம். இன்னைக்கு வந்து விட்டமின் டிஃபிஷியன்சினால நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். அதை பற்றி பொதுவாக ஒரு கருத்தை சொல்லிட்டு அப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக பேசலாம் மேடம்.
1: சரி.
0: இப்போ பொதுவாகவே எல்லாருக்கும் ஏற்படுற ஊட்டச்சத்து குறைபாடுகள், அதுக்கான நிவர்த்தியான முறைகள், தினசரி பழக்க வழக்கங்கள், அதை பற்றி சொல்லுங்கள்.
1: சரிங்க. தினசரி பழக்க வழக்கங்கள்னா நம்ம வந்து காய்கறிகள், பச்சை காய்கறிகள், கீரைகள் வந்து தினமும் எடுத்துக்கணுங்க. நம்ம வந்து அதை வந்து நிறைய ஃபாலோ பண்றது இல்ல. இப்ப வேகமாக உலகத்துல வந்து நம்ம எல்லாமே வந்து எல்லாம் வெள்ளை அரிசி, இந்த நேரம் மூணு நேரமும் ஈஸியான விலையா இருக்குன்னா அரிசி சாப்பிடுற, முளை கட்டினிய தானியங்கள் எல்லாம் சாப்பிடுறது இல்ல, ஃபாலோ பண்றது இல்ல. நாம எப்பவுமே வந்து தினசரி இதுல வந்து பச்சை காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இது மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாக்கா விட்டமின் சி, மினரல்ஸுங்கிற தாது உப்புக்கள், அது மாதிரி எல்லா சத்துமே நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா இந்த வயதானவங்க, முதியோர்கள்னு பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, கால் வலி, அந்த மாதிரி கை வலி, வேலை செய்ய முடியல, நடக்க முடியல, படி ஏற முடியல அப்படின்ட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது எல்லாமே ஃபாலோ பண்ணலாங்க. வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து முக்கியமாக வந்து கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட வேண்டிய அவசியம் என்னன்னா தினசரி சத்தான உணவுகள் சாப்பிடணும். ஏன்னா குழந்தைங்க வந்து வயிற்றுல வளரும்போது அதுக்கு வந்து மூளை, நுரையீரல்லிருந்து எல்லா உறுப்புகளும் வலுவடையும், குழந்தை வேகமாக வளரும். அதுக்கு தாய்க்கு வந்து ஜீரணம், செரிமான கோளாறெல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இது முக்கிய ஊட்டச்சத்துக்கள சாப்பிடணுங்க. அப்படி இருந்தால் தான் குழந்தையில இருக்கிற திசுக்கள், உறுப்புகள் எல்லாம் குழந்தை பெருசாக வளருங்கள்ல, அதுக்காக. அப்புறம் பிறக்கும் போது அதனுடைய தாய்க்கு வந்து ரொம்ப உடல் ஆரோக்கியம் இருக்கும், அதுக்கு இரும்பு சத்து, அது ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. அப்புறம் வைட்டமின் கே, வைட்டமின் B12, இது இருக்கிறது எல்லாமே காய்கறிகள்ல இருக்குங்க. இது வந்து கண்டிப்பா தொடர்ந்து சாப்பிடணும்.
0: சரி மேடம். இப்ப பொதுவாகவே ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா எந்த வயதினருக்கு அதிகமா ஏற்படுது, அது ஏன் ஏற்படுது, அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: பொதுவா ஊட்டச்சத்துனா இப்ப வந்து குழந்தைகளுக்கு கூட வருதுங்க. அது என்னன்னா நம்ம நாள்பட்ட வியாதியா இல்ல இது மாதிரியும் இல்ல, குழந்தைகளுக்குமே வந்து நல்ல குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து முட்டை அது மாதிரி கொஞ்சம் கொடுக்கணும். அவங்க பிரியப்படுற மாதிரி உணவுகளை வந்து சமைச்சு அவங்களுக்கு கொடுக்கற மாதிரி பண்ணும். எல்லா குழந்தைகளுக்குமே இது பண்ணும், ஏன்னா ஞாபக சக்தி வரும், ஞாபக மறதி, கொஞ்சம் நடக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க, ஓடி அவங்கள வந்து வெயில்ல, விட்டமின் டினா காலை வெயில்ல கொஞ்சம் ஓடி விளையாடுற மாதிரி அது மாதிரி எல்லாம் பண்ணோம்னா விட்டமின் டி சத்து இருக்கும். அப்புறம் முழு தானியங்கள், புரதம், பாதாம் பருப்பு டெய்லி காலையில ஒரு அஞ்சு ஊற வச்சு அதை தோல் எடுத்துட்டு சாப்பிடலாம். அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தோம்னா குழந்தைகளும் ஆரோக்கியமா இருப்பாங்க, நாம ஞாபக சக்தியா இருப்பாங்க, நல்லா படிக்கிறதுல இருந்து நினைவாற்றலோட இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் ஏஜ்டு, ஒரு எபோ 40-45 அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நடக்க முடியாத, மூட்டு வலி, கொஞ்சம் தசை இது வளர்ச்சி, தசை வந்து கொஞ்சம் வலி எடுக்கிற மாதிரி இருக்கும். அவங்க கொஞ்சம் இப்ப எல்லாம் வாக்கிங் இது மாதிரி எல்லாம் போக மாட்டாங்க, வீட்டிலேயே வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தசை வலி, மூட்டு, கைகால் அசதி, ஒரு சில தமிழ் தண்ணி கூட சரியா குடிக்கலைனாலும் ஹெட் ஏக் வருங்க. நல்ல தூக்கம் இல்லைனாலும் இதாகும். இது எல்லாத்துக்குமே வந்து பழங்கள் காய்கறிகள் தொடர்ந்து கரெக்டா சாப்பிட்டுட்டு இருக்கணுங்க.
0: அந்தந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகள் தொடர்ந்து சாப்பிட்டாலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாம இருக்கலாம் இல்லைங்களா?
1: ஆமாங்க. அதுக்கு அதுவும் இல்லாம போதுமான அளவு தண்ணி சத்தும் குடிக்கணுங்க. இப்ப வந்து குளிர்ச்சியா இருந்தனா தண்ணி கொஞ்சம், மழை பெஞ்சனா தண்ணி குடிக்க மாட்டாங்க, அப்புறம் வெயிலா இருந்ததுன்னா கொஞ்சம் ஓரளவு தான் குடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் வந்து குறைந்தபட்சமாவது ஒரு 2 லிருந்து 2.5 லிட்டர் நார்மலா அந்த அளவுக்கு அவங்க வந்து தண்ணி குடிக்கணும். தண்ணி எந்த விதத்துலயாவது மோர்ல தண்ணி கலந்து குடிக்கலாம், இல்ல வெறும் தண்ணி குடிக்கலாம். நல்ல பழங்கள்லயே அப்படியே ஜூஸா குடிக்கிறத விட பழங்கள் எல்லாம் வந்து இந்த சாத்துக்குடி இதெல்லாம் வந்து மென்னு சாப்பிடலாம். ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆப்பிள் ஆரஞ்சு இதெல்லாம் மென்னு சாப்பிடுற பழக்கத்துல கொண்டு வந்தா அப்ப அந்த சலைவரி கிளான்ஸ்ல இருக்க அந்த வாயில இருக்கிற உமிழ் நீர்ல வந்து அப்படியே ஜீரணம் பண்ணி நொதிச்சு உள்ள போகும்போது அந்த ஈஸியா சத்துக்கள் எல்லாம் உட்கிரகிக்கப்படுதுங்க. அதனால அவங்க கொஞ்சம் ஆரோக்கியமா இருப்பாங்கங்க.
0: அதாவது ஆரோக்கியமா வாழ்றதுக்கு தினசரி பழக்க வழக்கங்களும் ரொம்ப முக்கியம்.
1: ஆமாங்க, கண்டிப்பா.
0: சரி மேடம், தொடர்ந்து
1: ஒரு நாள் சாப்பிட்டு நிறைய நாள் சாப்பிடாம இருக்க முடியாது இல்ல. அதனால தினசரி சின்னதா, இப்ப காலையில டிஃபன் சாப்பிட்டாங்கன்னா ஒரு 11 மணிக்கா ஒரு சின்ன காய், ஆரஞ்சு பழமோ இல்ல ஆப்பிள் சின்னதோ, கொய்யா கூட நம்ம நாட்டு கொய்யாவே நல்ல ஃப்ரூட்ஸ், இது சத்தான உணவு தாங்க, அது கூட குடுக்கலாம்.
0: அப்படிங்களா? அதாவது அந்தந்த சீதோஷ்ண நிலைக்கும் அந்தந்த பருவநிலைக்கும் ஏற்ற காய்கறி கனிகளை சாப்பிடுறது ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்றீங்க.
1: ஆமாங்க, அதுதான் இறைவன் படப்பிலேயே அது உருவாக்கி இருக்காங்க, அதை நாம சாப்பிடுறது நல்லது.
0: தொடர்ந்து பேசலாம் மேடம், இணைந்திருங்கள். தொடர்ந்து ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் பேசலாம். நேர்களே, நிகழ்ச்சியில இன்னைக்கு ஊட்டச்சத்து பற்றி திருமதி வேதமணி அவர்கள் பேச கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒரு பாடல் கேட்கலாம், சொக்கத்தங்கம் படத்திலிருந்து.

0: நேர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து பற்றி நம்மளோட அந்த தினசரி வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி ஓய்வு பெற்ற செவிலி அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். ஹலோ மேடம், வணக்கம்.
1: வணக்கங்க
0: மேடம், இப்போ இந்த ஊட்டச்சத்து அப்படின்றத வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஊட்டச்சத்துக்கும் இப்போத்துக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கு, அதை நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணிக்கலாம், அதை பற்றி சொல்லுங்க மேடம்.
1: இப்ப முன்னாடி இருந்ததுக்கெல்லாம் வந்து இயற்கை உரங்கள் போடுவாங்கங்க. பயிர் விளைவிக்கிறதுல இருந்தே ஆரோக்கியமா இருக்கும். இயற்கை உரங்கள் போடுவாங்க, அப்புறம் எல்லாம் பறிச்சோம்னா அப்படியே சந்தைக்கு வரும். இப்ப என்னன்னா அதுலயுமே கெமிக்கல்ஸ் போடுறாங்க, அப்புறம் காயா பறிச்சு அதை வந்து பழுக்க வைக்கிறதுக்கு இவங்க பல வேதியியல் மாற்றங்களான முறைகளை வந்து பயன்படுத்துறாங்க. அப்புறம் அரிசி பருப்பு இதுக்கெல்லாத்துமே உரங்கள் போடுறாங்க. அதனால நம்ம அந்த வாங்கி உண்ணும் போதே அதுல இருந்தே நம்மளுக்கு வந்து கெமிக்கல்ஸ் அதிகமாகறதுனால பல பாதிப்புகள் இதாகுது. அது இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறைகளும் மாறிடுச்சு. முதல்ல வந்து செக்குல ஆட்டி மே குத்தி அம்மில அரைச்சு அது மாதிரி வைப்பாங்க. நம்ம எல்லாமே நம்ம ரொம்ப வேகமான உலகமா போறதுனால நம்மளால செயல்முறைப்படுத்த முடியாம மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் அந்த மாதிரி நம்ம இப்ப வாழக்கூடிய சிச்சுவேஷன்ல இருக்கோம். அது ஒண்ணு. இப்ப நம்ம வந்து சாப்பிட்ட சாப்பாடு வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சு இயற்கையா சமைச்சு சாப்பிட்டு இது பண்ணும் போது அது நம்ம உடலுக்கு ஆரோக்கியமா இருக்குங்க. இப்ப என்னன்னா நம்ம வந்து எல்லா இது இதய ஆரோக்கியமாவும் இருக்கும், அப்புறம் ரத்த சர்க்கரையும் கரெக்டா இருக்கும். அப்பெல்லாம் ரொம்ப நீண்ட ஆயுள் வந்து வாழுவாங்க. அப்புறம் ஊட்டச்சத்து வந்து எல்லாம் ராகி கம்பு எல்லாமே சாப்பிடுவாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஊட்டச்சத்துல எந்த இது இல்லாம நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க, திடகாத்திரமா இருப்பாங்க. இப்ப எங்க பாட்டியே என்ன பண்ணுவாங்கன்னா ராகி வந்து அப்பயே நெரிச்சு அப்படியே கிளறுவாங்க, அப்பயே மாவை கிளறுவாங்க. நாம அப்படி இல்லையே, நம்ம வாங்கி அது பக்குவப்படுத்த முடியறதில்ல, அதனால பவுடரா அரைச்சதை வாங்கி நம்ம யூஸ் பண்றோம். மசாலானா அப்ப வந்து இயற்கையா நாம வந்து வாங்கி ஒன்னொன்னா அரைப்போம். இப்ப நம்ம வந்து பாக்கெட் இன்ஸ்டன்ட் பாக்கெட் வாங்கி யூஸ் பண்றோம். அந்த மாற்றங்கள் தான் இப்ப வந்து அதிகமா இருக்குன்னு வச்சுங்களேன். இதை வந்து நம்ம மாத்த முடியாது, பட் நம்ம ஆகாரத்துல காய்கறிகள் செலக்ட் பண்ணி அதை நல்லா வாஷ் பண்ணி சாப்பிடறதுல நம்மளோட இதை வந்து சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த குக்குடு ஃபுட்டு பதப்பட்டி வச்சிருக்காங்க இல்லைங்க, இன்ஸ்டன்ட் ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதை மேக்சிமம் தவிர்த்தா பரவாயில்லைங்க, அது பரவாயில்ல. அப்புறம் இந்த மைதா பரோட்டா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டாங்கன்னா நல்லா ஆரோக்கியமா இருக்கும். அப்புறம் என்னன்னா நம்ம எல்லா காயுமே சாப்பிடலாம், பச்சை காய்கறிகள் எது வேணாலும் சாப்பிடலாம், சமைச்சு நல்ல இதா சாப்பிடலாம். ஆனா உருளைக்கிழங்க கொஞ்சம் வயதானவங்க எல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா மாவு சத்து இருக்கிறதுனால அது ஒரு சிலருக்கு வந்து மூட்டு வலி அந்த கேஸ் ட்ரபிள் அது மாதிரி வரும், அதுதான் அவங்களுக்கு இது. மத்தபடி உலர்ந்த பழங்கள் காய்கறிகள் எல்லாம் எல்லாமே சாப்பிடலாம். இந்த பேரிச்சம்பழம், அத்திப்பழம், பாதாம் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் வந்து அவங்க எல்லாருமே சேர்த்துக்கலாம், அது இல்லைங்க. அப்புறம் அந்த கொட்டைகள் நம்ம விதைகள் அது மாதிரி பாக்கும்போது வந்து பாசி பயறு, கொண்டக்கடலை, பச்சை பட்டாணி, பீன்ஸ், இது வந்து எல்லாமே சாப்பிடலாம், மாத்தி மாத்தி சாப்பிடலாம். ஆனா பாசி பயிர்ல எல்லாம் நல்லா சத்தா இருக்கு. கொண்டக்கடலை தினம் ஒரு 5 கூட சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா அடிக்கடி சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து நம்ம இறைச்சி நான்வெஜ்ன்னு பார்த்தோம்னா இறைச்சி எடுத்துக்கலாம், பால் வந்து எல்லாமே சேர்த்துக்கலாம். பால்ல வந்து எல்லா இது இருக்கும், பால், தயிர், மோர், அது பால்ல வந்து நல்ல இருக்கு. அப்புறம் மீன் சாப்பிடலாம், முட்டை சாப்பிடலாங்க. முட்டை ரொம்ப ஒரு மாதிரி இதா இருக்கிறவங்களுக்கு வேணா முட்டையோட மஞ்சக்கரு விட்டுட்டு வெள்ளக்கரு சாப்பிடும் போது அதுல வந்து புரோட்டீன் இருக்கு, முழு புரோட்டீன் வந்து முட்டையோட வெள்ளக்கருல கிடைக்குது, அது வந்து அவங்க சாப்பிடலாம்.
0: இந்த மாதிரி புரோட்டீன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம்.
1: ஆமாங்க, கண்டிப்பா அவசியம்.
0: தொடர்ந்து நம்ம பேசுவோம் மேடம். நேரில் இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல் கேட்கலாம்.

0: இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இந்த சூழ்நிலையில் நமக்கு தேவைப்படுற ஊட்டச்சத்துக்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். குறிப்பாக பெண்களுக்கு மகப்பேறு டைமில், பிரசவ காலங்களில், பூ பெய்கிற காலங்களில் என்னென்ன விதமான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுது, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: தாங்க எல்லாமே காய்கறிகள், அப்புறம் உது உலர்ந்த பழங்கள், பருப்பு விதைகள்னா அந்த சுண்டல், பாசிப்பயறு, கருப்பு உளுந்து இந்த மாதிரிங்க, முழு தானியங்கள், உருளைக்கிழங்கு கூட சேர்த்திக்கலாம். இந்த விலங்கு உணவுகளில் மீன் நல்லா சேர்த்திக்கலாங்க. மீனுக்கு வந்து நல்ல புரோட்டீன் இது இருக்குங்க. சின்ன இப்ப நம்ம ஊட்டி பக்கம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ப்ரொக்கோலி இருக்கு இல்லைங்க, ப்ரொக்கோலி சாப்பிடலாம். பச்சை உணவுகளில் முட்டைக்கோசு, கீரை இதெல்லாம் சாப்பிடும்போது வந்துங்க அவங்களுக்கு நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். விட்டமின் சி, விட்டமின் கே, விட்டமின் ஏ, கால்சியம், இரும்பு, போலிக் ஆசிட் எல்லாமே இருக்கும், பொட்டாசியமும் இருக்குங்க. அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து இந்த பச்சை காய்கறிகள் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது இதனுடைய ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து மன எந்த இதுவும் அடைப்புகள் ஏற்படாம இருக்குங்க, பிளட் செல்ஸ்ல. அப்புறம் மலச்சிக்கலை வந்து தவிர்க்கும், மோஷன் ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து எளிய முக்கிய வகைகளா இருக்குங்க. அப்புறமே வந்து குறைந்த பிறக்கும் போது குறைந்த இடையில பிறந்திருந்தாங்கன்னா கூட அது கொஞ்சம் நை நைன் ஒரு மாதிரி குழந்தைங்க வந்து உடம்பு சரியில்லாத மாதிரி போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த உணவுகள் எல்லாம் தொடர்ந்து கொடுத்து வந்தோம்னா அதா இருக்குங்க. அப்புறம் இறைச்சி, மீன் வகைகள்ல இந்த சாலமீன் மீல் இருக்கு இல்லைங்க, அதை கொடுக்கலாம். முட்டை கொடுக்கலாம். அவங்க வந்து முட்டை வந்து எல்லாத்துக்குமே ஏற்றது, கர்ப்ப காலம் மாசமா இருக்கவங்க எல்லாத்துக்குமே, இந்த குழந்தைகள் பெரியவங்கல இருந்து எல்லாத்துக்குமே. ஏன்னா அதுல வந்து உயர்தரமான புரதச்சத்து, கொழுப்பு, பல விட்டமின்கள், தாது உப்புகள் எல்லாமே அதுல இருக்கு. அதனால அவங்களுக்கு வந்து மூளை வளர்ச்சி, முதுகு தண்டுல வளர்ச்சி, இந்த குறைபாடுகளை எல்லாம் தடுத்து நல்ல ஆரோக்கியமாக வச்சிருக்குங்க. அதான் ஃபிஷ்ல நான் சொல்லிட்டேன், சாலமீன் ஃபிஷ். ஏன்னா அதுல வந்து ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் இருக்கு. அது வந்து ஒமேகா த்ரீ வந்து உடம்புக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது வந்து அதுவும் குழந்தையோட மூளை, கண்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்க, அதனுடைய கண் பார்வைகளுக்கு பாதுகாப்பா இருக்கும். கர்ப்ப காலத்துக்கும் அது ஏற்றதுதான், எல்லாருக்குமே இது பாதுகாப்பானதுதான். விட்டமின் டி வந்து முழு சத்தா அதுல இருக்கும். அப்ப அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் எலும்புகளுடைய ஆரோக்கியத்தையும் அது வந்து பாதுகாக்குங்க. ரெகுலரா காய்கறிகள், இது புரதச்சத்து, அது உலர் திராட்சைகள், இதை எல்லாமே சாப்பிடலாம். ஏன்னா எல் கீரைகள் ஏன் சாப்பிட திருப்பி திருப்பி கீரைகள் காய்கறிகள் சொல்றேன்னா அதுல வந்து உயர்தரமான கால்சியம், பொட்டாசியம், விட்டமின்கள், மெக்னீசியம் இது எல்லாமே இருக்கும். இது வந்து ரொம்ப உடம்புக்கு நம்மளுக்கு வந்து முக்கியமான தேவையா இருக்குது. அதனால இது குழந்தைகளையும் அம்மாவையும் மது மகிழ்ச்சி படுத்துற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த ஆரோக்கிய உணவுகள்ல இது முக்கிய பங்கு வகிக்குதுங்க, ஊட்டச்சத்துக்கள்ல.
0: ஓகேங்க, சரி, நல்ல ஒரு விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நம்ம பேசலாம்.
1: சரிங்க.

0: நேர்களை நிகழ்ச்சியில் அடுத்து இந்த ஊட்டச்சத்து பற்றி மேடம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். மேடம், மறுபடியும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இப்போ இந்த வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஊட்டச்சத்து இருக்கு, அதாவது முட்டு தேய்மானம், அவங்களுக்கு இந்த கால்சியம் டிஃபிஷியன்சி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே, அது இன்னைக்கு எல்லா வயதினருக்குமே இருக்குது. 16 வயசு பொண்ணுக்கும் இருக்குது, 66 வயசு முதியவர்களுக்கும் இருக்குது. இப்ப இந்த கால்சியம் டெஃபிஷியன்சியை ஒரு எப்படி நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்கலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம்.
1: கால்சியம் டெஃபிஷியன்சி வந்து நம்ம கீரைகள் காய்கறிகள் தாங்க சாப்பிடணும். ஏன்னா நம்மளுக்கு தேவை, இப்ப நம்ம ஊட்டச்சத்துக்கும் போது மறுபடியும் காய்கறிகள் கீரைக்கு வருக அப்படின்னா அது வந்து நம்ம உடலுக்கு தேவையான சக்தியும் ஆரோக்கியத்தையும் அது கொடுக்குது. அதனாலதான் அதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். அப்போ வந்து பழங்கள் காய்கறிகள்ல என்ன கொடுக்கணும்னா கீரைகள் சாப்பிடலாம். அதுல எல்லா

0: இருக்குது. கேரட்டு சாப்பிடலாம், பப்பாளி, அப்புறம் பச்சை காய்கறிகள் சாப்பிடலாம். ஏன்னா இதுல வந்து எல்லா வைட்டமின்களும், தாதுக்கள், கால்சியம், மெக்னீசியம் எல்லாமே இருக்குது. அது இல்லாம நார்ச்சத்துகளும் அதிகமா இருக்கு. அப்படிங்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி வருது. அப்ப செரிமானத்தை வந்து செரிமானத்தை வந்து துரிதப்படுத்தி அதை சரி பண்ணுது. அப்புறம் இதய வயதானவங்களுக்கு வந்து இதய நோய், ரத்த அழுத்தம் இதெல்லாம் வராம இருக்கிறத வந்து அது தடுக்குது. அதுக்காக அந்த இதை சாப்பிட சொல்றோம். அப்ப முழு தானியங்கள் சாப்பிட சொல்றோம். அது என்னன்னா அந்த கோதுமை, கம்பு, எப்பவும் அரிசியே சாப்பிடாம கோதுமை, கம்பு, ஓட்ஸ், இல்லைன்னா அந்த ப்ரௌன் ரைஸ் சொல்லுவாங்க இல்லைங்க, பழுப்பு நிற அரிசி, அது வந்து சேர்த்திக்கலாம். அப்புறம் வந்து இது வந்து இதனால என்ன பயன்னா உடம்புக்கு வந்து நல்ல தேவையான சக்தி தருதுங்க. அப்புறம் நார்ச்சத்து செரிமான மண்டலத்தை வந்து சரி பண்ணி கொழுப்பு அதிகமா சேராம கொழுப்போடைய அளவு வந்து கட்டுக்குள்ள வச்சுக்குது. அப்ப வந்து வெயிட் அதிகமானாலும் ஒரு சிலருக்கு நடக்க முடியாம காஃப், மசில்ஸ், பெயின், மூட்டி மடக்க முடியாது, அது நடந்தா படக்க படக்கணும் ஒரு சத்தம், அது மாதிரி எல்லாம் வரும்.
1: தசை தேய்மானமும் இருக்கு, மூட்டு தேய்மானமும் இந்த உடல் எடையினால ஏற்பட்டுறது.
0: ஆமாங்க, அந்த மூட்டுல இருக்கிற அந்த ஜவ்வு, அதுல வந்து அந்த உராய்வுல ஒரு நீர் சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கும், அது வந்து நடக்க முடியாம அதுதான் அப்படியே மூட்டு புடிச்சுக்கிற மாதிரி படக் படக்குன்னு அந்த மாதிரி
1: ஒரு சத்தம் வருது. நிறைய பேருக்கு அப்படியே உட்கார்ந்து எந்திரிக்கும் போதே கை கால் நெட்டை அப்படியே ஒரு மாதிரி கடக்கு கடக்குன்னு சத்தம் வரும் இல்லைங்களா,
0: அதெல்லாம் அந்த இதுதாங்க. இப்ப பருப்பு வகைகள் கொட்டைகள்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பாசிப்பருப்பு, பயிர் இருக்கு இல்லைங்க, பாசி பயிர், அது கொண்டக்கடலை, இந்த ராஜ்மான்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அது சாப்பிடலாம். பாதாம் வந்து ஒரு அஞ்சு ஊற வச்சு டெய்லியும் காலையில சாப்பிடலாம். அப்புறம் பிஸ்தா வந்து ஒன்னு ரெண்டு மட்டும் சேர்த்துக்கிட்டோம்னா போதும், வேற எதுவும் அதிகமா வேண்டாம். இதெல்லாம் சாப்பிடலாம். சாப்பிடும் போது இதனால என்ன நன்மைன்னா இது வந்து உடம்பு எடை வந்து சீரா வச்சுக்கும். சக்கரை நோய் வராம இத வந்து வந்திருந்தாலுமே வந்து இருக்கிறவங்களுக்குமே அத வந்து தாக்கத்தை குறைச்சு கட்டுக்குள்ள வச்சிருக்கிறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், உதவி செய்யும். அப்புறம் இப்ப பால் வந்து நம்ம சாப்பிடுற பால் வந்து விலங்கு புரதம் சொல்லுவோம். பால் நம்ம சாப்பிடா பால், தயிர், முட்டை, மீன், கோழி இறைச்சி இதெல்லாம் சாப்பிடறோம். இது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு எலும்புகள் மற்றும் பற்களை வந்து பலப்படுத்துதுங்க, சக்திய ஸ்ட்ரென்தன் ஆகுது. அப்புறம் தலை தசை வளர்ச்சிக்கும் திசுக்களுடைய சீரமைப்பு, அதுல டேமேஜ் ஆயிருதுன்னு சொல்றாங்கல்ல, ஜவ்வு இதா இருக்கு, இந்த தசை வந்து இது மாதிரி உள்ளுக்குள்ள வலிக்குது, கால் குடையுது, இது மாதிரி சொல்றாங்க இல்லைங்க, அந்த மாதிரி இல்லாம அந்த சீரமைப்புக்கும் அந்த புரதச்சத்து வந்து இது கொடுக்குதுங்க. அதனால நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமா வச்சிருக்குதுங்க.
1: அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி பழங்கள், கொட்டை வகைகள் சாப்பிடணும், தானிய வகைகள் சாப்பிடணும், இந்த கீரை வகைகள், இதெல்லாம் நார்ச்சத்து உரிய அந்த விஷயங்களை நம்ம சேர்த்து கொள்ளும் போது நமக்கு உடல் எடை, அப்புறம் உடல்ல இருக்கக்கூடிய மற்ற ஜவ்வுகளுடைய சமன்பாடு இதெல்லாமே நமக்கு எளிதல் பெற்றுக்கொள்ள.
0: இதுல வந்து இப்ப என்னன்னா புதுசா இப்ப வந்து சிறுதானிய உணவுகள்னு வந்திருக்குது இல்ல, அது கூட நம்ம சேர்த்திக்கலாங்க. அதுமே நம்மளுக்காக எல்லா சத்துமே இருக்கு. அது வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது, பிடிச்சிருந்தா அதையுமே சேர்த்திக்கலாம். அப்புறம் இந்த கை குத்தல் அரிசி, கருப்பு கவுனி அரிசி இதெல்லாம் இருக்கு இல்லைங்க, அதுமே சேர்த்திக்கலாம்.
1: அதாவது நம்ம பழங்கால முறையெல்லாம் இன்னைக்கு நவீனமா மாறிடுச்சு, அத வந்து நம்மளுடைய வாழ்க்கையில
0: சேர்த்துக்கிட்டா ஒதுக்குனத வந்து இப்ப நம்ம திருப்பி அதுக்கு போறோங்க,
1: ட்ரெண்டிங்கா
0: போயிட்டு இருக்கு. ஆமாங்க, இப்ப வந்து பழைய சோறு நம்ம சாப்பிடவே மாட்டேங்கிறோம். ஆனா ஃபாரின்ல பழைய சாதத்திலேயே வயதானவங்களுக்கு இந்த மூட்டு வலி இதெல்லாம் இருக்குன்னா காலையில வந்து கொத்தமல்லி, வர கொத்தமல்லி இருக்கு இல்லைங்க, தனியா,
1: ஆமாங்க,
0: அத வந்து சுடு தண்ணியில போட்டு சுட வச்சு குடிக்கலாம். அது வந்து சக்கரை வியாதியில இருந்து எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். அந்த ஊசி மாத்திரை எல்லாம் இல்லாம உடல் ஆரோக்கியமா பண்ணும். இப்ப நைட்டு வந்து கொஞ்சம் வெந்தயம் ஊற வச்சு அத அப்படியே சாப்பிடலாம். அது எல்லாமே உடலுக்கு நல்ல வந்து நிறைய நார்ச்சத்து இருக்குதுங்க வெந்தயத்துல. அது வந்து நார்ச்சத்து இருக்கிறதுனால செரிமானத்தை வந்து சீரா வச்சிருக்கும்.
1: ரத்தத்துடைய சர்க்கரைய வந்து தாவிச்சிருக்கும், நம்மளுடைய எதிர்ப்பு சக்திக்கும் அது சரியான ஆற்றலை கொடுக்கும்.
0: ஆமா, அந்த உணவு ஜீரண சக்தி இருக்கு இல்லைங்க, அதை வந்து சரி செய்யும். அப்புறமே வந்து வயித்துல வயிறு சம்பந்தமான எல்லாத்துமே ஒரு டிஸ்கபர்ட் உப்புசம் அது மாதிரி எல்லாம் இருக்குது இல்லைங்க, அத வந்து சக்கரை சத்தை வந்து சமநிலையா பண்ணும், அதிகமா இல்லாம கொஞ்சம் ஓரளவு கரெக்டா பண்ணிரும். அப்ப உணவுல இருக்கிற எல்லா இதுலயும், அதுக்காக தான் எல்லாத்துலயுமே நம்ம வந்து ஒரு சிலது அந்த வெந்தயத்தை சேப்போம் பாருங்க. அதனால அது நம்ம உடல் ஆரோக்கியத்தை வந்து சரி பண்றதுக்காக தான் அந்த வெந்தயம் சேர்க்கிறோம்.
1: ரொம்ப நல்ல கருத்து. இன்னைக்கு நிகழ்ச்சியில ரொம்ப அருமையா முதல்ல இருந்தே குழந்தைங்களுக்கு பொதுவான ஊட்டச்சத்து, பெரியவங்களுக்கு, முதியவர்களுக்கு, இளம் வயது உள்ளவங்களுக்கு, நார்மலா ஏற்படக்கூடிய நம்மளுடைய உடல்நிலை கோளாறுகளுக்கு நம்ம ஊட்டச்சத்து எப்படி காரணம், இதெல்லாம் ரொம்ப தெளிவா சொன்னீங்க மேடம். நேயர்கள் சார்பாக, நிலையத்தின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி,
1: நன்றி மேடம். நேயர்களே, இதுவரைக்கும் நம்மளோட நிகழ்ச்சியில வேதமணி அவர்கள் ரொம்ப அழகா அவங்களுடைய ஊட்டச்சத்து குறைபாடுகள், ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு இன்று ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில ரொம்ப தெளிவா நமக்கு நிகழ்ச்சியில பங்கேற்று சொன்னாங்க. நம்ம தொடர்ந்து இந்த விஷயங்களை எல்லாம் கடைபிடித்து நம்ம ஆரோக்கியமான சரிசமமான நல்ல வாழ்வை பெறுவோம். தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு.
1: சரிதான்,
0: மேல பாடு.
1: நீயும் பதில் சொல்லு கேட்டு. பரவாயில்லையே.
0: பேச்ச மாத்தாத, பாட்டப்படி
1: மாமா.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: காலையில எந்திரிச்சதும் ஓட்டம்,
2: குட் மார்னிங்,
1: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி. ஸ்நேகிதியே, இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
3: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: ஹாய் ஜி பூம்பா, வாட் அ சர்ப்ரைஸ். நீ 2K-லயே இருக்கியா?
1: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
0: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80s songs please.
1: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
0: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
1: அது நன்றாக இருந்ததா?
0: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
1: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: திம்பிள் மாதத்தில் உரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நிலா.
0: ஜீபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
1: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
0: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 4 மணி. நேர்கள் எல்லாரும் இப்ப இணைந்திருக்கிறது உங்களுடைய ஃபேவரட் ஷோவான எதிரும் புதிரும். இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில இடம்பெற போகிறது பொருந்தாத ஒன்றை கண்டறிக. நேர்கள் எல்லாருக்கும் நம்மளுடைய எதிரும் புதிரும்ல இன்றைக்கு எப்படி விளையாடணும் அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தெரியாத நேர்களுக்காக சொல்றேன், அதாவது நம்மளோட டீம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் மட்டும் அவுட் ஆஃப் த டீம், அதாவது அந்த டீம்ல தான் இருப்பாங்க ஆனா வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா தனிச்சு இருப்பாங்க. இந்த ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு காரியம் பண்றப்போ 3 பேரோட மனசுதான் அங்க இருக்கும். அதனாலதான் ஒருத்தர் வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த இடத்துல வந்து அவங்க இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க வந்து தனியா இருப்பாங்க, என்னதான் டீமுக்குள்ள இருந்தாலும் அவங்க தனியா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி தான் இன்றைய பொருந்தாத ஒன்றை கண்டறிக்க இருக்க போது நம்ம வந்து 4 டாபிக் சொல்லுவோம், இல்லனா 4 திங்ஸ் பொருள் எதுவா வேணாலும் இருக்கலாம். அந்த 4ம் ஒண்ணா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுல ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த மற்ற 3 கூட சேராம இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம் வந்து கொண்டிருக்கும். சோ அது வந்து அந்த இடத்துல பொருந்தாம இருக்கும். சோ அந்த பொருந்தாத ஒன்று எது அப்படின்றதும் நீங்க சொல்லணும். அது ஏன் அந்த கூட்டத்துல பொருந்தாம இருக்கு அப்படின்ற காரணத்தையும் நீங்க சொல்லணும். நம்ம நிகழ்ச்சியில விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0423 அப்படின்ற இணைப்பு எண்ணோட 2966671 அப்படின்ற எண் இருக்கும். வெளியூர் நேயர்கள் 9342901018 அப்படின்ற இந்த எண் இருக்கும். உள்ளூர் நேயர்கள் 9344901018 அப்படின்ற இந்த எண் இருக்கும். புதிய

வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க என்ற திரைப்படத்துல இருந்து அர்மான் மாலிக், வருண் பிரசன்னம், மரியா ரோய் இவங்க எல்லாரும் இணைந்து பாடிய அருமையான அந்த பாடலை கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டு இருக்க இந்த நேரம் 4:06 ஆயிடுச்சு. எதிரும் புதிரும்ல இன்றைக்கே பாத்தீங்கன்னா பொருந்தாத ஒன்றை கண்டறிக, அதுதான் நம்ம வந்து விளையாட போறோம். ஓகே, வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க பதில்கள் அனுப்பலாம்னு சொல்லியிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியோட முதல் கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வவ்வால், திமிங்கலம், டால்பின், பென்குயின். ஸோ இவற்றில் அதாவது இந்த 4ல பொருந்தாத ஒன்று என்ன

அப்படின்றத தான் கண்டுபிடிக்கணும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், வவ்வால், திமிங்கலம், டால்ஃபின், பென்குயின். ஸோ இதில் எது பொருந்தாத ஒன்று அப்படின்றத நீங்கள் கால் மூலமாகவும் சொல்லலாம், வாட்ஸ்அப் மூலமாகவும் சொல்லலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

0: யுவன் சங்கர் ராஜா அவருடைய குரல்ல, அவருடைய இசையில, வை ராஜா வை திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடலை கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருக்கக்கூடிய நேயர் யார் எங்கிறதுன்னு பாக்கலாம். வணக்கம் ஊட்டி எஃப்எம். ஓகே துரையன், எப்படி இருக்கீங்க? நிகழ்ச்சி கேட்டுட்டு
1: இருக்கீங்களா?
0: ஓகே, கேள்வி என்னன்றது கேட்டீங்களா இல்ல மீண்டும் ஒரு தடவை கேட்கலாங்களா? வவ்வாலுங்களா?
1: வவ்வால்
0: வவ்வால் அப்படின்றது தவறான விடை. மீண்டும் ஒரு தடவை முயற்சி பண்றீங்களா? ஓகே, வவ்வால், திமிங்கலம், டால்பின், பென்குயின். பென்குயின், ஓகே. எதனால
1: பென்குயின்?
0: பென்குயின் வந்து நிலத்துல வாழக்கூடியதுங்களா? ஓகே, பென்குயின் பெண்குயின் அப்படின்றது சரியான விடைதான். அதற்கு இன்னொரு இது என்னன்னா, இந்த மற்ற வவ்வால், திமிங்கலம், டால்பின் இவையெல்லாம் பாலூட்டி, பெண்குயின் மட்டும்தான் பறவை. ஓகேங்களா? கூடவே நீங்க சொன்ன மாதிரி நிலத்தில் வாழக்கூடவே, அப்படி பார்த்தா வவ்வாலும் நிலத்தில் இருக்கும். ஓகேங்களா? நன்றி, ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க. இணைந்தீர்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

0: ஏ ஆர் ரஹ்மான், ஜோனிதா காந்தி இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் ஓ காதல் கண்மணி திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 4:17 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கக்கூடிய நேயர் யாரையும் பார்க்கலாம். வணக்கம். ஓகே, நேயரோட இணைப்புல பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் நினைக்கிறேன். தொடர்ந்து ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்டடியிலிருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க மேம்? நீங்க
0: சூப்பரா இருக்கும் சந்திரசேகர். எப்படி இன்னைக்கு நேரத்துல வந்துட்டீங்க போலயே.
1: என்ன
0: நிலா, சூரியன், விளக்கு, மெழுகுவர்த்தி. நிலா, சூரியன், விளக்கு, மெழுகுவர்த்தி.
1: சரி சரி, நான் படம் அப்படிங்கறதுல விளக்கு அப்படிங்கிற படம் இல்ல, மத்த மூணு படம் பேர்ல இருக்கு.
0: படம் அப்படி கிடையாதுங்களே. ஓகே, இன்னொரு மெசேஜ். சரிங்களா,
1: யோசிக்கணும்னு சொல்லுங்க.
0: கொஞ்சம் சயின்டிபிக்கா யோசிங்க.
1: சூரியன் தான் மேம்.
0: சூரியன் எதனால? சூரியன்
1: என்ன, சூரியன் பிரகாசமா இருக்கும். மத்தது மூணும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டல்லா இருக்கும்.
0: ஓகே, இது வந்து ஒரு பதிலா வந்து நாங்க எடுத்துக்கல. ஏன் அப்படின்னா, இப்போ இதுல வந்து பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலா. நிலாதான் சரியான விடை. காரணம் என்ன அப்படின்னா, மற்ற மூன்றுக்கும் அதனுடைய வெளிச்சம் வந்து தானாக உற்பத்தி செஞ்சுக்கோ இல்லைங்களா. விளக்கு மெழுகுவர்த்திக்கெல்லாம் வெளிச்சம் தனக்குள்ள இருந்தே வரும், ஆனா நிலா வந்து சூரியனோட வெளிச்சத்தை வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்ணுது.
1: இன்னொரு
0: கேள்வி கேக்கலாங்களா? முயற்சி பண்றீங்களா?
1: அது ஈஸியா கொடுத்துருங்க.
0: கண்டிப்பா ஈஸியா இருக்கும். ஓகே, கேக்கலாங்களா?
1: கேளுங்க கேளுங்க.
0: தாமரை, அல்லி, ரோஜா, நீர் தாமரை.
1: நீர் தாமரை.
0: நீர் தாமரை எதனால?
1: இது மூணும் பூ பேரு. நீர் தாமரைன்னு ஒரு பூ பேர் இல்ல.
0: தாமரைன்றது பூ தானேங்களா?
1: ஆமா, ஆனா நீர் தாமரைன்னு கேள்விப்படல இது வரைக்கும்.
0: வாட்டர் லில்லின்னு சொல்லுவாங்க தமிழ்ல, நீர் தாமரை.
1: இன்னொரு சொல்லுங்க அப்போ. வாட்டர் லில்லின்னா இருக்கு.
0: தாமரை, அல்லி, ரோஜா, நீர் தாமரை.
1: இது மூணுமே வந்து வாட்டர்ல வளரக்கூடியது. ஆனா ரோஜா அப்படி கிடையாது. ரோஜாதான்.
0: சூப்பர் சந்திரசேகர், ரொம்ப கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: நீர் தாமரை அப்படிங்கும் போது கூட கண்டுபிடிக்கல. நீங்க வாட்டர் லில்லின்னு கண்டுபிடிக்கிறேன்.
0: பாருங்க, ஆங்கிலம் அங்க உங்களுக்கு உதவி இருக்கு.
1: அதுதான்
0: ஓகே. தேங்க்யூ சோ மச்.
1: வச்சுங்க.
0: ஓகே சந்திரசேகர், மிக்க நன்றி.
1: தேங்க்யூ மேம்.
0: ஓகே, ரொம்ப அருமையா வந்து பதில் சொல்லிட்டாரு. நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாருங்கன்றது பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஓகே, நேயர்கள் இணைப்புல வரப்போ உங்களுடைய லைன் வந்து கரெக்டா இருக்கா, அதாவது உங்களோட டவர் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்றதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க யாருங்கிறது?
2: கோயம்புத்தூர்ல இருந்து செல்வராஜ் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: சூப்பரா இருக்கும் செல்வராஜ், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க சூப்பரா இருக்கிறோம். வெயில கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருக்கிறோம்.
0: வெயில் அடி வாங்கிட்டீங்களா? பரவாயில்ல. அடி
2: என்ன பண்றதுக்கு மேடம், அடிதான் வாங்கிட்டே இருக்கிறோம். மழை தான் தர மாட்டேங்குது.
0: அப்படிங்களா? சரி, கூடிய சீக்கிரம் மழை வரணும் அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம வந்து அடுத்த கேள்விக்கு போலாங்களா?
2: உங்க வாய்மூத்த நடக்கட்டும்.
0: கண்டிப்பாக. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்ணதாசன், வாலி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், எம் எஸ் விஸ்வநாதன். ஓகே, சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க, அதனால கண்டிப்பா பாடல் கொடுத்துடலாம். இந்தமிக்கு நன்றி. ஓகே நேர்களை, இதே மாதிரி நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம மேலும் பல கேள்விகளோடு விளையாடலாம். அதற்கு முன்பு ஒரு பாடல் வாட்ஸ்அப் மூலமாகவும் சில நேயர்கள் வந்து பதில் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அதுல சரியான விடை அளித்த நேயர் யாரங்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, போன கேள்வி ரோஜா, அதையும் வந்து சரியா அனுப்பியிருக்காரு. பென்குயின் அப்படின்ற முதல் கேள்விக்கான பதிலும் அனுப்பியவர் கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து சத்யநாராயணன். ஸோ இவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: கேட்ட பாடல் ஜிவி பிரகாஷ் சைந்தவி கல்யாணி பிரதீப் இவங்க எல்லாரும் இணைந்து பாடிய அந்த பாடல் த்ரிஷா இல்லனா நயன்தாரா திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 4:28 ஆயிடுச்சு. இணைந்திருக்கும் நேயர் யாருங்க பாப்போம். வணக்கம் ஊட்டியாஃப்.
1: இனிய பொன்மலை வணக்கங்கள். நலம் நலமறியாவல் கணபதி உலா நடந்து கொண்டிருக்கும் இத்தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் பண்டிகை கால நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: உங்களுக்கும் நல்வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி. இப்பவுமே கொழுக்கட்டை சாப்பிட்ட மாதிரி இருக்கிறது. நீங்க
0: நிறைவா இருக்குன்னு சொல்றீங்களா? எங்களுக்கும்
1: பூரண கொழுக்கட்டை பூரண கொழுக்கட்டை சாப்பிடுவோம் தானே.
0: விழாக்கள்
1: எல்லாம் வரவேற்று கொண்டு காத்து கொண்டு இருக்கிறோம். நிறைய வேலை இருக்கிறதா இருந்தாலும் நம்ம ஓட்டி பண்புகையை கேட்டு பதில் சொல்லாம இருந்தா தூக்கம் வருமா என்ன?
0: அதானே, இருந்தாலும் அந்த வேலைக்கு இடையில ஒரு பதில் சொல்லிட்டு போயிருவோம் வந்துட்டீங்க.
1: நம்ம நீங்க வந்து உயர்ந்த குன்றுகளில் இருக்கிறீர்கள், நாங்க தாழ்ந்த நெய்தல் நேரத்துல இருக்கிறோம்.
0: ஓகே ஓகே, கவலை வேண்டாம். நீங்களும் இந்த குன்றுக்கு ஒரு நாள் வந்துட்டு போலாம் சரிங்களா?
1: நிச்சயமா வாங்க, வருவோம் வருவோம் வருவோம்.
0: ஓகே கண்டிப்பாக. சரி, உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாங்களா? உங்களுக்கு படம் பாக்குற பழக்கம் இருக்குங்களா?
1: ஒரு காலத்துல இருந்தது, இப்ப பாப்பேன் அரசல் புரசல்.

0: நான் ஒரு இது கேஜிஎஃப்
1: கேஜிஎஃப்ங்களா? இல்லையே, எதனால கேஜிஎஃப்னு சொன்னீங்க?
0: அதாவது பொன்னியின் செல்வன் பாகுபலி எல்லாம் வந்து சரித்திரம் புராணம் சம்பந்தப்பட்டது. அப்புறம் வந்து கேஜிஎஃப் இந்த ரெண்டு படத்துல இருந்து எனக்கு ரெண்டு இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். நான் ஒண்ணு சொன்னேன், அது இல்லாட்டா இது.
1: அது இல்லாட்டி இது. ஓகே, நீங்க சொன்ன காரணம் வந்து மிக சரியான காரணம், ஆனா வந்து RRR தான் கரெக்டான விடை. ஓகேங்களா?
0: நீங்க அந்த
1: கேஜிஎஃப்மே
0: சொல்லுங்க.
1: வந்து சரித்திரம் சார்ந்த ஒரு கதை தான்.
0: ஓ சரி சரி சரி சரி சரி சரி.
1: ஆர்ஆர் மட்டும் தான்
0: நான் தான்
1: ஃபிக்ஷன் மூவி.
0: சொன்னேன் அரசல் புரசலா பார்ப்பேன்னு. அந்த படத்தை பத்தி படிச்சிருக்கேன் ஆனா பாக்கலே.
1: ஓகே, இருந்தாலும்
0: அப்புறம் ட்ரிபிள் ஆர் தான்
1: பாதி
0: ட்ரிபிள்
1: வந்து
0: ஆர்
1: நீங்க
0: தான் விடை
1: கரெக்டா
0: அப்படித்தானே?
1: சொல்லிட்டீங்களே.
0: ட்ரிபிள் ஆர் தான் விடை அப்படித்தானே?
1: ஆமா, ட்ரிபிள் ஆர் தான் விடை.
0: ஓ சரி, மகிழ்ச்சி. உங்க வாயிலாக இந்த செய்தியை நான் தெரிவித்துக் கொண்டேன் தெரிவித்துக் கொண்டேன்.
1: ஓகே, மிக்க நன்றி. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பேசவிருக்கும் அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்,
2: தூத்துக்குடி
1: சொல்லுங்க,
0: மாவட்டம்
1: யாரங்கிறது?
2: மகேந்திரி மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கோம் ராஜ், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மேடம்.
1: ஓகே, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: கேட்டுட்டு இருக்கேன் மேடம், சொல்லுங்க மேடம்.
1: அப்ப உங்களுக்கும் சினிமா சார்ந்த ஒரு கேள்வி கேட்டலாங்களா? சினிமா வேண்டாம். ஓகே சரி, அப்ப சயின்ஸுக்கு போயிடலாம். சரி
2: மேடம்.
1: ஓகே, உங்களுக்கான கேள்வி, இஸ்ரோ, நாசா, இஎஸ்ஏ, WHO. இஸ்ரோ, நாசா, இஎஸ்ஏ, WHO.
2: இஸ்ரோ நாசாங்களா?
1: நாசா, இஎஸ்ஏ, WHO, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். WHO எதனால WHO? நீங்க சொன்ன பதில் சரிதான். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஆரோக்கியத்தை சார்ந்தது. இஸ்ரோ, நாசா, இஎஸ்ஏ எல்லாமே வந்து விண்வெளி ஆராய்ச்சியை சார்ந்தது. ஓகேங்களா? இருந்தாலும் நீங்க வந்து பதில் கரெக்டா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. ஓகே ஓகே, நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்க கூடிய அடுத்த நேயர் யாரு எங்கன்றது பாக்கலாம். வணக்கம் ஊட்டி எஃப்எம். ஹலோ, வணக்கம். ஓகே, நேயரோட இணைப்பு வந்து பார்த்துருங்கன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம். நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி தான், நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொள்கிறப்போ உங்களுடைய நெட்ஒர்க் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த வாய்ப்பு கிடைச்சி நம்மளால் பேச முடியல அப்படின்ற வருத்தம் வந்து நமக்கு வரும் இல்லைங்களா? ஸோ அதை தவிர்க்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து சொல்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருக்கும் நேயர் யாருங்கிறதுன்னு பார்ப்போம். வணக்கம் ஓடிஎஃப். ஹலோ,
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்கள், யாருங்கிறது? சூரிய மின்சாரம், காற்றலை, நீர் மின்சாரம், நிலக்கரி.
3: நிலக்கரி.
1: நிலக்கரி. எதனால நிலக்கரி தீபா?
3: மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்சஸ் மேம், நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்குது. ரெனியூபிள் எனர்ஜி. மத்ததெல்லாம் ரெனியூபிள் எனர்ஜி மேம், இது வந்து நான் ரெனியூபிள் எனர்ஜி நிலக்கரி.
1: சூப்பர் தீபா, பதிலும் கரெக்டா சொன்னீங்க, அதற்கான காரணத்தையும் தெளிவா கரெக்டா சொன்னீங்க. சூப்பர் தீபா,
3: தேங்க்யூ மேம்.
1: ஓகே, கண்டிப்பா உங்களை கங்க்ராச்சுலேட் பண்றதுக்காகவாவது நம்ம அருமையான ஒரு பாடல் கொடுத்துடலாம். இணைந்து எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்ன நேர்கள் எல்லாருக்குமே இந்த பாடல் இணைந்திருங்கள். ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

0: ரோமியோ ஜூலியட் திரைப்படத்துல இருந்து சுனிதா சாரதி அவங்க குரல்ல அருமையான அந்த பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய நேயர் யாரெங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
1: நேச உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள். மதுரையிலிருந்து ஆண்டனி. எப்படி இருக்கீங்கப்பா?
0: சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்ப்பா. எனக்கு எளிமையா கேளுங்க, உங்களை மாதிரி நாங்க படிக்கணும் நாங்க.
0: சரி சரி, கண்டிப்பா சினிமா சார்ந்து கேக்குறா இல்லைங்களா?
1: வாய்ஸ் சொல்லுங்க, கேளுங்களே, முயற்சி பண்றேன்.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி: காக்க காக்க வாரணம் ஆயிரம் சிங்கம் அயன்.
1: வாரணம் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க புஷ்பா. வாரணம் ஆயிரம்,
0: காக்க காக்க வாரணம் ஆயிரம் சிங்கம் அயன்.
1: அதாவது காக்கா காக்கா ஜோதிகாவும் ஜோதிகாவும் வாரணம் ஆயிரத்தில் ரெண்டு படம் ஜோதிகா.

0: சிங்கத்துல, சிங்கத்திலயும் அயன்லயும் இவங்க நயன்தாரா, இவங்க நடிச்சிருப்பாங்க. நயன்தாரா.
1: நயன்தாராங்களா? ஓகே, தவறான விடை. சரி, அடுத்து வரவங்க யாராவது கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். இருந்தாலும் முயற்சிக்கு நன்றி.
0: நன்றி, நன்றி.
1: ஓகே நேர்களை, இந்த கேள்விக்கான பதில் நீங்க வந்து தொலைபேசியில மட்டும் இல்ல, வாட்ஸ்அப் மூலமாகவும் கொடுக்கலாம் அப்படின்றது சொல்லியிருந்தோம். 8300190108 அப்படின்ற இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க இதற்கான பதில் அனுப்பலாம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
1: இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ,
2: ஹலோ, வணக்கம்.
1: கேக்குதுங்களா? ஓகே, நேர்கள் வந்து கால் பண்ணுறப்போ அவங்களோட இணைப்பு, உங்களோட இணைப்பு சரியா இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். தொடர்ந்து வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி மூலமாக நீங்கள் இந்த கேள்விக்கான பதில் கொடுக்கலாம். நேர்கள், இந்த கேள்விக்கான பதில் என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: பாபநாசம் திரைப்படத்திலிருந்து சுந்தர் நாராயணன், ராவ், மல்லிகா, அனில்குமார் இவங்க எல்லாரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருக்கக்கூடிய நேயர் யார் எங்கிருந்து பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேம்.
0: வணக்கம்மா, சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
1: நான் காந்தல இருந்து சாந்தா பேசுறேன் மேம். நல்லா இருக்கீங்களா மேம்?
0: சூப்பரா இருக்கும்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன் மேம். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
0: எல்லாரும் சூப்பரா இருக்காங்க. ஓகே, கேள்வி கேட்டீங்களா இல்ல மீண்டும் ஒரு தடவை நம்ம கேள்வி கேட்கலாங்களா?
1: கேட்டேன் மேம், கேட்டேன்.
0: ஓகே, அதற்கான பதில் தெரியுங்களா?
1: பதில் வந்து வாரணம் ஆயிரம் நினைக்கிறேன் மேம். அந்த படத்துல தான் நம்ம சூர்யா வந்து போலீஸா லாஸ்ட்ல தான் வருவாரு, மீதி எல்லாத்தையும் மூணுலயுமே ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவர் போலீஸா
0: இருப்பாரு. ஓகே,
1: இந்த வாரணம் ஆயிரத்துல லாஸ்ட் சீன்ல தான் அவர் போலீஸா இது பண்ணுவாரு.
0: ஓகே, சூப்பர் மேம். கரெக்டான விடை வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க, நன்றி சாந்தா.
1: உங்களுக்கு தான் தேங்க் யூ மேம்.
0: ஓகேவா, மிக்க நன்றி. ரொம்ப அழகா கரெக்டான விடை வந்து கண்டுபிடிச்சாங்க. நம்ம இணைப்புல வரக்கூடிய அடுத்த நேயர் யாரு, எங்க இருந்து அப்படின்றத பாக்கலாம். வணக்கம் முடியும். ஓகே, நேயரோட இணைப்பு வந்து பாத்தீங்கன்னா கட் ஆயிடுச்சு. நாம் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம், நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு லைன்ல வந்ததுக்கு அப்புறம் பேசாம போறது எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ உங்களோட நெட்ஒர்க் கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு நேர்கள் எல்லாருமே வந்து இணைப்புல வந்துருங்க. அதே மாதிரி தொடர்ந்து நிகழ்ச்சியில விளையாடிட்டே இருக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து அப்படின்றத பாக்கலாம். வணக்கம் ஓடிஎஃப். ஹலோ, வணக்கம். வணக்கம், வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே ஓகே மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கோம்மா. எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க போலயே. பக்கத்துல எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க போலீங்களே. பாப்பா, சரி சரி, பாப்பா வச்சுட்டே போன் பண்றீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர்மா. சரி, உங்களுக்கான கேள்வி கேட்டலாங்களா? ஓகே, உங்களுக்கான கேள்வி, காகம், கிளி, கழுகு, பெங்குயின்.
1: மேடம், காகம்,
0: கிளி, கழுகு, பெங்குயின்.
1: பெங்குயினா? ம், மேடம்,
0: பெங்குயினுங்களா?
1: ஆமாங்க மேடம்.
0: எதனால பெங்குயின்?
1: காகம் சொன்னீங்க மேடம், அது
0: கிளி, கழுகு,
1: கிளி, அதெல்லாம் ஒண்ணுங்க மேடம், பெங்குயின் மட்டும் தனி.
0: அதுதான் ஏன் தனி?
1: அது அர்த்தம் தெரியல.
0: அது தெரியல, ஆனா அது தனி. ஆன்சர் கரெக்டா சொல்லிட்டீங்க. காரணம் நான் சொல்றேன், மத்த மூன்று பறவைகளும் பறக்க கூடியவை, பெங்குயின்னால மட்டும் பறக்க முடியாது. ஓகேங்களா? ஓகே, இருந்தாலும் ஆன்சர் கரெக்டா சொல்லிட்டீங்க, நன்றி. ரொம்ப அழகாக கனெக்ட் ஆகி குழந்தைங்க விளையாடிட்டு இருக்க அந்த நேரத்தில் கூட நம்மளுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த பதிலையும் கரெக்டாக சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காகவும் அதற்கு முன்னாடி பேசின சாந்தா இருவருக்காகவும் அருமையான இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

0: நாளும் ஆன்சர் கரெக்டாக
1: ஓகே
0: சொல்லிட்டீங்க, நன்றி.
1: தேங்க்யூ.
0: ரொம்ப அழகாக கனெக்ட் ஆகி குழந்தைங்க விளையாடிட்டு இருக்க அந்த நேரத்தில் கூட நம்மளுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த பதிலையும் கரெக்டாக சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காகவும் அதற்கு முன்னாடி பேசின சாந்தா இருவருக்காகவும் அருமையான இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: பாயம்புலி திரைப்படத்திலிருந்து திவ்யா குமார் சாஷா திரிபாதி இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடலை கேட்டும் நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கக்கூடிய நேயர் யாருங்கிறதுன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம் ஓடிஎஃப்எம். ஓகே, நேர்ல இன்றைக்கு நிகழ்ச்சியில நம்ம விளையாடிட்டு இருக்கிறது எதிரும் புதிரும்ல பொருந்தாத ஒன்றை கண்டறிக. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், இணைஞ்சிருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம் மேடம். திருப்பத்தூர் பேமுக்கம், சிவகுமார்.
0: ஓகே சிவகுமார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும் சிவகுமார். நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்களா
1: மேடம்? இந்த நிகழ்ச்சி நான் பொருந்தாத அதுவா?
0: பொருந்தாத ஒன்றை கண்டறிக, கரெக்ட், அதேதான். ஓகே, கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, உங்க கான்ஃபிடன்ஸ் நான் பாராட்டுறேன். சரி, உங்களுக்கான கேள்விக்கு போயிடலாங்களா?
1: கேட்டுடலாம் மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி, சஹாரா, கோபி, தார், அமேசான். சஹாரா, கோபி, தார், அமேசான்.
1: தார்
0: தார் எதனால தார் சொன்னீங்க?
1: தார் தான் சாலையில இருக்கும்.
0: அது கிடையாது. சரி, இப்ப மூணு ஆப்ஷன் இருக்கு, அதுல கண்டுபிடிங்க. சஹாரா, கோபி, அமேசான்.

0: அமேசான் சொல்லாமா?
1: சொல்லாமான்னு கேட்க கூடாது, அதுதானான்னு சொல்லணும்.
0: அமேசான் அமேசான் மேடம்.
1: எதனால அமேசான்? சரியான விடை. ஆனா காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சஹாரா, கோபி தார் இவை மூன்றும் பாலைவனம், அமேசான் வந்து காடு. ஓகேங்களா? ஓகே சூப்பர். இன்னொரு கேள்வி முயற்சி பண்றீங்களா? சரி ஓகே, இந்த வாட்டி ஈஸியா கேட்போம். வைரமுத்து, வாலி, கண்ணதாசன், யுவன் சங்கர் ராஜா. மற்ற மூவரும் வந்து பாடலாசிரியர், யுவன் சங்கர் ராஜா வந்து இசையமைப்பாளர். ஓகேங்களா? மிக்க நன்றி.
0: நன்றி மேடம்.
1: ரொம்ப அழகா கலந்துகிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை சொன்னாரு. காரணம் சரியா சொல்லலைனாலும் விடை வந்து ரொம்ப சரியா சொல்லிட்டாரு. நிகழ்ச்சியில் இணைந்து இருக்கக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யாரங்கிறது? ஓகே வரீஷ், எப்படி இருக்கீங்க? ஓகே, கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்துட்டீங்க, பகுதியில நீங்க வந்து இணைஞ்சிருக்கீங்க. உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாங்களா? ஓகே, உங்களுக்கான கேள்வி, மூளை, இதயம், காது, நுரையீரல்.
0: மூளை,
1: இதயம், காது, நுரையீரல்.
0: காது மேடம், காது மேடம்.
1: காது, எதனால காது?
0: அது தான் வெளியே இருக்கு மேடம்.
1: புரியல என்னங்க?
0: நுரையீரல், மூளை, நுரையீரல் இதெல்லாம் உள்ள இருக்கு மேடம், பாடிக்குள்ள.
1: ஓகே,
0: காது வந்து வெளியே இருக்கு மேடம்.
1: அறுவை சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க, மிக்க நன்றி.
0: தேங்க்யூ மேடம்.
1: ஓகே, நிறைவு நேரா வந்து ரொம்ப அழகா வந்து அந்த கேள்விக்கான பதிலை சொன்னாங்க. இவ்வளவு நேரம் நம்ம நிகழ்ச்சியில தொலைபேசி மூலமாக மட்டும் இல்லாம வாட்ஸ்அப் மூலமாக கூட நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பதில்கள் சொல்லிட்டு அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றியை சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிற நேரம் வந்தாச்சு. ஸோ இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில உங்களோட இணைந்திருந்தது நான் உங்கள் ஆர்ஜே அம்மு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8-க்கான பிரத்யேக பாடலை நாங்கள் தயார் செய்ய உள்ளோம். ஊட்டியை குறித்தும் உங்கள் ஊட்டி எஃப்எம் ஐ குறித்தும் நீங்கள் எழுதும்

பாக்குறதுக்கு தீவுக்கு எதுக்கு போகணும்? நம்ம ஊரை சுற்றி இருக்கிற நிறைய இடங்களை பார்த்து ரசிக்கலாமே. இயற்கை ரசிக்க எங்க போலாம் அப்படின்ற கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? அந்த கன்ஃபியூஷனே இனி வேண்டாம். நம்ம ஊட்டி எஃப்எம் 101.8 வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு ஊரை சுற்றும் காற்று நிகழ்ச்சியை கேளுங்க. எங்க போலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க.

0: தாக்குதலுக்கு உட்பட்டு நிலையான விண்வெளி மண்டலத்தை இந்தியா ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 5 ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதோடு கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க உதவிடும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி பயன்பாடுகளுக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். நாட்டின் தொலைதூர பகுதிகளில் மின்சார இணைப்பு வழங்க சிறிய நீர்மின் நிலையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கும் வாக்காளர்களுக்கும் இடையே இணைப்பு பாலமாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் விளங்குவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நேபாள பெருவள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தாவேக அரசு ஆட்சி நிர்வாகத்தையும் சினிமா படப்பிடிப்பு போல் நடத்துவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். மக்கள் நலனில் அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்ந்து நீடிப்பதாகவும் இதனை களைவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. கொரியாவில் இன்று தொடங்கிய உலக பாரா துப்பாக்கி சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் ஆவணி லெக்காரா வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. துலிப் கிரிக்கெட் கோப்பையை கிழக்கு மண்டல அணி வென்றுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 5:02 பொன்மாளை பொழுது. வாடாமலர் நிகழ்ச்சியில் ஹீரோ ஸ்பெஷல். திரைப்பட நடிகர் ஜெமினி கணேசன் அவர்கள் நடித்த தமிழ் திரைப்படங்களிலிருந்து பாடல் தொகுப்புகள் இன்றைய பொன்மாளை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் முதல் பாடல் பாவமன்னிப்பு படத்திற்காக.

கேட்ட பாடல் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திற்காக ஏ எம் ராஜா ஜிக்கி குரல்களில் பாடல் ஒலித்தது. தொடர்ந்து தேன்நிலவு படத்திலிருந்து பாடல்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ராமு படத்திலிருந்து பாடல். இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் ஹீரோ ஸ்பெஷல், அதில் ஜெமினி கணேசன் அவர்கள் நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில் ஒழித்த பாடல் ராமு படத்திற்காக ஒழித்தது. தொடர்ந்து மீண்ட சொர்க்கம் படத்திற்காக பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது பொன்மாலை பொழுது. ஹீரோ ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் ஜெமினி கணேசன் அவர்கள் நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்து சுமை தாங்கி படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில் பாடல் ஒலிக்கிறது.

0: நேயர்கள், கிட்டத்தட்ட நிகழ்ச்சியின் முடிவுக்கு வந்துட்டோம். நேயர்களை, இன்னைக்கு வாடாமலர் ஹீரோ ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகர் ஜெமினி கணேசன் அவர்களுடைய அவர்கள் நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டீங்க. இத்துடன் இன்றைய ஹீரோ ஸ்பெஷல் நிறைவு பெறுகிறது.
1: நேயர்களே, உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8-க்கான பிரத்யேக பாடலை நாங்கள் தயார் செய்ய உள்ளோம். ஊட்டியை குறித்தும் உங்கள் ஊட்டிஎஃப்எம் குறித்தும் நீங்கள் எழுதும் வார்த்தைகள் இந்த பாடலை அலங்கரிக்க உள்ளன. பாடலை எழுதி மார்ச் 3 நிலைய இயக்குநர், அகில இந்திய வானொலி நிலையம், ஃபிங்கர் போஸ்ட் அஞ்சல், உதகமண்டலம் 643006 என்ற முகவரிக்கோ, ஊட்டிஎஃப்எம் 101.8@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கோ எழுதி அனுப்பலாம். காத்திருக்கிறோம் நீங்கள் எழுதி அனுப்பும் பாடல் வரிகளுக்காக.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மூடி எஃப்எம் 101.8.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம் நேயர்களே. எமது நிலையத்திலிருந்து இன்று மாலை, நாளை காலை, பகல் மற்றும் மாலை நேரங்களில் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த நேரமும் அறிவிப்போம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் மேடை திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 பெட்டதகமிழு படுகுமொழி பாடல்கள், 7:00 திரைகாணம், 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும், இந்திய அரசின் வேளாண்மையில் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நாற்று உற்பத்தி தொழில் குறித்து நேர்முகம், பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் எல் நரேந்திரன் அவர்கள், தொடர்ந்து குறைந்த செலவில் அதிக லாபம் தரும் ஒருங்கிணைந்த மீன்வளப் பண்ணை குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் தாவூத் இப்ராஹிம் அவர்களின் உரை. 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தால் இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 திரைகாணம், 9:30 நாடகமலர் கண்களுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள் நாடகம், எழுதியவர் பொன்மலை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அமைப்பு என்ஜி ராஜப்பா ஆயில்யன் ஆகியோர் படைப்பு, திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், 10:00 காற்றோடு கலந்திடவா, 11:05 காங்கிலத்தில் செய்திகள் நிலையம்.

0: நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் ஆரம்பத்திற்கு இணைத்தானும் நிலவை கேட்க வழங்குபவர் உமா குமாரசுவாமி அவர்கள். 6:15 அருள செய்பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி. தொல்கதைகள் வழங்குபவர் ஆவண காப்பக உரிமையாளர் மற்றும் ஆவண புகைப்பட கலைஞர் வி மதிமாறன் அவர்கள். 7:00 காந்தி அஞ்சலி. 7:15 தமிழில் செய்திகள். நாளை காலை 7:25 குட் மார்னிங் நீல்கிரீஸ். புதிய தகவல்களுடன் புதுணர்ச்சி தரும் பாடல்கள், புதின பக்கங்கள், எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம். தொடர்ந்து உணவை உன்னதம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 8:30 கணபதி உலா. கஞ்சமநாதர் பேட்டை வெற்றி தரும் வேல விநாயகர் திருக்கோயில் சித்திரம். 8:45 டிரைவ் டைம் பீட்ஸ். 9:00 டெட்ரோ ராகங்கள் மாஸ்ட்ரோ ஸ்பெஷல். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரங்களை தொடர்ந்து டெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 மகளிர் மட்டும். 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதிலை தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள். கடினமான தருணங்களில் முதலில் கை கொடுப்பவர்கள் உறவுகளா நண்பர்களா. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 12:10 சிநேகிதியின் நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்களை தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகாணம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் குறும்பர் பாடல்கள். 2:30 இலக்கிய இன்பம். நாளை மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:40 பெட்டதகமலு. 7:00 திரைகாணம். 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள். 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் உருளைக்கிழங்கு சாகுபடி குறித்து நீலகிரி மாவட்டம் உதகை புதுமந்து பகுதியைச் சேர்ந்த உழவர் உதயகுமார் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய படல் நிறைவாக தகவல் களஞ்சியமாக இடம்பெறும். 9:30 அரங்கிசை. சிக்கில் பால சந்திரசேகர் அவர்களின் புல்லாங்குழல் இசை. வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின். டி ஆர் சந்திரகிருஷ்ணன் அவர்கள் மிருதம். ஏ எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்தருவா. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். நேயர்கள் இதுவரை எமது நிலையத்திலிருந்து இன்று மாலை நாளை காலை பகல் மற்றும் மாலை நேரங்களில் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த நேரமும் அறிவிப்பும் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi said that India supports a safe, secure, peaceful and sustainable space domain anchored in international law, dialogue and multilateral cooperation. Mr. Modi stated this while virtually addressing the International

சரணம் சரஸ்வதி லட்சுமி பார்வதி உமைனி பஞ்சாட்சரபட்சணி நீலிவராகி திரிபுர சுந்தரினி காளி பைரவி காத்திட வருவாய் கனக துர்கையே.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பேரிடர் முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக 281

0: அறிவியல் தொழில்நுட்ப மாநாடு உலகளாவிய விஞ்ஞானிகள் தொழில் முனைவோர் கொள்கை வகுப்பாளர்களை இணைக்கப் போவதாக தெரிவித்தார். அறிவியல் என்பது பொதுமக்களின் நலனுக்காக செயல்படுத்தப்பட வேண்டும் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் பேரிடர் முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக 281 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அம்மாவட்டத்தில் மட்டும் 10 கோடியே 14 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு திட்ட அறிக்கை தயாரிக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நாகை மாவட்டத்தில் 68 இடங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அங்கு வசிக்கும் மக்களை பாதுகாக்க 6 பல்நோக்கு பேரிடர் மையங்கள், 12 புயல் பாதுகாப்பு மையங்கள், 100 சமுதாய நலக்கூடங்கள், 145 பள்ளிகள், 22 கல்லூரிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான பொதுநல வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு, காணாமல் போனவர்களை மீட்க எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்த அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டிருந்தது. நேபாளத்தில் காணாமல் போன தமிழகத்தைச் சேர்ந்த 85 பேரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், 75 பேரின் குடும்பத்தினரிடம் டிஎன்ஏ மாதிரிகள் பெறப்பட்டு அடையாளம் காணும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்திலிருந்து 3 அதிகாரிகள் நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் முகாமிட்டு தேடுதல் பணிகளை கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வே 100% அகல ரயில் பாதை மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில், தெற்கு ரயில்வேயில் உள்ள 5068 கிலோமீட்டர் அகல ரயில் பாதை மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. பட்டுக்கோட்டை காரைக்குடி இடையேயான கடைசி 71 கிலோமீட்டர் அகல ரயில் பாதையும் தற்போது மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக ரயில்வேயின் முதன்மை தலைமை மின் பொறியாளர் திரு கணேஷ் தெரிவித்துள்ளார். மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதையை ஆய்வு செய்ததாக அவர் கூறியுள்ளார். கடந்த 1931 மே 11 தெற்கு ரயில்வேயின் மின்மயமாக்கும் பணிகள் தொடங்கப்பட்டதாகவும், 1968 முதல் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே மின்சார ரயில்கள் இயக்க தொடங்கியதாகவும் திரு கணேஷ் தெரிவித்துள்ளார். நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்தில் ரயில் பெட்டி உணவகம் அமைக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. திருவனந்தபுரம் கோட்டத்தில் முதல் முறையாக பயணிகளும் பொதுமக்களும் உணவு அருந்தும் வகையில் இது அமைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அலுவலர் திரு செபி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்தில் விரைவில் ரயில் பெட்டி உணவகம் அமைக்கப்பட உள்ளது. பயன்பாட்டில் இல்லாத ஒரு ரயில் பெட்டியை அழகான உணவகமாக மாற்றி அமைக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. ரயில் பெட்டி உணவகம் என அழைக்கப்படும் இந்த புதிய வசதி திருவனந்தபுரம் கோட்டத்தில் முதல் முறையாக நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்தில் வர உள்ளது. பயணிகள் மட்டுமின்றி பொதுமக்களுக்கும் இங்கு வந்து உணவருந்தும் வகையில் இந்த வசதி அமையும் உள்ளது.
0: விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னை எழும்பூரிலிருந்து திருநெல்வேலிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நாளை மறுநாள் எழும்பூரிலிருந்து இரவு மணி 11:50 புறப்படும் இந்த ரயில் விழுப்புரம், திருச்சி, மதுரை வழியாக மறுநாள் காலை மணி 11:15 திருநெல்வேலி சென்றடையும். மறுமார்க்கத்தில் திருநெல்வேலியிலிருந்து வரும் திங்கட்கிழமை இரவு மணி 10:30 புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 10:15 சென்னை வந்தடையும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், நாமக்கல், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: பிரதமரின் சாலையோர வியாபாரிகளுக்கான ஸ்வநிதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியுள்ளதாக தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி

0: அதிகாரிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பேர் ஜெயராணி, நான் தேனி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். ஜவுளி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். சாலையோர வியாபாரிகள் லோன் வந்துட்டு 10,000 மேல வாங்கியிருந்தோம். ரெகுலராக கட்டி முடிச்சனால மறுபடியும் 20,000 கொடுத்தாங்க. அதையும் ரெகுலராக கட்டிட்டு இருக்கோம். குடும்பத்துக்கும் எல்லாத்துக்குமே வாழ்வாதாரத்துக்கு கொஞ்சம் உதவியா இருக்குது. இது தந்த மோடிஜிக்கு என்னுடைய நன்றி.
2: என் பேர் மீனா, நான் தேனி அலிநகரத்துலேருந்து பேசுகிறேன். முதல் வெளியில் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். சாலை ஒரு வியாபாரிகள் லோன் வந்து பாரத பிரதமர் அறிவித்தார். அதனால் நான் முதல் 10,000 லோன் வாங்கினேன். அந்த 10,000 லோன் வாங்கி மாவு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். இது ரொம்ப உதவிகரமாக இருக்கு என் குடும்பத்துக்கு. அடுத்து அது முடிச்சோன்னு 20,000 லோன் வாங்கியிருக்கேன். அதை தொடர்ந்து கட்டிகிட்டு இருக்கேன். நான் முதல் ஒரு கார்மெண்ட்ஸ்க்கு கம்பெனிக்கு வேலைக்கு போயிருந்தேன். எனக்கு முதல் மாதத்துக்கு 4,000 தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். இந்த தொழில் மூலியமாக நான் அதிக வருமானம் வந்துட்டு இருக்கு. இந்த லோன் அறிவித்த நரேந்திர மோடிஜி ஐயா நன்றியை.
0: மாவட்ட செய்திகள். சென்னை தண்டையார்பேட்டை மண்டலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர்கள் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் மற்றும் திரு மரிய வில்சன் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. வளர்ச்சியடைந்த இந்தியா இளம் தலைவர்களுக்கான உரையாடல் குறித்த வினாடி வினா போட்டியில் மாணவர்கள் அதிக அளவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மை பாரத் அமைப்பின் கிருஷ்ணகிரி மாவட்ட இளையோர் அலுவலர் திரு சிவசண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீர்வளத்துறையின் மூலம் தூர்வாரும் பணிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு செய்தார். மதுரையில் எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் தொற்று குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று துவக்கி வைத்தார். போதைப் பொருட்கள் மற்றும் இணையதள குற்றங்களுக்கு எதிரான விழிப்புணர்வு முகாமை சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் இன்று தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு அரசு சார்பில் கலை பண்பாட்டுத்துறை தமிழ்நாடு ஓவிய நுண்கலை குழுவின் மூலம் ஓவிய சிற்பக் கலைஞர்களுக்கு நிதி உதவி வழங்க ஓவிய சிற்பக் கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். துலிப் கிரிக்கெட் கோப்பையை கிழக்கு மண்டல அணி வென்றுள்ளது. சென்னையில் நடைபெற்ற கிழக்கு மண்டலம் தெற்கு மண்டலம் அணிகளுக்கு இடையேயான இறுதிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. முதல் இன்னிங்ஸில் பெற்ற கூடுதல் ரன் அடிப்படையில் கிழக்கு மண்டல அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் இன்னிங்ஸில் கிழக்கு மண்டல அணி 708 ரன்னுக்கும் தெற்கு மண்டல அணி 336 ரன்னும் எடுத்துள்ளது. இரண்டாவது இன்னிங்ஸில் கிழக்கு மண்டல அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 388 ரன் எடுத்திருந்த நிலையில் டிக்ளேர் செய்தது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. வேலூர் சத்துவாச்சேரியில் உள்ள அரசு பழுதூக்கும் பயிற்சி மையத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான மண்டல அளவிலான பழுதூக்கும் போட்டிகள் இன்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் 400க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பேரிடர் முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக 281 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தெற்கு ரயில்வேயின் அகல் ரயில் பாதை 100% மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அறிவித்துள்ளது. துலிப் கிரிக்கெட் கோப்பையை கிழக்கு மண்டல அணி வென்றுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி மனதில் நின்றவையில் ஸ்நேகிதிய படத்திலிருந்து.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேரம் 6:40.
5: ನಾಗುಬಿಟ್ಟನ ಜನ ಎಲ್ಲಾಗ ನಮಸ್ಕಾರ. ಇದು ಊಟಿ ಎಫ್ಎಂ 101.8. ಜನವು ಸಂತುತ್ತು 6:41 ಇಜುಮಣಿಗೆಟ್ಟ ನಂಗ ಊಟಿ ಎಫ್ಎಂ 101.8 ತೋಕೆ ಬಡಗುಮಳಿ ಪಾಡಲ್ ಬಂದ್ರಾ ಲೇ ಜನವು ಸಂತುತ್ತು 6:41 ನೀವು ಟ್ಯೂನ್ ಮಾಡ್ತದ ಮರಿಬೇಡಿ. ಈ ಜಾಮದೋಗೆ ಎತ್ತ ಪಾಟು ಸೋಮಿ ಪಾಟು ಸಂತೋಷವಾದ ಪಾಟು ದುಃಖ ಪಾಟು ಎಲ್ಲಾವೇ ಕಲಂದ ಒಂದು ಪಾಡಲ್ ಕದತ್ತ ಈ 20 ನಿಮಿಷ ಬಂದ್ರ. ಈ ಜಾಮದಾಗ ಬಪ್ಪ ಕದೆ ಇಲ್ಲ ನಂಗ ಕೇತು ಅಪ್ಪರ್ ಜನ ಎಟ್ರ ಈ ಕದೆಯವೇ ನಂಗ ಮರುದಿದ್ದ ಅತ್ತಮಾವಕ್ ಸಾಂಗ್ಸ್ ಎಲ್ಲ ನಿಂಗಾಗಿ ಡೈಲಿ ಡೈಲಿ ಪ್ಲೇ ಮಾಡಿದ್ಯೋ ನಿಂಗ ಊಟಿ ಎಫ್ಎಂ 101.8 ಗವನ ಮಾಡಿ ಕೇತು ನೋಡಿವಿ. ಇದು ಊಟಿ ಎಫ್ಎಂ 101.8.

0: உங்கட்டி
1: இஎம்ஐ வாடகை எப்படி சமாளிக்கிறது?
2: ஒரு ஐடியா இருக்கு, நிறைய பணம் கிடைக்கும்.
1: எப்படி?
2: உன் பேங்க் விவரத்தை கொடு, சிலர் பணம் அனுப்புவாங்க, அப்புறம் அவங்க சொல்ற அக்கவுண்ட்க்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, கமிஷன் கிடைக்கும்.
1: இவ்வளவு ஈஸியா?
0: என்ன ஈஸி, இது மணி மியூல். சட்டவிரோதமா கிடைச்ச பணத்தை இன்னொருத்தர் அக்கவுண்ட்ல போட்டு எடுத்துப்பாங்க, இது குற்றம், ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும்.
1: வேணாம்ப்பா வேணாம்.
2: உங்கள் பேங்க் அக்கவுண்டை பாதுகாப்பாக வையுங்கள், யாரையும் பயன்படுத்த விடாதீர்கள். RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
1: உங்கட்டி
2: இஎம்ஐ வாடகை எப்படி சமாளிக்கிறது?
5: ஒரு ஐடியா இருக்கு,

வழங்குவதற்கு விளையாட்டுத் துறையை தேர்ந்தெடுப்பது குறித்து கருத்தரங்கும் கலந்துரையாடலும் நடைபெற்றது. இளைஞர் சம்வாத் நிகழ்ச்சியில் விளையாட்டு வசதிகளை மேம்படுத்துதல், பயிற்சி ஆதரவு, அனைவரையும் உள்ளடக்கிய விளையாட்டு வாய்ப்புகள், விளையாட்டு சார்ந்த தொழில் வாய்ப்புகள் மற்றும் தேச கட்டமைப்பில் இளைஞர்களின் பங்களிப்பு குறித்த மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தங்களது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பகிர்ந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் மணச்சநூர் அருகே குக்கிரா

0: கிராமத்தில் இருந்து அரசு பள்ளியில் பயின்று கேலோ இந்தியாவில் கபடி போட்டியில் வெற்றி பெற்றது பெருமையாக உள்ளது என்றும், பிரதமர் காணொலி காட்சி வாயிலாக பேசியது தனக்கு உத்வேகத்தை அளித்துள்ளதாகவும் இதற்கு பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் கடந்த செப்டம்பர் 1 பாசனத்திற்காக மேட்டூர் அணையை திறந்து வைத்தார். மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட நீர் திருச்சி முக்கம்பு மேலணை வந்தடைந்தது. அங்கு வினாடிக்கு 7000 கனஅடி நீர் எவ்வித தடையுமின்றி காவிரி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. காவிரி தாயை வரவேற்கும் விதமாக விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தி வரவேற்றனர். திருச்சி அண்ணா விளையாட்டு அரங்கில் 2026 மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டி நடைபெற்று வருகிறது. இப்போட்டியினை மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீக் தயாள் விளையாட்டு வீரர்களை வெற்றி பெற வாழ்த்தி போட்டியினை தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மை பாரத் அமைப்பின் சார்பில் வளர்ந்த பாரதம் இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் 2027 திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. வளர்ந்த பாரதத்தை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் முதல் கட்டமாக ஆன்லைன் வினாடி வினா போட்டி நடைபெறுகிறது. இது குறித்து மை பாரத் யுவகேந்திரன் மாவட்ட இளைஞர் அலுவலர் கீர்த்தனா செய்தியாளர் சந்தித்து பேசும் பொழுது, வளர்ந்த பாரதம் இளம் தலைவர்கள் 2027 கலந்துரையாடல் வரும் ஜனவரி 12 டெல்லியில் நடைபெற உள்ளது. அதில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க உள்ளார். முன்னதாக அந்நிகழ்வில் பங்கேற்பதற்காக ஆன்லைன் வினாடி வினா போட்டி நடத்த உள்ளோம். அதில் 15 முதல் 29 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் இதில் பங்கேற்கலாம் என்றும், வினாடி வினாவிற்கு பின்பு கட்டுரை போட்டி நடைபெறும். விருப்பமுள்ளவர்கள் 17 முதல் 30 வரை மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்து இப்போட்டியில் பங்கேற்கலாம். வினாடி வினா போட்டியில் சிறப்பிடம் பெறும் இளைஞர்கள் அடுத்த கட்டங்களில் மாவட்ட, மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பும் பெறுவார்கள் என்றும், மேலும் இத்திட்டத்தின் மூலம் கட்டுரை எழுதுதல், ஓவியம் வரைதல், நாட்டுப்புற நடனம் மற்றும் நாட்டுப்புற பாடல், பேச்சு போட்டி மற்றும் கவிதை எழுதுதல், இளைஞர்கள் தங்களின் பொது அறிவு, தலைமைத்துவ பண்பு, மொழித்திறன், படைப்பாற்றல் மற்றும் மேடை பேச்சு திறன்கள் வளர்த்துக் கொள்ள முடியும். எனவே திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள், மன்ற பிரதிநிதிகள் மற்றும் இளைஞர்கள் அனைவரும் இந்த தேசிய அளவிலான வாய்ப்பை பயன்படுத்தி மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்து பங்கு பெறுமாறு மாவட்ட இளையோர் அலுவலர் கீர்த்தனா கேட்டுக்கொண்டார். மத்திய அரசால் இதர பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் பின்தங்கியோர், சீர்மரபினர், மாணவ மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் வகையில் பிரதம மந்திரியின் உயர்கல்வி செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2026-2027 தேசிய கல்வி உதவித்தொகை இணையத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள சிறந்த செயல்பாடு கல்வி நிறுவனம் பள்ளிகளில் நடப்பாண்டில் 9வகுப்பு முதல் 12வகுப்பு வரை பயிலும் தமிழகத்தைச் சேர்ந்த தகுதியான மாணவ மாணவியர்கள் கல்வியாண்டு கல்வி உதவித்தொகை புதுப்பித்தல் திட்டத்தில் தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். இத்திட்டத்தில் கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணம் ஆண்டொன்றுக்கு அதிகபட்சமாக 9-10வகுப்பு பயில்வோர்களுக்கு 75,000 11-12வகுப்பு பயில்வோருக்கு 125,000 வரை உதவித்தொகை மத்திய அரசால் வழங்கப்படும். மேலும் தகுதியான மாணவ மாணவியர்கள் இத்திட்டத்தில் விண்ணப்பித்து பயனடையுமாறு திருச்சி மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீக் தயாள் தெரிவித்துள்ளார்.
1: இதுவரை திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் இ கதிரவன்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நிலையான விண்வெளி மண்டலத்தை இந்தியா ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கும் வாக்காளர்களுக்கும் இடையே இணைப்பு பாலமாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் விளங்குவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சீனாவில் இன்று சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எச் எஸ் பிரணாய், சன்ஸ்கார் சரஸ்வத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நிலையான விண்வெளி மண்டலத்தை இந்தியா ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற சர்வதேச விண்வெளி உச்சிமாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், அறிவியல் கண்டுபிடிப்புகள் மக்களுக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று கூறினார்.

0: கூறினார். விண்வெளி ஆராய்ச்சியில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்ற அடிப்படையில் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சந்திரயான் 3 விண்கலம் மூலம் முதன்முறையாக நிலவின் தென் துருவத்தில் சென்ற நாடு என்ற சாதனையை இந்தியா படைத்துள்ளதாக அவர் கூறினார். சூரியன் குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ள ஆதித்யா L1 விண்கலம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வரும் 2035 ஆண்டிற்குள் சர்வதேச விண்வெளி மையத்தை அமைக்க இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளதாக அவர் கூறினார். நாட்டின் விண்வெளி பயணத்தில் இஸ்ரோவின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று பிரதமர் பாராட்டினார். விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் பேரிடர் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உலகளாவிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு சிவில் விமான போக்குவரத்து துறையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக கூறினார். தற்போது சாதாரண மக்களும் விமானங்களை பயன்படுத்தி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் விமானங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 2035 ஆண்டிற்குள் நாட்டின் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு வர்த்தகம் 3,000 கோடி டாலர் அளவிற்கு அதிகரிக்கக்கூடும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். நாட்டின் தொலைதூர பகுதிகளில் மின்சார இணைப்பு வழங்க சிறிய நீர்மின் நிலையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெறவுள்ள பாரத் புதுப்பிக்கத்தக்க உச்சி மாநாடு தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிசக்தியை உருவாக்குவதற்கு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். நாட்டில் உள்ள 7,100 மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து 5.2 GW மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் இமாலயா பகுதியில் உள்ள மாநிலங்களில் சுற்றுச்சூழலை பாதிக்காத மின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறினார். தேர்தல் ஆணையத்திற்கும் வாக்காளர்களுக்கும் இடையே இணைப்பு பாலமாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் விளங்குவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் விழிப்புணர்வை ஏற்படுத்த இளைஞர்கள் சிறப்பாக செயலாற்றி வருவதாக கூறினார். குஜராத் பல்கலைக்கழகத்தில் நாளை நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் 500 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். மேலும் 1,000 தேர்தல் விழிப்புணர்வு குழும இளைஞர்களுடன் திரு கியானேஷ்குமார் கலந்துரையாடவுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் புதுதில்லியில் இன்று சர்வதேச சமூக சேவகர் பிரின்ஸ் ரஹீம் ஆகா கானுடன் ஆலோசனை நடத்தினர். திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆகா கான் மேம்பாட்டு அமைப்பு இந்தியாவில் மேற்கொள்ளும் சமூக சேவை குறித்து அவருடன் விவாதித்ததாக கூறியுள்ளார். கல்வி, விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்த அமைப்பு இந்தியாவில் மேற்கொள்ளவுள்ள திட்டங்கள் குறித்தும் ஆலோசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆகா கான் மேம்பாட்டு அமைப்பு இந்தியாவில் சுகாதாரம், வேளாண், ஊரக வளர்ச்சி, மகளிர் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சமூக சேவை செய்வது குறித்து ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். 18 வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதில் பாதுகாப்பு அம்சங்கள் ஏற்படுத்துவது குறித்த மனு மீது விசாரிக்க உச்சநீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் திரு ஜாய்மல்யா பாக்சி, திருமதி வி மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு இது தொடர்பாக மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சில சமூக ஊடகங்களில் 13 வயதிலிருந்தே இணைய அனுமதி அளிக்கப்படுவது இந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் ஆபாச வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் பரவுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஒடிசாவில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மயூர் பஞ்ச், பாலேஸ்வர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. கட்டாக், கேந்திரபாடா உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாநில நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பீகாரில் தொடர் கனமழை காரணமாக பட்னா, வைஷாலி உள்ளிட்ட 14 மாவட்டங்களைச் சேர்ந்த 40 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு உணவு மற்றும் மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. மழை வெள்ளத்தால் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. 700க்கும் மேற்பட்ட கிராம சாலைகள் நீரில் மூழ்கியுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட இடங்களில் பள்ளிகளை திறக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக பீகார் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. கோசி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் பல்டாராவில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் கேந்திரா சார்பில் வளர்ச்சியடைந்த இந்தியா இளம் தலைவர்கள் உரையாடல் போட்டி நடத்தப்படுகிறது. நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியான இளைஞர்கள் இதில் பங்கேற்க வேண்டும் என்று மாவட்ட மை பாரத் ஒருங்கிணைப்பாளர் திரு ஞானசேகரன் கேட்டுக் கொண்டுள்ளார்.
2: வளர்ந்த பாரதத்திற்கான இளைஞர்களுடைய பங்களிப்பு குறித்த நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டும் தேசிய இளைஞர் தினம் 2027 ஜனவரி 12 நடைபெற உள்ளது. அதனை ஒட்டி இந்த வருடத்திற்கான நிகழ்ச்சி என்பது நம்மளுடைய மை பாரத் இணையதளம் மூலமாக இந்தியா முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஒரு 4 கட்ட நிகழ்வாகும். அதில் முதல் கட்டம் வந்து ஒரு வினாடி வினா போட்டி ஆன்லைன்ல நடக்குது. சென்ற மாதம் 17 ஆரம்பித்து இந்த மாதம் 30 வரை தொடர்ந்து நடைபெறுகிறது. அவங்கவுங்க மொபைல் போன்லயோ இல்ல லேப்டாப்லயோ இருந்தே அட்டன் பண்ணலாம். இந்த ரவுண்டு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து ஒரு கட்டுரை போட்டி அக்டோபர் முதல் வாரத்தில் நடைபெற உள்ளது.
0: சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க இந்தியா வரவுள்ளார். புதுதில்லியில் நாளை மறுநாள் தொடங்கி 13 வரை நடைபெறவுள்ள 18th பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று அவர் வரவுள்ளதாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்காசியா பிரச்சினை, ரஷ்யா உக்ரைன் போர் உள்ளிட்ட பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகளின் போதும் இந்த உச்சி மாநாடு முக்கியத்துவம் பெறுகிறது. சீன அதிபரின் இந்திய பயணத்திற்கு முன்னோடியாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலுடன் பீஜிங்கில் ஆலோசனை மேற்கொண்டார். சீனாவில் இன்று சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். குவிங்டோ துறைமுகத்திற்கு அருகே இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்த விபத்து தொடர்பாக விசாரணைக்கு சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். இந்த விபத்தில் சிக்கியவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் HS பிரணாய், சன்ஸ்கார் சரஸ்வத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் HS பிரணாய் 21-15, 13-21, 21-14 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் ஊசி யாங்கை வென்றார். மற்றொரு போட்டியில் இந்தியாவின் சன்ஸ்கார் சரஸ்வத் 21-12, 10-21, 21-18 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரர் ஜார்ஜை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷாராணி பருவா, மால்விகா பன்சோத், ரக்ஷிதாஸ்ரீ உள்ளிட்டோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். துலீப் கிரிக்கெட் கோப்பையை கிழக்கு மண்டல அணி வென்றுள்ளது. சென்னையில் நடைபெற்ற கிழக்கு மண்டலம், தெற்கு மண்டலம் அணிகளுக்கு இடையேயான இறுதிப் போட்டி டிராவில் முடிந்தது. முதல் இன்னிங்ஸில் பெற்ற கூடுதல் ரன் அடிப்படையில் கிழக்கு மண்டல அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி 8:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நிலையான விண்வெளி மண்டலத்தை இந்தியா ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கும் வாக்காளர்களுக்கும் இடையே இணைப்பு பாலமாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் விளங்குவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சீனாவில் இன்று சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் HS பிரணாய், சன்ஸ்கார் சரஸ்வத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.
4: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
5: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
4: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
6: நேயர்களே, நாளை காலை 10 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்

0: மேலாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
1: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம் நேர்களே. வரும் நாட்களில் மேகம் ஓரளவு மிதமாக காணப்படும். மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 6-10 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40-60% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4-8 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும்.

பொதுவான ஆலோசனை: பட்டாணி பயிரில் ஃபியூசோரியம் வாடல் நோய் நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொண்டு கார்பன்டசம் 2 கிராம் 1 கிலோ விதை என்ற அளவில் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.25% 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கர்கள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மண்கோசப் 2 கிராம் 1 லிட்டர், குளோரோதொனில் 2 கிராம் 1 லிட்டர் என்ற அளவில் இளவெளி தெளிக்க வேண்டும். கேரட் பயிரில் துரு மேலாண்மை விதைத்த 45 முதல் 50 நாட்களில் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ குளோரோடானில் லிப்ரோல் என்ற மருந்தினை தெளிக்க வேண்டும். மழையில்லாத நேரங்களில்

0: நேயர்கள், விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: நேரம் 7:30. ஆகாஷ்வாணி.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை

0: அச்சோ, நான் ஒருத்தி பையன் எடுக்க மறந்துட்டேன். அக்கா ஒரு நிமிஷம் அந்த சாவியை கொடுங்க. அக்கா உங்களைத்தான், என்ன அப்படியே மர மாதிரி நிக்கிறீங்க?
1: என்ன புள்ள கேட்ட?
0: சரியா போச்சு, சாவியை கொடுங்கக்கா, பையன் மறந்துட்டேன்.
1: ஓ அப்படியா, இந்த புள்ள.
0: நீங்க யோசிச்சுட்டு நிக்கிறத பார்த்தா நான் எங்க போறேன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் இல்லையே, நான் ஏன் அப்படி யோசிக்கிறேன்? பேசாம நாமளே கேட்டுட்டா என்ன?
0: அக்கா மறுபடியும் என்ன யோசனை? நானே சொல்றேன், நான் நாத்துகளை வாங்க போறேன்.
1: என்னது, நாத்து வாங்க போறியா? என்னமோ காத்து வாங்க போற மாதிரில சொல்ற.
0: ஆமாங்கா, பக்கத்து தெருவுல ஒருத்தர் நாத்து உற்பத்தி பண்ணி தராரு. அவர்கிட்ட போய் எனக்கு தேவையான காய்கறி நாத்துக்களை வாங்கிட்டு வரலாம்னு இருக்கேன்.
1: ஏன் முத்தழகு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? நானும் கூட வந்து எனக்கு தேவையானதையும் சேர்த்து வாங்கிக்குவேன்ல.
0: மறந்துட்டேங்க்கா. சரி சரி, அதான் இப்ப சொல்லிட்டேன்ல. சரி வாங்க கிளம்புவோம்.
1: சரி சரி முத்தழகு, இந்த சாவிய பொடி மறக்காம போய் பைய எடுத்துட்டு வா, நானும் அதுக்குள்ள ரெடியாகி நிக்கிறேன்.
0: அக்கா இந்த நர்சரி தான்க்கா, இங்கதான் நாம நாத்துக்களை வாங்க போறோம்.
1: ஆமா முத்தழகு, இவர் யாரு?
0: இவர் தான் காஞ்சிபுரம் மாவட்டம் எல் நரேந்திரன். நாத்து உற்பத்தி தொழில் பத்தி இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம்.
2: ஐயா உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: என்னுடைய சொந்த நிலம் எல்லாம் வந்து பரந்தூர் பக்கத்துலேயும் இருக்குது, இன்னொன்று வந்து திருவண்ணாமலை மாவட்டம் பேரணமல்லூர்ன்ற ஏரியாவில் இருக்குது. அதில் மாந்தோப்பும் நர்சரியும் வச்சுருக்குறோம். பரந்தூரில் வந்து விவசாயிகளுக்கு வந்து ட்ரே பாட்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி, அதனால் லேண்ட் நர்சரி யூஸ் பண்ணி அவங்களுக்கு நாற்றுங்களை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
2: திருவண்ணாமலையிலையும் நாற்று உற்பத்தி பண்ணி தரீங்களா?
3: நாற்று உற்பத்தி பண்ணிடுவாங்க, ஆனால் தட்டில் அது ட்ரே ப்ரோ ட்ரேன்னு சொல்லுவாங்களா, அந்த தட்டு நாற்று யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அது பல விவசாயிகளுக்கு அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் பல இடத்துக்கு, அதனால அவங்க ஈஸியாக ட்ரேல எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிறைய பேர் வந்து அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, அது காஸ்ட் அதிகன்றதுனால அந்த லேண்டில் இருக்கிற நாற்றை பிடிங்க எடுத்துன்னு போயிட்டு வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால இங்கே வந்து லேண்ட் நர்சரி இங்கே வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். கத்திரிக்காய் மிளகாய் தக்காளி இந்த சீசனுக்கு மட்டும்தான் அது போடுவோம், வேறு எதுவுமே அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அது வந்து சீசனபிள் டைம்ஸ், அங்கே வந்து ஃபுல்லி ப்ரொடக்ஷன் லைன்றதுனால எப்பவுமே இருக்கும் ஃபுல்லாக நாற்று. அது வந்து ஒரு 50 சென்டில் பண்ணியிருக்கோம்.
2: இங்கே பண்ணியிருக்கிறதுங்க?
3: இங்கே பண்ணியிருக்கிறது வந்து 200 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இருக்கும். அவ்வளோவே போதும்
2: போகிறோம்.
3: ஆமாம், தூவி விடுற மாதிரி டைப் தானே அது, அதனால இடம் பற்றாக்குறை இருக்காது. கிட்டத்தட்ட அதுலேயே வந்து 5000 சீட்ஸ் போடலாம். ஸோ 5000 நாற்றுன்றது வந்து ரொம்ப அதிகம்தான். ஏன்னா ஒரு சில ஏக்கருக்குன்னு அப்படி போடும்போது 1000 நாற்று தான் தேவைப்படும். ஒரு சிலர் அங்கே யாரும் ஏக்கர் கணக்கில் வச்சுக்கல, எல்லாமே வந்து 25 சென்ட்டு 10 சென்ட்டு பிரித்து பிரித்து தான் போடுவாங்க அவங்க அதில். அதனால் அவங்களுக்கு வந்து 200 செடி 300 செடி இல்லை 500 செடி இப்படி தான் வந்து கேட்பாங்க அதெல்லாம்.
2: இப்போ இந்த மாதிரி நாற்றுகள்லாம் வந்து உற்பத்தி பண்ணுறீங்களே?
3: ஆமாம்.
2: அவங்க தேவையின் அடிப்படையில் உங்கள்கிட்ட ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் உற்பத்தி பண்ணுவீங்களா, அல்லது நீங்கள் பாட்டி இஷ்டம் போகிறா உங்களுக்கு தேவையானது இருக்கும் விற்றுடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் நீங்கள் பாட்டி?
3: இல்லை, மோஸ்ட்லி சீசன் டைமில் யாருடைய ஆர்டர்ஸும் தேவைப்படாது, அவங்களுக்கே தெரியும் அது. கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டதுனால நம்மளுக்கே அது தெரியும் அது. அவங்க எல்லாருமே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க, ஃபோன் கால் பண்ணி சொல்லிடுவாங்க எனக்கு 2000 நாற்று வேணும் 4000 நாற்று வேணும்னு சொல்லிட்டு. எங்ககிட்ட வந்து நாங்கள் உற்பத்தி பண்ணுறது வந்து தென்னை நாரில் பண்ணுறதுனால அது வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இது வரைக்கும் ப்ரோ ட்ரேல பண்ணுறது. ஸோ அதனால் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ட்ரே வந்து ஒரு வாரம் கழிச்சே தான் நடுவாங்க ஒரு சிலர். இப்போ இந்த ஃபீல்டில் லேண்டில் காஞ்சிபுரத்தில் ஃபீல்டில் பண்ணுற நாற்று வந்து இன்றைக்கி எடுத்துன்னு போனால் இன்றைக்கே நட்டுடுவாங்க, ஏன்னா அது தாங்காது, அந்த வேர் தாங்காது. ஸோ அவங்க ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே சொல்லி கொடுப்போம் ஃபுல்லாக, எப்படி நாற்று நடணும், எப்போ எவ்வளோ நேரத்தில் நடணும் அப்படின்றது எல்லாமே சொல்லிவிடும். ப்ரீ ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்டும் என்ன இருக்கோ அதை வந்து சொல்லி கொடுத்துருவோம், கிளியராக சொல்லி கொடுத்துருவோம்.
2: முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆடிப்பட்டம் தேடி விதைம்பாங்க, அப்புறம் தைப்பட்டம், இது ரெண்டுமே காய்கறி சாகுபடிக்கு உகந்த பட்டங்கள்னு சொல்லுவாங்க.
3: ஆமாம்,
2: அந்த மாதிரி உகந்த பட்டங்கள் பார்த்து தான் நீங்கள் நர்சரியில் இந்த மாதிரி நாற்றுகள்லாம் தயார் பண்ணுவீங்களா?
3: இல்லை, ஒரு சில இது இப்போ தக்காளி மிளகாய் கத்திரிக்காய்க்கெல்லாம் பட்டம்ன்றதுலாம் ஒன்றும் தேவையில்லை. இது பட்டம்ன்ற தேவைப்படுறதுலாம் வந்து இந்த புடலங்காய் பீர்க்கங்காய் இப்போ குளிர்ச்சியான சீசனில் தான் அதெல்லாம் வரும், முள்ளங்கி அவரைக்காய் அதெல்லாம் பட்டம் இருந்ததுனா கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இருந்து இந்த ஒரு சில காய்கறிகளுக்கெல்லாம் தேவையே கிடையாது, அந்த தக்காளி மிளகாய் கத்திரிக்காய் அதெல்லாம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் யூஸ் பண்ணுறோம், காலிஃப்ளவர் கேபேஜுக்கெல்லாம் பட்டம் கரெக்டாக இருக்கும், அந்த குளிர்ச்சி இருந்தால் தான் அது வந்து கரெக்டாக வந்து வரும் நூக்கல் இதெல்லாம் சீசன். அதே மாதிரி தமிழ்நாடு சீசன் வேறு, கர்நாடகா சீசன் வேறு, அதனால் இந்த பட்டத்துக்கு தான் நம்ம காய்கறி வரணும் அப்படின்றது இல்லை. இப்போ நூக்கல்லாம் எடுத்திங்கன்னா கர்நாடகா சீசன் சில்லுன்னு இருக்கும், அங்கேருந்து இங்கே வருது, அந்த டைமில் அவங்களுக்கு விளையாது.

0: ரொம்ப பனி இருக்கிறதுனால இங்கேருந்து அங்கே போகும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த உற்பத்தி பண்ணுறதுல வந்து முக்கியமாக இது வந்து தென்னைநார் கழிவு தான். அந்த தென்னைநார் கழிவை நாங்கள் ப்ராசஸ் பண்ணுற விதம்தான் வந்து 3 மாதம் முன்னாடி எடுத்துக்கோம். எந்த நாற்று ப்ரிப்பேர்
1: பண்ணால் சீக்கிரம் அது மக்காது இல்லை?
0: ஆ, சீக்கிரம் மக்காது. மக்கிறதுக்கு அந்த டைம் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இருக்கும் சூடான எந்த ஒரு உடனே வந்த தென்னைநார் கழிவில் போட்டோம்னா எதுவுமே முளைக்காது சரியாக. அதனால் அதை வந்து ஹீப் மாதிரி ப்ராசஸ் பண்ணிவிடுவோம். 3 மந்த்ஸ் பிஃபோரே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து சில சமயத்தில் நம்மளுக்கு வந்து ஃப்ளோரட்டஸ் காஜுன்னு சொல்லிட்டு ஒரு
1: காலம்
0: ஒரு காளான் இருக்கும். அந்த காளான் போட்டு மக்க வைக்கிறதுக்கு இது பண்ணும் டைம் எடுத்துக்கும், ரொம்ப டைம் எடுத்துக்கும். 4 மாதம் ஆகணும் பெரட்டணும். அதெல்லாம் கொஞ்சம் இன்வால்வ் நிறைய இருக்கிறதுனால அது மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் ஒரு சிலர் வந்து கேட்பாங்க, எனக்கு ஆர்கானிக்காக வேணும், அந்த இது நீங்கள் வந்து டிஏபி போடாதீங்கன்னுவாங்க. நாங்கள் வந்து மக்னையரு டிஏபி இதெல்லாம் போட்டுட்டு அந்த இது ஹீப்பை வந்து ஒரு 3 மாதத்தில் இது பண்ணிவிடுவோம். ஃப்ளோரட்டஸ் காஜு போடும்போது எங்களுக்கு 4 மாதம் ஆகும். அதில் வந்து அசோஸ்பேரலும் பாஸ்போர்ட் பாக்டீரியா அப்பப்போ தெளித்து பெரட்டி உருட்டுட்டு அதை டம்ப் பண்ணி அப்படியே வச்சுடுவோம். அதுவும் நல்லா க்ரோத் இருக்கும். அதில் வீரழுகள் நோய் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. ஏன்னா ஆர்கானிக்காக எனக்கு பண்ணணும்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒண்டியே அந்த இதை ப்ராசஸ் பண்ணி அந்த டைம் எடுக்கிறதுனால எங்களுக்கும் அந்த நாற்றுக்கு வந்து கொஞ்சம் ரேட்டு கூடுதலாக தான் விற்போம். நார்மலாக ஒரு பைசா வந்து 80 காசு வைக்கிறதா வந்து 1 ரூபான்னு
1: ஒரு நாற்று
0: ஒரு நாற்றை. ஸோ அதனால் காம்பன்சேட் ஆகிடும். இது வந்து சீக்கிரமாக, ஏன்னா நான் ஒரு சில விவசாயிங்க ஃபுல்லி வந்து கெமிக்கல் மெத்தடில் தான் பண்ணணும்னு அவங்க ஸ்ப்ரேயிங் அதெல்லாம். அப்போ இருக்கிறச்சே நாங்கள் வந்து அந்த நாற்று தனியாக வச்சுருப்போம், ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண நாற்று அதை யூஸ் பண்ணுவோம். நீங்கள் கெமிக்கல் தானே யூஸ் பண்ண போகிறீங்க மருந்து தெளிக்கிறதுலாம். ஒரு சில பியூர் ஆர்கானிக்ன்றும்போது நாங்கள் ஆர்கானிக் நாற்றாவே கொடுக்கோம். அதுக்கு உண்டான சொல்யூஷனும் நாங்கள் சொல்லிவிடுவோம். இது மாதிரி ப்ரிவென்டிவாக எப்படி பண்ணணும் அதெல்லாம் பண்ணணுன்றதை எல்லாமே வந்து ரெகுலராக சொல்லி கொடுத்துருவோம் உங்களுக்கு கிளியராக.
1: இப்போ உங்களுடைய பரந்தூர் நர்சரியில் என்ன நாற்றுகள்லாம் இருக்குது?
0: இப்போ எல்லாமே தீர்ந்து போச்சு.
1: தீர்ந்து போச்சு? என்ன இருந்துச்சு, என்ன தீர்ந்து போச்சு?
0: கத்திரிக்காய் இருந்துச்சு, மிளகாய் இருந்துச்சு, தக்காளி போடலை இந்த சைடு அந்த சைடு தக்காளி யாருமே வேலை வந்து இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி சடனாக இன்னைய டேட்டில் ரேட் எங்கேயோ போயிடுச்சு. அன்னைய டேட்டில் இல்லை, அன்னைய டேட்டில் மிளகாவும் கத்திரிக்காவும் நல்ல ரேட் இருந்தது. அதை ஒண்டி போட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10,000 சீட்டு கிட்டே போட்டிருப்போம் ஒன்றொன்றும். அது எல்லாம் எல்லா நாத்தையுமே சுற்றி போயிடுச்சு. அது ஆடி மாதம் பட்டத்திலே போயிடுச்சு.
1: இந்த ஆடி பட்டத்திலே போயிடுச்சு
0: போயிடுச்சு.
1: இப்போ வந்து இப்போ நர்சரியில் அந்த நாற்றுகள் உற்பத்தி பண்ணால் நம்ம விற்பனை பண்ணிடலாம்.
0: பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து செட் ஆகாது.
1: மழை
0: புரட்டாசியில் பட்டம் தான், புரட்டாசி பட்டம் தனியாக இருக்குது. ஆனால் அது வந்து கொடி வகைகள்லாம் நல்லாயிருக்கும்.
1: நீங்கள் சொன்ன குளிர் காய்கறிகள்
0: இப்போ வந்து ஆடி பட்டத்தில் போட்டோம்னா இப்போ வந்து ஒரு புரட்டாசி மாதத்தில் ஒரு அனல் வெப்பம் இருக்கும், பொண்ணு இருக்கும்னு சொல்லுவாங்க. அது அந்த ஒரு பழமொழி இருந்தால் வெயில் நல்லா சூடாக காய, அதனால் அப்போ அந்த குட்டி நாற்றை வந்து எங்களால் டெவலப் பண்ண முடியாது. ஆடி பட்டத்தில் போட்டால் ஆணியில் வந்துட்டு புரட்டாசி கொண்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வெப்பம் தேவைப்படும் செடிங்களுக்கு, அப்போ அது நல்லா வளர்ச்சி கொடுக்கும். ஆனால் இப்போ நான் போட்டுட்டு புரட்டாசியில் போட்டால் அது எழும்பாது, செடி வளராது, அப்படியே சஸ்டெயின் நின்றுடும். அதனால் நாங்கள் அதை போட மாட்டோம் மோஸ்ட்லி.
1: இந்த நாற்றுனுடைய வயசு எவ்வளவு நாள் இருக்கணுங்க விவசாயிக்கு கொடுக்கறதுக்கு?
0: மோஸ்ட்லி 45 டேஸ்.
1: 1.5 மாதம்.
0: 1.5 மாதம் தான் நல்லாயிருக்கும். சில பேர் 30 டேஸ்லேயே பண்ணிவிடும், நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிவிடுவோம். அவ்வளோ.
1: அதெல்லாம் என்ன ரேட்டு
0: டெவலப் பண்ண? ஒரு ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்று 80 காசு, 60 காசு, 40 காசு இப்படி
1: அவங்க ப்ரோ ட்ரே சொல்கிறீங்க?
0: ப்ரோ ட்ரே இல்லை, அவ்வளோதான். சீட்ஸ்ன்னு இருக்கும்போது 1/4 கிலோ 1/2 கிலோ அப்படின்ட்டு வாங்குவோம். அந்த சீட்ஸ்ன்னு இருக்கும்போது 10 நாற்று அப்படியே இது பண்ணிவிடுவோம். ஒரு நாற்று வந்து 20 காசுன்னு கொடுத்துடுவோம்.
1: அது வந்து நீங்கள் தரையில் போட்டு?
0: தரையில் போட்டது வந்து 20 காசு.
1: 20 காசு தான்.
0: 20 காசு தான்.
1: அதுனா 80 காசு?
0: ஆ, அது 80 காசு. அது வேலை அதிகம். அந்த ட்ரே நாற்றுன்னு சஸ்டெயின் நிற்கும். அந்த ரூட்ஸ் எல்லாம் ஏற்கனவே ட்ரீட் பண்ணியிருப்போம் நாங்கள் எல்லாமே. அதனால் வயலில் அதை வச்சோம்னா ஒரு செடி வச்சா கூட அது நிச்சயமாக வளரும். இதில் வந்து 20% எப்படியும் போயிடும் லேண்டில். இவங்க எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் சொல்லுவோம் 2 மணி நேரத்துக்குள்ளே 3 மணி நேரத்துக்குள்ளே நட்டுணும். ஆசிசஸ் பயிரெல்லாம் தெளித்து அதனுடைய கரைச்சலில்
1: வேற நினச்சி
0: ட்ரைகோடர்மபிரடி இந்த மருந்தும் கொடுத்துருவோம் நாங்கள். அதில் வேற நினச்சி போடுவோம் நாங்கள். அவனால் செய்ய மாட்டாங்க சில பேர். அது நம்ம அவங்க என்ன சொல்கிறாப்பான்னு சொல்லிட்டு விடுவாங்க. அவங்க ட்ரீட்மெண்ட்டில் அவங்க போயிடுவாங்க. ஆனாலும் எங்கிட்ட தான் திரும்பி வந்து வாங்குவாங்க. ஏன்னா அது ரேஷியோ இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு 100 நாற்று எடுத்துன்னு போனாலும் 10 நாற்று தான் போகும். அவங்களுக்கு 90 நாற்று நல்லாவே இருக்கும். ஏன்னா நாங்களே எப்படியும் இந்த லேண்டில் இருக்கிறதுக்கு ட்ரீட் பண்ணிவிடுவோம். எல்லாமே கிளியராக ட்ரீட் பண்ணி தான் வைப்போம் நாங்கள். அதை
1: ஃபுல்லாக ப்ரோ ட்ரேயாக இருந்தாலும் சரி, நீங்கள் லேண்ட் தரையில் வச்சு நான் வளர்த்தாலும் சரி, அது வயசு வந்து 45 நாள்.
0: 45 நாள் அதுதான் நல்லாயிருக்கும். 60 நாள்லாம் போயிடுச்சுன்னா முத்திரும். கத்திரிக்காய் வேணால் 60 நாள் கூட வெயிட் பண்ணி கூட நடலாம். அது தப்பு இல்லை. கத்திரிக்காய் மிளகாய் ஆனால் தக்காளி வந்து செட் ஆகாது. தக்காளி குறிப்பிட்ட அந்த ஏஜ் கரெக்டாக இருந்ததுன்னா வளர்ச்சி இருக்கும். அது நாற்று டேட் ஆகிடுச்சுன்னா தக்காளி மட்டும் சரியாகாது அது ஃபுல்லாகவே.
1: இப்போ ப்ரோ ட்ரேயோடு கொடுத்துட்றீங்க, இந்த ட்ரே திருப்பி கொண்டாந்து கொடுப்பாங்களா?

0: இல்லை அந்த ட்ரேவோட ரேட்டு தான் போட்டுவிடும்.
1: அப்படியே சேர்த்து தான் கொடுத்துருங்க?
0: சேர்த்து தான் கொடுத்துருவோம். இப்போ இப்போ வர ட்ரே வந்து ரொம்ப பெரிய விலை கிடையாது, 9 ரூபா தான் ட்ரேவே. அது ஈஸி யூஸ் அண்ட் த்ரோ தான். அது மடக்கிடலாம், பெருசாக இருக்குது, அது அப்படியே சுருட்டிக்கலாம். சுருட்டி ஒரு கயிறு கட்டு கிடச்சோம்னா ஒரு இடத்துல வந்து 10 ட்ரே ஸ்டாக்காக எடுக்கிற இடத்துல வந்து 25 சுருட்டி வச்சிடலாம்,
1: வச்சுக்கலாம்.
0: அந்த அந்த மாதிரி தான் இப்போது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஹாட் ட்ரே கிடையாது, அது வந்து அவங்க யூஸ் பண்ணால் 1 மாதத்தில் அதுவே மக்கி போயிடும். யூஸ் ரீயூஸே பண்ண முடியாது,
1: மக்கிறதா தான் அது.
0: ஆமாம், மக்கி அது மாதிரி உடஞ்சிரும். அந்த அதனுடைய
1: பிளாஸ்டிக்
0: தான் அது, அந்த நுட்பம் வந்து உடஞ்சிரும். அப்படி மடக்கினா ஆரம்பத்தில் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஒரு 60 நாள் 70 நாள் ஆயிடுச்சுனா பொட்டுன்னு
1: உடஞ்சிடும்,
0: அதே உடஞ்சிடும். அது பிரிஸ்டல் டைப் வந்து இதாகிடும், அது ப்ராப்பர்ட்டி. அப்படி அவங்களே சொல்லுவாங்க, இது 3 மாதத்துக்குள்ளே யூஸ் பண்ணிடுறேன் சார் ட்ரெயினு, பட் எங்களுக்கு அது போயிடும் அது. ஸோ ட்ரே வாங்குறது பாண்டிச்சேரியிலேருந்து தான் வாங்குகிறோம், அது ட்ரே அவங்க சீப்பாக தான் இருக்கும்.
1: இப்போ திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த நர்சரியில் என்னென்ன நாற்றுகள்லாம் வச்சுருக்கிறீங்க?
0: இப்போத்திக்கு வந்து ரோஸ் நாற்று வச்சுருக்கோம்,
1: ரோஸ்,
0: ரோஸு பெங்களூர் ரோஸு. அந்த இப்போ சீசன் வர்றதுனால அது வச்சுருக்கோம், ஒரு 2000 நாற்று வச்சுருக்கோம். மிச்சப்படி ரெகுலராக வந்து தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய் இதெல்லாம் சீசன் டைமில் அப்படியே போயிட்டே இருக்கும்.
1: எப்போ இருக்கும் அது?
0: எப்பவுமே இருக்கும். ஏதாவது ஒரு பிரேக், மழை ஹெவியாக இருந்ததுன்னா பிரேக் இருக்கும். பழம் பொறுத்தவரை உண்டு
1: போய்டும்.
0: ஆமாம், ஷேட் நெட் தானே போட்டிருக்கோம். நல்ல வடிகால் இருக்குது, வடிகால் இருந்தாலும் ஹெவியாக மழை பெய்யும் போதெல்லாம் நிறைய எங்களது இதாகிடும். மூடி வைக்கலைனாலும் பாலாயிடும், இல்லை மண் அரிச்சியும் பாலாயிடும். அது இருக்குது, ஒரு 20% போயிடும்.
1: ப்ரோட்டைலாம் ஒரு குழிக்கு ஒரு நாத் தான் போடுவீங்களா?
0: ஒரு குழி, ஆமாம், ஒரு ப்ரோட்டைல 98 குழி இருக்கும். அந்த 98 குழியில் 98 சீட்ஸ் போட்டு அது ஒர்க்கர்ஸ் அங்கே இருக்காங்க, 3 பேரும் அவங்க பார்த்துப்பாங்க அதெல்லாமே ரெகுலராக. வாழை மரம்னா அதுக்கு பெரிய சைஸ் 45 தான் இருக்கும்,
1: யாரும்
0: கேட்பாங்க. ஆமாம், அந்த திசு வாழை வந்து நாங்கள் திருச்சி யூனிவர்சிட்டி இருக்கல வாழை ஆராய்ச்சி,
1: தேசிய வாழை ஆராய்ச்சி,
0: தேசிய, ஆமாம், அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடும். அவங்க கொடுப்பாங்க ஒரு 100, 500, 1000 டங்கன்னு கேட்டால் கொடுத்துருவாங்க. இப்போ புதுசாக பண்ணியிருக்கிறது வந்து ஜெயங்கொண்டத்தில் பக்கத்தில் இருக்கிறதுலாம் வந்து மஞ்சள் பண்ணு,
1: மஞ்சள்,
0: மஞ்சள் கருமஞ்சள், மெடிசினல் வேல்யூ உள்ள கருமஞ்சள் நாத்து.
1: அது ஏன் ஜெயங்கொண்டம் பக்கத்தில் பண்ணுறீங்க?
0: இல்லை, ஃப்ரெண்ட் அங்கே இருக்காரு, அதனால அவரோட அப்படியே லிங்க் யூஸ் பண்ணிக்கலாம்.
1: சாதாரணமாக ஈரோடு அந்த பக்கம் தான்
0: இல்லை, அவருக்கு அந்த லேண்டு அதெல்லாம் இருக்கு, அவருக்கும் கொஞ்சம் ஒயிட் கான்டாக்ட்ஸ் இருக்கு. பட் அவருக்கு அவ்வளோ அந்த இது இல்லாததுனால நான் கொஞ்சம் இன்வால்வ். ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து படித்தோம் திருச்சியில்,
1: அப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகி.
0: ஆமாம், ஆக்சுவலாக கோயம்புத்தூர்லேருந்தே ஒன்றா தான் படித்தோம், 2010 to 2018 மட்டும் ஒரே இது. ஸோ அந்த வேவ்லென்த் கரெக்டாக இருக்கிறதுனால சரி அவர் இன்புட் கொடுக்குறியாருனாரு, சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பண்ணிட்டு பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஸ்டார்டட் 3 மந்த்ஸ் பேக் தான் அது. அது வந்து பியூர்லி வந்து நோ சேல்ஸ் எங்கேயும் கிடையாது, ஃபுல்லி கர்நாடகாவுக்கு ஒரு ஆசிரமத்துக்கு.
1: அப்படிங்களா?
0: ஆமாம்,
1: நம்ம பக்கம் விற்பனையே கிடையாது,
0: கர்நாடகா ஆசிரமத்தில் அவங்க அவங்களே எடுத்துக்கிறாங்க. அதனால தான் இன்னும் நாங்கள் எதையும் விற்பனை பண்ணக்கூடாது,
1: பைபேக் மாதிரி ஆயிடுச்சு.
0: ஆமாம், டோட்டல் பைபேக் ப்ரொடக்ஷன். இங்கே இந்த யூனிட்டு கர்நாடகத்தில் வந்து சிக்கபல்லூருன்ற ஒரு யூனிட்லையும் இதை வந்து பண்ணுறோம், அவங்களுக்கும் அங்கே பண்ணி தரோம். இங்கே மோஸ்ட் அட்மோஸ்ட் ப்ரொடக்ஷன் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு இங்கே.
1: இது தவிர விவசாயமும் இருக்கா அவங்களுக்கு?
0: விவசாயம் இல்லை, என்னுடைய இடத்துல மாந்தோப்பு இருக்கு, ஒரு 4 ஏக்கர் இருக்கு.
1: அதுவுமே விவசாயம் தான், தோட்டக்கலை
0: முடிஞ்சிச்சு. அது 2012 ஆரம்பிச்சது. அது தென்னந்தோப்பு இருந்தது ஒரு டிராஃப்ட், 2015 டிராஃப்ட், 14-15 டிராஃப்டில் எல்லாமே போயிடுச்சு. மாமரம் ஒன்று தான் சஸ்டெயின் ஆச்சு. அப்போ எல்லாமே அது
1: வறட்சி,
0: 3 வறட்சி ஹெவி மழை 2015 அந்த பீரியடில். அது வந்து தென்னைமரம் அப்போ தான் நட்டு ஒரு 3 வயசு 2 வயசு தான் ஆகுது அது. ஆனால் மாமரம் அப்போ வாங்கினதே 2 வயசு மரம். ஸோ அது ஃபீல் நடணும் ஒரு 4 வயசு 5 வயசு இருந்ததுனால அது எல்லாமே சஸ்டெயின் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 150 மரத்தில் 50 மரம் தான் போயிடுச்சு. இப்போ அந்த 150-100 மரம் மேலே இருக்குது. அது கொஞ்சம் ஈல்டு நல்லாதே கொடுக்கறது. அது மிச்சப்படி வேக்கண்ட் லேண்டாக தான் வச்சுருக்கேன் நான். பக்கத்தில் இருக்கவங்க ஒரு துண்டு போட்டுக்கிட்டோமே, வேர்க்கல்லாம் போட்டுக்கோங்க, லோக்கல் விவசாயி, அதை அலோவ் பண்ணிடுறது. இப்போ இந்த இந்த ப்ராஜெக்ட் கோசம் நான் இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டேன், 1.5 ஏக்கர் ஃப்ரீயாக வச்சுட்டேன்ட்டேன். 7 ஏக்கர் இருக்குது, அதில் 3 ஏக்கர் ஃபுல்லி ஆக்குபைட், 4 ஏக்கர் ஃப்ரீயாக தான் இருக்குது.
1: விவசாயம் பண்ணுறதை விட நர்சரி பண்ணுறது லாபகரம்,
0: நிறைய லாபம் இருக்குது. மழை பெஞ்சதுன்னா நஷ்டம் அதிகமாக இருக்கும்.
1: மழை பெஞ்சதுன்னா,
0: மழை பெஞ்சதுன்னா அந்த சீசனுக்கு நிறைய இதாக இருக்கும். இது ஆகும்போது அதுவும் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கோம் எல்லாமே, பட் இருந்தாலும் 30% லாஸ் ஆகும்.
1: எப்படி பண்ணாலும்
0: அது 30% லாஸ் ஆகும். சடனாக வந்து பூச்சி தாக்கத்தில் அதிகமாக இருக்கும். ரொம்ப சின்ன நாற்று இருக்கும்போது ஹெவியாக மழை பெஞ்சதுன்னா எதுவுமே நிற்காது, எல்லாமே வந்து ரைஸ் ஆகாது. டெம்பரேச்சர் எல்லாம் நம்ம வந்து கண்டிஷன்டாக எதுவும் பண்ணல, ஓப்பனில் பண்ணுறதுனால ஆர்டினரி ஷேட் நெட்டு 50%

0: ஷேட் நெட்டு அந்த சைடில் இருக்காது. ஓவராக காற்று வச்சதுன்னா ஷேட் நெட் கழிஞ்சிடும், அதனுடைய இதையும் மெயின்டைன் பண்ணணும். ஓப்பன் வெயில் இருக்கக்கூடாது. இந்த பேராமீட்டர்ஸ்லாம் நிறைய இருக்குது. இருந்தாலும் அது கம்ஃபர்டபுளாக நான் ரொம்ப எக்ஸாபரண்ட் லாபம்லாம் சொல்ல முடியாது. நார்மலாக ஒரு எல்லா எக்ஸ்பென்ஸும் போனால் 100 ரூபா செலவு பண்ணால் 120 ரூபா கிடைக்கும்.
1: ஒரு 20 ரூபா
0: 20 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதில் கூட சின்ன மைனர் எக்ஸ்பென்டிச்சர்ஸ் போனால் எல்லாம் போனால் ஒரு 10 ரூபா நிற்கணும்னு வைக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே இருக்காது. அதனால வந்து அதை நிறுத்தல முடியாது. அது ரொட்டேஷனில் இருக்கிறதுனால அந்த ஸ்ட்ரீம் நம்ம பேசிவ் இன்கம் பாட்டு வந்துக்கிட்டே இருக்கிறது. ஒரு எவ்ரி 60 டேஸ்க்கு ஒரு பேசிவ் இன்கம் ரொட்டேஷனில் இருந்துக்கிட்டே
1: வருமானம் வந்துகிட்டே இருக்கும்,
0: இருக்கும், அவ்வளோதான், நிற்காது.
1: இப்போ இதுக்காக நம்ம வந்து தோட்டக்கலைத்துறையிலோ அல்லது வேளாண்மை துறையிலோ ஏதாவது லைசன்ஸ் வாங்கணுங்களா?
0: இல்லை, அதுக்கு எதுவுமே
1: தேவையில்லை.
0: இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. எந்த நாற்றங்கால் உற்பத்திக்கு எதுக்குமே லைசன்ஸ்
1: தேவையில்லை.
0: நீங்கள் வந்து ஹைப்ரிட்டாக ஏதாவது பண்ணிங்கன்னா தான் அதுக்கு லைசன்ஸ் தேவை. இந்த பனானா டிஷ்யூ கல்ச்சர் அதெல்லாம் பண்ணுறோம்ல, அதுக்கு மாதிரி பயோ லைசன்ஸ்லாம் இருக்குது. அது வாங்கணும். நம்ம யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலேருந்து வாங்குறதுனால பிரச்சனை இல்லை.
1: நரேந்திரன் சார், நாங்கள் தொடர்பு கொள்ள தொலைபேசின்னு சொல்லலாமா?
0: என்னுடைய தொலைபேசி எண் 9943261619.
1: ரொம்ப சந்தோஷம் சார், உங்களுடைய தொழில் விருத்தியாக எங்களுடைய வாழ்த்துக்கள்.
2: என்ன கைலக்கா, நாத்து உற்பத்தி தொழில் பத்தி காஞ்சிபுரம் மாவட்டம் எல் நரேந்திரன் அவங்க எம்பிட்ட அருமையா தகவல்களை சொன்னாங்கல்ல?
3: ஆமா முத்தழகு, விவரங்களை ரொம்ப அருமையா சொன்னாரு புள்ள. நாத்து உற்பத்தியில இம்பிட்ட வழிமுறைகள் இருக்குதுன்னு இப்பதான் புரிஞ்சுது.
2: இவர் சொன்ன மாதிரி வழிமுறைகளை கடைபிடிச்சு நாத்து உற்பத்தி பண்ணி கொடுத்து நாமளும் வருமானம் பார்க்கலாம்க்கா.
3: முத்தழகு, நாம இப்போ நாத்துக்களை தானே வாங்க வந்தோம். ஆனா நாமளே நாற்று உற்பத்தி பண்றதுக்கான ஒரு வழி நமக்கு கிடைச்சிருச்சு புள்ள.
2: ஆமாக்கா, சரியா சொன்னீங்க. உங்களுக்கு இப்போ இன்னொரு தகவலும் கிடைக்க போகுது.
3: அட, அது என்ன முத்தழகு? அதையும் தான் சட்டுன்னு சொல்ல.
2: இன்னைக்கு காலகட்டத்தில் விவசாயம் மட்டும் பண்ணுனா போதாதுக்கா, அதோட சேர்த்து உபத்தொழிலையும் நாம பண்ணணும்.
3: என்னதான் சொல்ல வர முத்தழகு?
2: அக்கா இதை கேளுங்க, அப்புறம் புரியும். குறைஞ்ச செலவில் அதிக லாபம் தரும் ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை பற்றி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் தாவூத் இப்ராஹிம் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. அதையும் கேளுங்க.
4: இன்றைய காலத்தில் விவசாயம் மட்டும் செய்து குடும்பத்தை நடத்துவது பலருக்கும் சவாலாக மாறி வருகிறது. காலநிலை மாற்றம், மழை குறைவு, தொழிலாளர் பற்றாக்குறை, உரம் மற்றும் தீவன விலை உயர்வு போன்ற பல காரணங்களால் விவசாயிகளின் உற்பத்தி செலவு அதிகரித்து வருகிறது. ஆனால் அதே நேரத்தில் விவசாய பொருட்களுக்கு கிடைக்கும் விலை எப்போதும் நிலையாக இருப்பதில்லை. இதனால் பல விவசாயிகள் எப்படி குறைந்த செலவில் தொடர்ந்து வருமானம் பெறலாம் என்று யோசித்து வருகின்றனர். அந்த கேள்விக்கான சிறந்த பதில்களில் ஒன்றுதான் ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை முறை ஆகும். நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய விவசாயத்தில் ஒரே ஒரு தொழிலை மட்டும் நம்பி இருப்பது பாதுகாப்பானது அல்ல. ஒரு வருடம் பயிர் நன்றாக இருக்கும், இன்னொரு வருடம் வறட்சி ஏற்படலாம், சில நேரங்களில் சந்தை விலை குறையலாம், சில நேரங்களில் நோய் தாக்குதல் இருக்கலாம். ஆனால் பல தொழில்களை ஒருங்கிணைத்து செய்தால் ஒரு தொழிலில் இழப்பு ஏற்பட்டாலும் மற்ற தொழில்களில் மூலம் வருமானம் கிடைக்கும். இதுவே ஒருங்கிணைந்த பண்ணை முறையின் மிகப்பெரிய பலமாகும். ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை என்னவென்றால், மீன் வளர்ப்புடன் சேர்த்து கோழி வளர்ப்பு, வாத்து வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, காய்கறி சாகுபடி, அசோலா வளர்ப்பு, பயோஃப்ளாக், அக்வாபோனிக்ஸ் போன்ற பல தொழில்நுட்பங்களை ஒரே பண்ணையில் இணைத்து செய்வதாகும். இதன் மூலம் ஒரு தொழிலில் கிடைக்கும் கழிவுகள் மற்றொரு தொழிலுக்கான வளமாக பயன்படுகின்றன. உதாரணமாக, கோழி கழிவுகள் மீன்களுக்கு இயற்கை உணவாக பயன்படுகின்றன. மீன் குள நீர் காய்கறிகளுக்கு உரமாக பயன்படுகிறது. இதனால் செலவு குறைகிறது, மேலும் வருமானம் அதிகரிக்கிறது. மீன் என்பது சாதாரண உணவு அல்ல, அது உயர்தர புரதச்சத்து நிறைந்த ஆரோக்கியமான உணவாகும். மீனில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் அதிகமாக உள்ளதால் மருத்துவர்களும் கூட மீன் உணவை பரிந்துரைக்கின்றனர். அதனால் மக்கள் மத்தியில் மீன் உணவின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதுவே மீன் வளர்ப்பை ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய தொழிலாக மாற்றியுள்ளது. தமிழ்நாட்டில் கட்லா, ரோகு, மிருகால், திலேப்பியா, விரால் மீன், கெண்டை மீன் மற்றும் பங்கேசியஸ் போன்ற மீன்கள் அதிகமாக வளர்க்கப்படுகின்றன. இதில் கெண்டை மற்றும் விரால் மீன்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கிறது. குறிப்பாக விரால் மீனுக்கு ஹோட்டல்கள் மற்றும் நகர்ப்புற சந்தைகளில் அதிக தேவை உள்ளது. திலேபியா வேகமாக வளரக்கூடிய மீன் என்பதால் குறுகிய காலத்தில் நல்ல வருமானம் பெற முடியும். அன்பான நண்பர்களே, மீன் வளர்ப்பில் வெற்றி பெறுவதற்கு முதலில் சரியான குளத்தேர்வு மிகவும் முக்கியம். வருடம் முழுவதும் தண்ணீர் வசதி இருக்கும் இடத்தை தேர்வு செய்ய வேண்டும். குளத்தின் கரைகள் வலுவாக இருக்க வேண்டும். தொழிற்சாலை கழிவுநீர் அல்லது மாசு இல்லாத இடமாக இருக்க வேண்டும். குளத்தை தயார் செய்யும் போது முதலில் குளத்தை வறட்சி செய்து சுத்தம் செய்ய வேண்டும். தேவையற்ற மீன்கள் மற்றும் பகை உயிரினங்கள் அகற்ற வேண்டும். அதன் பிறகு சுண்ணாம்பு இட வேண்டும். இது நீரின் தரத்தை மேம்படுத்த உதவும். அதன் பிறகு மாட்டு சாணம் போன்ற கரிம உரங்களை பயன்படுத்தி இயற்கை உணவு உருவாக்கலாம். அன்பான நேயர்களே, மீன் வளர்ப்பில் தரமான மீன் குஞ்சுகள் மிகவும் முக்கியம். எப்போதும் அரசு அங்கீகரிக்கப்பட்ட நிலையங்களில் இருந்து மட்டுமே குஞ்சுகளை வாங்க வேண்டும். நல்ல குஞ்சுகள் சுறுசுறுப்பாக நீந்தும், ஒரே அளவில் இருக்கும், நோயின்றி இருக்கும். பொதுவாக கட்லா, ரோகு, மிர்கால் போன்ற மீன்களை ஒன்றாக சேர்த்து வளர்க்கும் முறையை கூட்டு மீன் வளர்ப்பு முறை என்கிறோம். இதில் ஒவ்வொரு மீனும் குளத்தின் வெவ்வேறு நீர்மட்டங்களில் உணவு உட்கொள்வதால் குளத்தில் உள்ள உணவுகளை முழுமையாக பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் உற்பத்தி அதிகரிக்கிறது. அன்பான விவசாய நண்பர்களே, இப்பொழுது கோழி வளர்ப்பை மீன் வளர்ப்புடன் இணைத்து செய்வது மிகவும் பிரபலமாகி வருகிறது. கோழி கழிவுகள் குளத்தில் விழும்போது அது இயற்கை உரமாக செயல்படுகிறது. இதனால் குளத்தில் நுண்ணுயிர்கள் மற்றும் பாசிகள் வளர்கின்றன. அவை மீன்களுக்கு உணவாக பயன்படுகின்றன. இதனால் தீவன செலவு குறைகிறது. அதே நேரத்தில் கோழி இறைச்சி மற்றும் முட்டை மூலமாக கூடுதல் வருமானமும் கிடைக்கிறது. ஒரே இடத்தில் இரண்டு தொழில்களை செய்து இரண்டு வருமானம் பெறுவது இந்த முறையின் முக்கிய நன்மையாகும். அதேபோல் வாத்து வளர்ப்பும் மிகவும் பயனுள்ள ஒருங்கிணைந்த பண்ணை முறை ஆகும். வாத்துகள் குளத்தில் நீந்தும் போது தண்ணீரில் ஆக்சிஜன் கலப்பு அதிகரிக்கிறது. மேலும் சில பூச்சிகள் மற்றும் தீங்கு விளைவிக்கும் உயிரினங்களை வாத்து உண்ணுகின்றன. வாத்து கழிவுகள் மீன்களுக்கு உணவாக பயன்படுகின்றன. இதனால் குளத்தின் உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது. மேலும் வாத்து முட்டைக்கும் நல்ல சந்தை உள்ளது. இப்போது பல விவசாயிகள் மீன் குளத்தை சுற்றி காய்கறி சாகுபடியும் செய்து வருகின்றனர். மீன் குள நீரில் உள்ள சத்துக்கள் காய்கறிகளுக்கு உரமாக செயல்படுகின்றன. இப்போது இளைஞர்களிடம் அதிக வரவேற்பற்ற தொழில்நுட்பமாக பயோஃப்ளாக் தொழில்நுட்பம் இருந்து வருகிறது. பயோஃப்ளாக் என்பது குறைந்த இடத்தில் அதிக அடர்த்தியில் மீன் வளர்க்கும் நவீன முறை ஆகும். இதில் நீர் பயன்பாடு மிகவும் குறைவாக இருக்கும். மீன் கழிவுகளை நுண்ணுயிர்கள் உடைத்து மீண்டும் உணவாக மாற்றுகின்றன. இதனால் தீவன செலவு குறைகிறது. நீர் சேமிக்கப்படுகிறது. குறைந்த இடத்தில் அதிக உற்பத்தி பெற முடிகிறது. குறிப்பாக திலேபியா மற்றும் கெண்டை மீன் வளர்ப்புக்கு இதுவும் மிகவும் ஏற்ற தொழில்நுட்பங்களாக உள்ளது. மீன் மட்டும் நம்ம வளர்த்து சேல்ஸ் பண்ணாம மதிப்பு கூட்டிய பொருட்களாக மீன் ஊறுகாய், மீன் கட்லட், உலர் மீன், மீன் பவுடர் போன்றவற்றை தயாரித்து நம்ம அதையும் சேல்ஸ் பண்ணோம்னா கூடுதல் வருமானமும் பெறலாம். அதாவது மகளிர் சுய உதவி குழுக்கள்லாம் வந்து குறிப்பாக இந்த மீன் வளர்ப்பு மட்டும் இது பண்ணாமல் அவங்களாம் வந்து இந்த மீன் ஊறுகாய் செய்து விற்கிறது, அதுக்கான தொழில்நுட்ப பயிற்சிகளையும் நமது வேளாண் அறிவியல் நிலையம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் கற்றுக்கொண்டு இந்த மாதிரி மீனாக மட்டும் கொடுக்காம அதை மதிப்பு கூட்டி நம்ம அதிக விலைக்கு விட்டோம்னா இன்னும் நல்ல லாபம் பெற முடியும். அன்பான இளைஞர்களே, இன்று வேலை தேடுபவர்களாக இருப்பதை விட வேலை வழங்குபவர்களாக மாற வேண்டும். அதற்கு ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை ஒரு சிறந்த வாய்ப்பாக உள்ளது. குறைந்த முதலீட்டில் தொடங்கி படிப்படியாக வளர்த்து கொள்ளலாம். கிராமப்புற இளைஞர்களுக்கு இது நிலையான வருமானம் தரக்கூடிய சிறந்த தொழிலாக உள்ளது. குறைந்த செலவில் அதிக லாபம் தரக்கூடிய தொழில்களில் மிகவும் முக்கியமானது ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை ஆகும். மீன் வளர்ப்புடன் கோழி, வாத்து, ஆடு, காய்கறி, பயோஃப்ளாக், அக்வாஃபோனிக்ஸ் போன்ற தொழில்களை இணைத்து செய்வதன் மூலம் செலவை குறைத்து வருமானத்தை அதிகரிக்க முடியும். சரியான திட்டமிடல், நல்ல மேலாண்மை மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினால் இந்த துறையில் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். இளைஞர்கள், பெண்கள் மற்றும் குறுநில விவசாயிகள் இந்த தொழிலை தைரியமாக தொடங்கலாம்.
2: என்ன கைலக்கா, குறைஞ்ச செலவுல அதிக லாபம் தரும் ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை பத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் தாவூத் இப்ராஹிம் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
3: நல்லா கேட்டுக்கிட்ட முத்தழகு, நாற்று உற்பத்தி மட்டும் இல்லாம ஒருங்கிணைந்த முறையில இந்த மீன் உற்பத்தியும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது உடல இழப்பு ஏற்பட்டாலும் இன்னொன்னுல நமக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு நல்லாவே புரிஞ்சது பிள்ள.
2: இம்போடு நாளா குறைஞ்ச வருமானம் அதுவும் நிலை இல்லாம இருந்தது. இப்ப இவங்க சொன்ன தகவல்கள் மூலமா நமக்கு நிலையான வருமானம் கிடைக்கிறதுக்கு வழிவகை கிடைச்சிருச்சு. இத நாம சரியா பயன்படுத்திக்கணும்க்கா.
3: சரியா சொன்ன முத்தழகு. சரி சரி, நேரத்துல வீட்டுக்கு போவோம். சாவிய வேற நாம எடுத்துட்டு வந்துட்டோம். உன் புள்ள வந்து வாசல நின்னுட்டு இருக்க போறா.
2: அட ஆமாக்கா, வாங்க போவோம்.
5: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
6: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
7: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
6: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
8: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
9: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
10: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
7: இந்த முறை வித உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
6: எப்படின்னா,
7: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
9: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
8: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
10: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் முகமது. சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நிலையான விண்வெளி மண்டலத்தை இந்தியா ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற சர்வதேச விண்வெளி உச்சி மாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று கூறினார். விண்வெளி ஆராய்ச்சியில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வசுதைவ குடும்பகம் என்ற அடிப்படையில், ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்ற அடிப்படையில் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சந்திராயன் 3 விண்கலம் மூலம் முதல் முறையாக நிலவின் தெற்கு துருவத்தில் சென்ற நாடு என்ற சாதனையை இந்தியா படைத்துள்ளதாக அவர் கூறினார். சூரியன் குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ள ஆதித்யா 1 விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வரும் 2035 சர்வதேச விண்வெளி மையத்தை இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளதாக அவர் கூறினார். நாட்டின் விண்வெளி பயணத்தில் இஸ்ரோவின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று பிரதமர் பாராட்டினார். விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் பேரிடர் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அடுத்த மாதம் 27 தொடங்க உள்ள அறிவியல் தொழில்நுட்ப மாநாடு உலகளாவிய விஞ்ஞானிகள், தொழில் முனைவோர், கொள்கை வகுப்பாளர்களை இணைக்கப் போவதாக தெரிவித்தார். அறிவியல் என்பது பொதுமக்களின் நலனுக்காக செயல்படுத்தப்பட வேண்டும் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் பேரிடர் முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக 281 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அம்மாவட்டத்தில் மட்டும் 10 கோடியே 14 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு திட்ட அறிக்கை தயாரிக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நாகை மாவட்டத்தில் 68 இடங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அங்கு வசிக்கும் மக்களை பாதுகாக்க 6 பல்நோக்கு பேரிடர் மையங்கள், 12 புயல் பாதுகாப்பு மையங்கள், 100 சமுதாய நலக்கூடங்கள், 145 பள்ளிகள், 22 கல்லூரிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6 நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை அக்கட்சி அறிவித்துள்ளது. மதுராந்தகத்தில் திருமதி கனிதா சம்பத்தும் தாராபுரத்தில் திருமதி கே பானுமதியும் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நேபாள பெருவள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான பொதுநல வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு, காணாமல் போனவர்களை மீட்க எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டிருந்தது. நேபாளத்தில் காணாமல் போன தமிழகத்தைச் சேர்ந்த 85 பேரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், 75 பேரின் குடும்பத்தினரிடம் DNA மாதிரிகள் பெறப்பட்டு அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருவதாகவும் மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்திலிருந்து 3 அதிகாரிகள் நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் முகாமிட்டு தேடுதல் பணிகளை கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வே 100% அகல ரயில் பாதை மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில், தெற்கு ரயில்வேயில் உள்ள 5068 கிலோமீட்டர் அகல ரயில் பாதை மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. பட்டுக்கோட்டை காரைக்குடி இடையேயான கடைசி 71 கிலோமீட்டர் அகல ரயில் பாதையும் தற்போது மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக ரயில்வேயின் முதன்மை தலைமை மின்பொறியாளர் திரு கணேஷ் தெரிவித்துள்ளார். மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதையை ஆய்வு செய்ததாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த 1931 மே 11 தெற்கு ரயில்வேயின் மின்மயமாக்கும் பணிகள் தொடங்கப்பட்டதாகவும், 1968 முதல் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே மின்சார ரயில்கள் இயக்க தொடங்கியதாகவும் திரு கணேஷ் தெரிவித்துள்ளார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் HS பிரணாய், சான்ஸ்கர் சரஸ்வத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் பிரணாய் 21-15, 13-21, 21-14 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் ஊ ஜே யாங்கை வென்றார். மற்றொரு போட்டியில் இந்தியாவின் சான்ஸ்கர் சரஸ்வத் 21-12, 10-21, 21-18 என்ற செட் கணக்கில் சகநாட்டு வீரர் ஜார்ஜை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷா ராணி, பருவா, மால்விகா பன்சோத், ரக்ஷிதா ஸ்ரீ உள்ளிட்டோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். துலீப் கிரிக்கெட் கோப்பையை கிழக்கு மண்டல அணி வென்றுள்ளது. சென்னையில் நடைபெற்ற கிழக்கு மண்டலம் தெற்கு மண்டலம் அணிகளுக்கு இடையேயான இறுதிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. முதல் இன்னிங்ஸில் பெற்ற கூடுதல் ரன் அடிப்படையில் கிழக்கு மண்டல அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் இன்னிங்ஸில் கிழக்கு மண்டல அணி 708 ரனும் தெற்கு மண்டல அணி 336 ரனும் எடுத்துள்ளது. இரண்டாவது இன்னிங்ஸில் கிழக்கு மண்டல அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 388 ரன் எடுத்திருந்த நிலையில் டிக்ளேர் செய்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 8 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம்.

0: நேர்களை, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க உள்ளூர் நேயர்களா இருந்தா 9344-9003-0308, வெளியூர் நேயர்கள் 9342-9003-0308, புதிய நேயர்கள் 8300-0301-0308 தொலைபேசி எண்களுக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. வால்யூம் சின்னதா வைங்க. எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ,
1: ஹலோ,
0: வால்யூம் சின்னதா வைங்க உங்களோட.
1: ஹலோ,
0: வால்யூம்
1: எனக்கு உயிரே உனக்காக படத்துல இருந்து நீரில் நனைந்த பூக்கள் நல்ல சிரிக்க பாட்டு.
0: எங்க இருந்து பேசுறீங்க? யாரு பேசுறீங்க?
1: இருந்து கோகிலா.
0: அப்படியா? எப்படி உங்களுக்கு கேக்குது?
1: நீங்க பேசுறது போன்ல வரல, ரேடியோல தான் கேட்டு பேசுறீங்க.
0: ரேடியோல தான் கேட்டு பேசுறீங்களா?
1: ஆமா, போன்ல சவுண்ட் வரல.
0: இல்ல இல்ல, ரேடியோ நல்லா எடுக்குதா?
1: ரேடியோ எடுக்குது.
0: ஓகே, ரொம்ப சந்தோஷம். நீங்க கேட்ட பாடல்
1: நன்றி.
0: உயிரே உனக்காக படத்துல இருந்து

0: நேயர்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு உள்ளூர் நேயர்கள் 9344-9001-0318, வெளியூர் நேயர்கள் 9342-9001-0018, புதிய நேயர்கள் 8300-1919018 நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடலை இந்த நிகழ்ச்சியில் கேட்கலாம். நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார், அவரோட பேசுவோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம். உதிக்கின்ற சூரியனும் உறங்குகின்ற வேளை, இன்னைக்கு அமாவாசை நாளான நிலா மகள் உதிக்காத நாள்,
0: சரி,
1: அந்த நிலையிலே உங்களோடு கோவை சிறுவாணிச்சாரல் நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: சிறுவாணியிலிருந்து ஊட்டிக்கு ஒரு சாரலா?
1: ஆமா, வெள்ளிங்கிரி மலை சாருங்க.
0: சரி சரி, வெள்ளிங்கிரி மலையே சூடா இருக்கும் போல இருக்கே.
1: மேற்கு பருவமழை போயிட்டு ரொம்ப ஹீட்டா இருக்குது மேடம்.
0: அதான் தான், ஊட்டியே இப்படிதான் இருக்குது, என்ன செய்ய.
1: சரி மேடம், அப்புறம் இன்னொரு ஒரு அருமையான இதுங்க, நான் இன்னைக்கு கோடை எஃப்எம்ல, கொடைக்கானல் எஃப்எம்ல வானவில் நிகழ்ச்சியில சிறப்பு நேரம் என்னை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ தேங்க்யூ மேடம். ரொம்ப அன்னைக்கு ஒரு மணி நேரம் நான் போய் புரோகிராம் கொடைக்கானல் எஃப்எம்ல பண்ணுவேன்.
0: சரி, உங்களுக்கு வாழ்த்துக்கள், சிறப்பு நேரம். உங்களுக்கு பிடிச்ச பாடல் சொல்லுங்க இந்த நிகழ்ச்சியில.
1: மேம், நான் இன்னைக்கு என்ற கார்ல என்ன எழுதி வச்சுக்கீங்களா, மூத்தோ சொல் வார்த்தையும் முதுநெல்லிக்காயும் முன்னே கசங்கும் பின்னே நிற்கும். இந்த கருத்தை கொண்ட பாடல் மனோரமா பாடிய டில்லிக்கு ராஜாராலும் பாட்டி சொல்ல கட்டாதே அதுல வருங்க. அருமையான பெரிய சொன்ன கருத்துங்க இது.
0: சரி,
1: அவனை ஒன்று ஒளிபரப்பக்கூடிய
0: காற்றலையில் உங்களுக்காக இந்த பாடல் பாட்டி சொல்லை தட்டாதே படத்திலிருந்து தொடர்ந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: தேங்க்யூ.

0: நிகழ்ச்சியின் அடுத்த நேர் யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேம்.
0: வணக்கம் சொல்லுங்கம்மா, இங்க இருந்து
1: பேசுறீங்க. நல்லா இருக்கீங்களா மேம்?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன் மேம். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்க?
0: எல்லாரும் நல்லா இருக்காங்க. சொல்லுங்க, என்ன பாடல்?
1: பாடல் வந்து இதே கணில போடுங்க மேம், ஏதாவது ஒரு பாடல் உங்களுக்கு பிடிச்ச பாடலே ஒண்ணு போடுங்க மேம்.
0: நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறங்கிற பாடல்.
1: ஓகே மேம், என்னோட சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பாடல் போடுங்க மேம்.
0: சரி, நன்றி, வணக்கம்.

நிலவுமே.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாரெங்கிறது பேசுறாங்கன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தானா?
0: நலம் தான், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நலமாகவே இருக்கிறேன் அன்பு அறிவிப்பாளரே. இசையோடு இணைந்து ஊட்டி எம்பி ரவிச்சந்திரன்.
0: சொல்லுங்க ரவிச்சந்திரன் சார்.
1: எனக்கு ஒரு அழகான பாடல் வேண்டும் அன்பு அறிவிப்பாளரே. குயிலாக நீ இருந்தென்ன, குரலாக நான் வர வேண்டும் என்கிற ஒரு அருமையான அந்த குயிலிசை பாடலை வானொலியில் தவற விடுங்கள். இரவுகள் இரவு இனிதாகட்டும், தாளாட்டட்டும், உறக்கம் கண்ணை சொக்கட்டும்.
0: நீங்க கேட்ட குயில் பாடல் செல்வமகள் படத்திலிருந்து. உங்களுக்காக நன்றி, வணக்கம்.
1: செல்லமாக அனுப்புங்கள். நன்றி, வணக்கம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி நினைத்தால் இனிக்கும் நிகழ்ச்சி ஒழிக்கிற நேரம் 8:31. நேயர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் விரும்புகிற பாடல்களை எஸ்எம்எஸ் மற்றும் வாட்ஸ்அப் வழியாகவும் தொலைபேசி வழியாகவும் நீங்கள் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சி ஒழிக்கிற நேரம் 8:31:26 நிகழ்ச்சியின் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். கும்பகோணம், கணபதி நகர், எஸ் மனோகரன் பேசுகிறேன்.
0: மனோகரன் சொல்லுங்க, என்ன பாடல்?
1: அவ்வளவு ஒரு தொடர்கதை அந்த படத்துல இருந்து, அது என்னடி உலகம் அந்த பாட்டா?
0: வெறுத்து போயிட்டீங்களா இந்த உலகத்தை பார்த்து?
1: அப்படி இல்ல, சில பேர் வந்து அப்படியே இதா இருக்காங்களா, வெறுத்து போய் நம்மளுக்கு எதுவுமே நடக்காது போல இருக்கு, நம்ம குடும்பத்துக்கு
0: மனசெல்லாம் உடைஞ்சு போய்,
1: நம்மளே குடும்ப

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி வழி நேயர் நிகழ்ச்சி நேயர்கள் பங்கு பெறும் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், வாழ்த்துக்களோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன், எப்படி இருக்கு சார் உங்க ஊரு?
1: நல்லா தான் இருக்குங்க மேடம். வகல்ல தான் வெயில் போட்டு கொளுத்துது.
0: வெயில் பயங்கரமா இருக்கு இல்லையா? ஊட்டிலேயே
1: சுமாரா இருக்கு.
0: ஊட்டிலேயே எங்களுக்கு பயங்கரமான வெயில்.
1: அங்கேயே வெயில் தான் அறிவிப்பாளர் சொன்னாங்க.
0: இவ்வளோ ஒரு மலைப்பாங்கான இந்த பிரதேசத்துல குளிர்ச்சியும் குளுமையும் சிலுசிலுப்பும் இருக்கக்கூடிய இடத்துலயே எங்களால வெப்பம் தாங்க முடியல.
1: தாங்க முடியாத அளவுக்கு
0: அவ்வளோ ஒரு கடுமையான வெளியில போக முடியல பகல்ல.

0: அவ்வளவு ஒரு வெப்பம், நைட்டு இரவு நேரங்கள்ல உள்ள ரூம்குள்ள தூங்க முடியல அந்த அளவுக்கு சூடு. ஏன்னா இங்க பெரும்பான்மையான இடத்துல ஃபேன் இருக்காது வீடுகள்ல. மே மாசத்துல அப்படி அந்த வெயில் அடிச்சது, அது வந்து கோடை வெப்பம். இது என்னடானா இது தலைகீழ் மாற்றம்.
1: என்ன
0: பாடல் சொல்லுங்க?
1: கல்யாணமாம் கல்யாணம் படத்துல இருந்து இளமை நாட்டிய சாலை எஸ் ஜானகி பாட்டிய பாடல்.
0: நீங்க கேட்ட பாடல் கல்யாணமாம் கல்யாணம் படத்துல.
1: நன்றி,
0: வணக்கம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நாமக்கல் மாவட்டம் பரமத்தியலூர் ஜேடார்பாளையத்திலிருந்து தீனதயாளன் பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க,
1: நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேங்கம்மா.
0: என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க உங்க ஊர்ல?
1: நாங்க கைத்தறி பட்டு புடவை தயார் பண்ணிட்டு இருக்கோம், நெசிட்டு இருக்கிறோம்.
0: அப்படியா, வேலையெல்லாம் முடிச்சதா இன்னைக்கு?
1: இல்ல, வேலை எப்பவுமே எங்களுக்கு நைட்டு 10 மணி வரைக்கும் செய்யுங்கம்மா.
0: சரி,
1: இப்ப சாப்பாடு டைம்னால எழுந்திருக்கிறது, சாப்பிட்டு ஒரு மணி நேரம் தொழில் செய்வோம்மா. வீட்லயே தறி இருக்குதுங்க, கைத்தறி
0: வீட்லயே வச்சிருக்கீங்க?
1: வீட்லயே இருக்குதுங்கம்மா.
0: சரி, ஓகே.
1: வீட்லயே ஒரிஜினல் பட்டு சேலை தான் நெசிட்டு இருக்குமா.
0: சாப்பாடு முடிச்சிட்டீங்களா? உங்களுடைய இரவு வேலை உணவு எல்லாம்
1: இரவு வேலை இப்ப சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் இருந்துட்டு அப்புறம் படுத்துட்டு காலையில ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சுக்கோங்கம்மா.
0: அப்படியா?
1: ஆமா.
0: இப்ப சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா?
1: இல்ல, இன்னுமேல தான் சாப்பிடணுங்கம்மா.
0: சரி, ஓகே. என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
1: இணைத்ததை முடிப்பணம் படத்துல இருந்து ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து அனைத்து நேர்
0: அனைத்து நேரம் நல்ல ஒரு ரொமான்டிக்கான பாடல் கேட்டிருக்கீங்க.
1: ஆமா, மனசுக்கு ஒரு நிம்மதியா இருக்கும் இல்லங்கம்மா.
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
1: ஆமா ஆமா.
0: நீங்க கேட்ட பாடல் நினைத்ததை முடிப்பவன் படத்துல

0: நேர்களை நிகழ்ச்சியின் அடுத்த நேர் யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க
1: மேடம்? நான் சென்னையில ராஜேஷ் மேடம்.
0: சொல்லுங்க ராஜேஷ்.
1: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை பேச வந்து நிகழ்ச்சி.
0: அப்படியா, உங்களோட டெய்லரிங் பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: எல்லா பிசினஸ் பயங்கர பிஸியா போயிட்டு இருக்கு மேடம்.
0: அப்படியா, சரி சரி, ரொம்ப சந்தோஷம்.
1: ஏன் தொடர்ந்து நம்ம ஃபெஸ்டிவல் வந்துட்டே இருக்கு இப்போ இனிமேல்.
0: ஓ சரிங்க,
1: அதனால கொஞ்சம் பிஸி தராங்க.
0: இல்ல, வெறும் மேரேஜ் தான் எடுக்கிறீங்க?
1: ஆமா மேடம், ஆமா ஆமா, மேரேஜ்.
0: எப்படி, ஜென்ஸ்க்கு மட்டுமா லேடிஸ்க்கும் சேர்ந்து
1: எடுக்கீங்க? இல்ல, ஒன்லி லேடிஸ் தான் மேடம். ஒன்லி.
0: ஓ, லேடிஸ். என்ன மாதிரியான அதெல்லாம் பண்றீங்க லேடிஸ்க்கு?
1: எல்லாமே இப்ப லேட்டஸ்டா வரக்கூடிய ட்ரெண்டிங்ல எல்லாமே
0: ஆரி வர்க் எல்லாமே பண்றீங்களா?
1: எல்லாமே எல்லாமே மேடம், ஆரி வர்க் எல்லாமே.
0: என்ன ரேட்ல இருந்து ஆரி வர்க்ஸ் பண்றீங்க
1: மேடம்? மேக்ஸிமம் வாங்க பாத்தீங்கன்னா ஒரு 1200 ரூபாய் மேடம் மினிமம் ஆரி வர்க்ன்றது. ஒரு சிம்பிளான ஒரு மாடல்ல பண்ணி கொடுப்போம். அதை தாண்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 ரூபாய் வரையும் வந்துச்சு மேடம் இன்னைக்கு
0: ஒர்க். ஓ அப்படியா?
1: ஆமா, அந்த அளவுக்கு வந்துச்சு இன்னைக்கு.
0: சரிங்க,
1: அது சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க ஒரு ஆரிய ஒர்க். அது எல்லாமே இப்ப நீங்க அது கிட்டத்தட்ட உங்களுக்கு அது கிட்டத்தட்ட ஒரு 80 ரூபா கிட்ட வந்துடும் மேடம் உங்களுக்கு.
0: என்னதுங்க
1: அந்த மெட்டீரியல் தெரியாது உங்களுக்கு டோட்டலா.
0: ஓஹோ,
1: ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க். அது மாதிரி ஒரு இது வந்துச்சு மேடம், அட்வான்டேஜ் வந்துச்சு.
0: இது எல்லாமே ஒர்க் தான்.
1: ஆமா மேடம், கண்டிப்பா.
0: சரி, என்ன பாடல் வேணும்
1: மேடம்? எனக்கு கண்டிப்பா திரைப்படம் பாத்தீங்கன்னா எனக்கு முரட்டுக்கலை பாடல் பாத்தீங்கன்னா இந்த பூவிலும் மாத்த மாட்டேன் மேடம்.
0: நீங்க கேட்ட பாடல் முரட்டுக்கலை படத்துல இருந்து. நன்றி, வணக்கம்.

0: நேர்களை, கிட்டத்தட்ட நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கடைசி நேயர், நிறைய பேர் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லா காலையும் அட்டன் பண்ணுறேன், எந்த காலும் கிடைக்கல. கடைசியில் ஒரு நேயர் கிடச்சிது, தாசர்பட்டியிலேருந்து பாலசுப்ரமணியத்துக்கு. அவர் தான் இன்னைக்கு இரவு வணக்கத்தோடு நிகழ்ச்சியை முடிக்க போகிறாரு. அவரோட பேசிட்டு நிறைவு பாடலையும் கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம்ங்க.
0: இனிய இரவு வணக்கம், சொல்லுங்க.
1: மரத்துக்குள வட்டம் தாசர் வீட்டிலேருந்து பாலசுப்ரமணி பேசணுங்க.
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: ரிக்ஷாக்காரன் படத்திலிருந்து அழகிய தமிழ் மகள், அந்த பாடல் கொடுத்துருங்க.
0: அதாவது இந்த நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒருத்தர் நல்ல பன்னீரில் நனைந்த பூக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூவை மணக்க மணக்க ஆரம்பிச்சாங்க. முடிக்கும் போதும் அந்த அழகிய தமிழ் மகளுக்கு அந்த பூவை சூடுற மாதிரி.
1: கண்டிப்பா கண்டிப்பாங்க,
0: நிகழ்ச்சி இன்னைக்கு அப்படி அமைஞ்சு போச்சு.
1: கண்டிப்பாங்க, அப்படித்தான் அமையானுங்க. அப்ப நிகழ்ச்சி கேட்கறவங்களுக்கு நல்லா இருக்குங்க.
0: அப்படியே பூக்களோட ஆரம்பிச்சு அந்த தமிழ் மகளுக்கு சூடுற மாதிரி அது நல்ல ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு வந்து.
1: அது நீங்க பாத்தீங்கன்னா சில பாடல்கள், இந்த பாட்டெல்லாம் கோர்வையா பார்த்தோம்னா நல்லா கடைசியில் பாத்தீங்கன்னா ஒரே இதா வருங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: அது கொஞ்சம் லேட் பண்ணி நாம அதை கட் பண்ணோம்னா அந்த நீங்க இப்ப பாடுற போர்லயே போட்டீங்கன்னா அது ஒரு கவிதை மாதிரி எழுதுனால அமைப்ப வரும் நல்லா.
0: ரொம்ப சந்தோஷம், நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. உற்சாகமான இரவு வணக்கம், நன்றி. வணக்கம்.
1: நன்றிங்க நன்றிங்க.
0: நேர்களே, தாசர்பட்டியிலிருந்து பாலசுப்ரமணியம் அவர்கள் கேட்ட ரிக்ஷாக்காரன் பட பாடலோடு இன்றைய நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்கினது உங்கள் அன்பறிவிப்பாளர் W. பிரேமலதா. இந்த பாடலோடு நான் விடை பெறுகிறேன்.

அழகிய தமிழ் மக இவள் இருவேளிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல் படித்த

டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலாவின் குரல்களில் ஒழித்த ரிக்ஷாக்காரன் பட பாடலோடு இன்றைய நினைத்தால் இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

சரி மகரி மபனி தனிதா மபனி ரி தரி நி சதனி ப மபனி தரி தனி தரி காரி தரி ரி தனி தனி பனி பம பம கபரி தனி சரி மபனி தனிதா சரி மபனி தனிதா

நிறைவாக டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி குரல்களில் குங்குமம் திரைப்பட பாடல்.

0: எஸ் ஏ தர்மநாதன், ஆர் கலாராணி, ரோஸ் ஜேம்ஸ், என் மீரா, எஸ் அப்துல் லத்தீப், ஆர் அனுசியா, சிறுமி பி ஆர்த்தி ஆகியோர். ஒலிப்பதிவு எஸ் மோகனாம்பாள் அவர்கள். அமைப்பு என் ஜி ராஜப்பா ஆயில்யன். கண்களுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள் நாடகம்.
1: பாட்டி பாட்டி, ஸ்கூலுக்கு நானு ரெடி ஆயிட்டேன்.
2: இத வந்துட்டேன் கீதா.
0: அவதான் நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்றல்ல, என்ன அங்க பண்ணிட்டு இருக்கீங்க?

0: இப்பவாது போய் சேர்ந்தாங்கள.
1: கல்யாணி
0: என்னங்க?
1: ஆமா, எங்க அம்மா ரெண்டு இட்லி கூட முழுசா சாப்பிடல, அதுக்குள்ள ஏன் இப்படி அவசரப்படுத்துற?
0: ஓ, அதுக்காகத்தான் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு இருந்தீங்களா? காலையில இப்படி கொட்டிக்கிட்டா தரித்திரம்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, நான் இப்ப ஒரு முடிவுக்கு வந்தாச்சு.
1: என்னது?
0: உங்க தம்பி வீடும் பக்கத்துல தானே இருக்கு. உங்களுக்கு பொறுப்பு இருக்கிற மாதிரி உங்க தம்பிக்கும் அம்மா மேல அக்கறை இருக்கணுமா இல்லையா, அது ஏங்க உங்களுக்கு தெரியல?
1: எனக்கு மாச சம்பளம் 5000 ரூபாய், அதுல பாதி கூட என் தம்பி வாங்கல. அது மட்டும் இல்ல, நமக்கு இருக்கிற வசதி அவனுக்கு இல்ல. கல்யாணி,
0: கீதாவோ பாட்டி மேல உயிரியே வச்சிருக்கா, இத நாமே வளர விட்டுற கூடாது.
1: என்னது என்ன கல்யாணி, நீயே பேசிக்கிற?
0: அதெல்லாம் ஒண்ணு இல்லீங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. உங்க அம்மா நம்ம வீட்டுல 6 மாசம், உங்க தம்பி வீட்டுல 6 மாசம் இருந்தே ஆகணும்.
1: கல்யாணி,
0: ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? தாயை காப்பாத்துற பொறுப்பு உங்க தம்பிக்கும் இருக்கட்டும்னு தான் சொல்றேன். இதுல என்னங்க தப்பு?
1: கல்யாணி,
0: இதுக்கு ஏன் இப்படி கோபப்படுறீங்க?
1: அவங்க மனசு புண்படும்படியா நடந்துக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அது மட்டுமா, நம்ம குடும்பத்துக்காக அவங்க உழைச்ச உழைப்ப அப்பப்பா இவ்வளவு சீக்கிரத்துல உன்னால எப்படி கல்யாணி மறக்க முடிஞ்சது? உன்னோட இந்த முடிவு எனக்கு பிடிக்கவே இல்லை.
0: உங்களுக்கு பிடிக்கலன்னா நானே உங்க அம்மாட்ட சொல்லிட்டு போறேன். இங்க பாருங்க, நாளைக்கு முதல் தேதி, நாளையில இருந்து உங்க அம்மா உங்க தம்பி வீட்டுக்கு போய்தான் ஆகணும்.
1: அதனால வர்றத நீ மட்டும் இல்ல கல்யாணி, நாம எல்லாருமா சேர்ந்து அனுபவிக்கத்தான் போறோம்.
0: பாப்போம், அதையும் தான்.
2: வாமா வா. மாலதி, யார் வந்திருக்கா பாரு, அம்மா வந்திருக்காங்க.
3: என்னம்மா,
2: உன் ஆசை பேத்தி கீதாவை விட்டுட்டு திடுதுப்புன்னு புறப்பட்டு வந்துட்ட, என்ன விஷயம்? அம்மா ஏன் இப்ப அழுற? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? அம்மா,
4: உன் அண்ணன் வீட்டுல 6 மாசம், உன் வீட்டுல 6 மாசம் நான் இருக்கணுமா?
2: அப்படியா?
4: ஆமாப்பா, கல்யாணி முடிவே கோபியால மீற முடியல. நான் வீட்டை விட்டு புறப்படும் போது உன் அண்ணன் கண் கலங்கி போயிட்டான்ப்பா, கண் கலங்கி போயிட்டான். எல்லாத்தையும் என்னால தாங்கிக்க முடியும் சிவா, ஆனா பேத்தி கீதாவை பிரிஞ்சு என்னால இருக்க முடியலையப்பா. அவனாலே என்ன பிரிஞ்சு இருக்க முடியாது.
3: இந்த வயசான காலத்துல நீங்க நிம்மதியா இருக்கணும். 6 மாசம் என்ன, உங்க ஆயுசு பூராவும் நீங்க எங்க வீட்லயே இருக்கலாம். இது உங்க புள்ள வீடு அத்தை.
4: மாலதி, உன் நல்ல குணம் எனக்கு தெரியுமா? எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தா கூட நீங்க தாண்டிக்க மாட்டீங்க. ஆனா
2: என்னம்மா,
4: உன் அண்ணன் இன்னும் சின்ன புள்ள மாதிரி இருக்கானேடா. நம்ம குடும்ப மானம் மரியாதை 4 சுகத்துக்குள்ளேயே இருக்கணும்னு நினைக்கிறான். அவன் என் மேல பாசமா இருக்கிறது கல்யாணிக்கு பிடிக்கலையப்பா. அந்த பாசத்தை வேறோட கிள்ளி எறியறதுன்னு நினைக்கிறா கல்யாணி.
2: அப்படியா?
4: ஆமாண்டா, பேத்தி கீதாவுக்கு நான் ஊட்டி விட்டாதான் திருப்தியா சாப்பிடுவா. நான் என்னடா பண்ணுவேன் சிவா?
2: அம்மா, வயசான காலத்துல நீ நிம்மதியா இருக்கணும். எந்த பிரச்சனைய பத்தி நீ கவலைப்படவே கூடாது, ஏன்னா அது உன் உடம்ப பாதிக்கும். கால வித்தியாசத்துல வண்டி ஓடத்துல ஏறும், ஓடமும் ஒரு நாள் வண்டியில ஏறும்.
3: அத்த, இங்க 6 மாசம் அங்க 6 மாசம்ங்கிற பிரச்சனையே வேண்டாம். நீங்க கடைசி வரைக்கும் எங்களோடய இங்கேயே இருந்துடுங்க அத்த. ஏங்க, நீங்க என்ன சொல்றீங்க?
2: ஆமாம்மா, மாலதி சொன்ன மாதிரி நீ என்கிட்டயே இருந்துடு. அம்மாவோட அருமை அறியாதவன் யார் அருமையையும் அறிய மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. உனக்கு இங்க எந்த பிரச்சனையும் இருக்காது.
3: ஆமா அத்த, வாங்க சாப்பிட போலாம்.
0: கீதா, நீ இப்ப சாப்பிட போறியா இல்லையா?
5: என்ன ஆச்சு?
1: கீதா கண்ணு, நீ வெளியே போய் விளையாடுமா? கல்யாணி, என்ன இருந்தாலும் நீ குழந்தைய அடிச்சது தப்புதான்.
0: இப்பவே இவ்வளவு பிடிவாதமா இருந்தால்னா பின்னால அவதிப்பட வேண்டியது நம்மதான். பாட்டி ஊட்டி விடணும். இவன சின்ன பிள்ளையா, 8 வயசு ஆக போது.
1: பிறந்ததுல இருந்து பாட்டி தான் குளிப்பாட்டினா, சோறு ஊட்டினா, பள்ளிக்கூடத்துக்கு அடைச்சிட்டு போனா.

0: கல்யாணி, எங்க அம்மா சோத்தை மட்டும் ஊட்டல கல்யாணி, பாசத்தையும் சேர்த்து ஊட்டி இருக்காங்க.
1: அதுக்காக பெத்த அம்மாவையும் மதிக்க கூடாதுன்னு சொல்றீங்களா
0: கல்யாணி? மதிக்கிறதும் மரியாதை கொடுக்கறதும் நாம நடந்துக்கிற முறையில தான் இருக்கு.
2: அழைச்சிக்கிட்டு போவதான் வந்திருக்கேன். பாட்டியும் உன்னை பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க.
3: சித்தப்பா கூட போய் பாட்டிய பாத்துட்டு வந்துடுறேன்டி.
1: இதனால என்ன வந்தாலும் சரி, கீதாவை நாம அனுப்பவே கூடாது.
2: என்ன நீ யோசிக்கிறீங்க? ரெண்டு நாள் கீதாதான் என் வீட்டுல இருக்கட்டும்.
1: ஆமாமா, இங்கேயும் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறா. பாட்டிய பாத்துட்டானா கேட்கவே வேண்டியது இல்ல. அதுவும் இல்லாம அடுத்த வாரம் வேற அவளுக்கு எக்ஸாம் வருது, அவ இங்கே இருந்துட்டு போட்டான்.
0: கல்யாணி, கீதா புத்திசாலி பொண்ணு, அவளுக்கு நீ ஒன்னும் பாடம் சொல்லி தர தேவையில்லை.
1: அப்பா, அவளை பத்தி நான் கவலைப்பட வேணாம்னு சொல்றீங்களா?
0: உன்னை யார் கவலைப்பட வேணாம்னு சொல்ற? சித்தப்பாக்காரன் ஆசைய அழைச்சிட்டு போக வந்திருக்கான். கீதாவும் பாட்டிய பாக்கணும்னு ஆசைப்படுறா, போகட்டுமே.
1: ஆமா ஆமா, உங்க அம்மா கொடுத்த செல்லத்தினாலதான் இவ இப்படி பிடிவாத காரி ஆயிட்டா. நான் கண்டிஷனா சொல்றேன், கீதாவை நான் அனுப்பவே முடியாது.
0: கல்யாணி, சொந்தங்களை முறிச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? எங்க அம்மா உழைச்ச உழைப்ப மறந்துட்டு நன்றி கெட்டத்தனமா நடந்துக்கிறியே, உனக்கே இது நல்லா இருக்கா?
1: என்ன சொல்றீங்க நீங்க?
0: கல்யாணி, நன்றி காட்டுறது ஒரு வகை மரியாதை. அந்த மரியாதை தான் நம்மள மனுஷனாக்கும்னு சொல்றேன்.
1: அவங்க கடமையை அவங்க செஞ்சாங்க, இதுக்கு ஏன் நாம நன்றி சொல்லணும்? என் பொண்ணு, என் புருஷன், இதுதான் எனக்கு முக்கியம். மத்தவங்களை பத்தி எனக்கு ஒண்ணு கவலையே இல்ல.
2: அப்ப சரி, நான் வர்றேன்னா. ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். எங்க வீட்டுல 6 மாசம், உங்க வீட்டுல 6 மாசம்னு முடிவு பண்ணி அம்மாவை அனுப்பி வச்சிருக்கீங்க. அம்மா கடைசி வரைக்கும் என்கிட்ட தான் இருக்க போறாங்க. அப்ப நான் வரேன்.
3: சித்தப்பா, நானும் வர சித்தப்பா. பாட்டிய பாக்கணும் சித்தப்பா.
1: நிகிதா, இப்ப வாய மூட போறியா இல்லையா?
3: மாட்டேன்னா, பாட்டிய பாக்கணும்.
1: என்னடி பாட்டி, பாட்டி பெரிய பாட்டி.
3: ஐயோ அம்மா, அடிக்காதீங்கம்மா.
0: ஏய் கல்யாணி, பக்கத்து வீட்டுக்காரங்க சிரிக்க போறாங்க.
2: அக்கம் பக்கத்துக்காரவங்க சிரிப்பாங்கங்கிற பயத்தினால நீங்க கோழை ஆயிட்டீங்கன்னா.
0: சிவா,
2: கோழை ஆயிட்டீங்க.
1: இது எங்க குடும்ப பிரச்சனை.
0: அவனுக்கு இதுல தலையில உரிமை இருக்குன்னு சொல்றேன்.
1: இல்ல இல்லன்னு தான் நான் சொல்றேன்.
2: அண்ணி, தான் ஆடாவிட்டாலும் தான் சதை ஆடுங்கிறத மறந்துட்டீங்களா? நீங்க கதவை அடைச்சீங்கன்னா கடவுள் ஜன்னல திறந்துடுவார். அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நான் வர்றேன்னா.
0: அழாத கீதா, அழாத. நானே உன்னை உன் பாட்டிக்கிட்ட அடிச்சிட்டு
1: போறேன்.
0: என் தம்பி வராதவன் வந்திருக்கான், அவனுக்கு ஒரு காபி கூட கொடுக்காம ஏன் கல்யாணி இப்படி வஞ்சனையா நடந்துக்கிற?
1: இங்க பாருங்க, நான் உன்ன யார் வீட்டுக்கும் போய் ஒரு வாய் தண்ணி கூட குடிச்சது கிடையாது.
0: உங்க அப்பா பணக்காரரு, அந்த திமிர் உன்னை இப்படி பேச வைக்குது.
1: என்ன சொன்னீங்க
0: கல்யாணி? நாக்கு பொறுத்து தான் நன்மையும் தீமையும் அமையும், அதை மறந்துடாதேன்னு சொன்னேன். கீதா கண்ணு, வாமா நாம போலாம்.
4: குழந்தைங்களா, பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வந்த நீங்க குடும்பத்தனை பண்ணக்கூடாது. ஏய் ரீட்டா, அங்க என்ன குடும்பத்தனை பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் ஹோம்வொர்க், நோட்புக்ஸ் எல்லாம் டேபிள்ல வச்சிட்டீங்களா?
5: சச்சி மிஸ்.
4: ஏண்டி கீதா, நோட்டு மட்டும் வச்சிருக்க, நீ ஏன் ஹோம்வொர்க் பண்ணல? ஏன் பேசாம இருக்க? வர வர படிப்புல நீ ரொம்ப டல்லா இருக்க. அது சரி, உங்க அம்மாவை என்ன வந்து பாக்க சொன்னேனே, அம்மா கிட்ட சொன்னியா?
5: எஸ் மிஸ். அம்மா வருவாங்க மிஸ். அதோ அம்மா வந்துட்டாங்களே.
1: வணக்கம் டீச்சர்.
4: ஓஹோ, இப்பதான் உங்களை பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் இப்படி வரீங்களா?
1: சொல்லுங்க மிஸ்.
4: கீதா ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு, எப்போதும் எப்பவும் அவதான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பா. ஆனா இப்ப வர வர ரொம்ப வீக்கா இருக்கா.
1: உண்மைதான் டீச்சர், இந்த மாசம் பரீட்சையில கூட ரொம்ப லோவா மார்க்ஸ் வாங்கியிருக்கா.
4: நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தவ ஏன் இப்படி ஆயிட்டா? கிளாஸ்ல எப்போதும் கலகலப்பா இருப்பா, கொஞ்ச நாளா டல்லா இருக்கா. நீங்க அவளை கொஞ்சம் கவனிக்கணும். இதை சொல்றதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். அவளுக்கு குறை என்னங்கறத கண்டுபிடிச்சு அதை நிவர்த்தி பண்ணணும். அலட்சியமா இருந்துடாதீங்க.
1: நல்லது டீச்சர், நான் கவனிச்சுக்கிறேன். அப்ப நான் வரட்டுமா?
4: சரிங்கம்மா.

0: அம்மா, ஏமா சரியா சாப்பிட மாட்டேங்கிற? அண்ணங்கிட்ட இருந்து வந்த பிறகு ரொம்ப தான் இழைச்சு போயிட்டேன்.
1: என்னங்க அத்தை, எப்ப பார்த்தாலும் பெரிய பிள்ளைய பத்தியும் கீதாவை பத்தியுமே கவலைப்பட்டு இருக்காங்க போல இருக்கு.
0: இதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? அண்ணங்கிட்ட இருக்கிறப்ப என்ன பத்தி கவலைப்படுவ, இங்க வந்த பிறகு அண்ணன் குடும்பத்தை பத்தி கவலைப்படுற. எனக்கு இது புரியுதுமா, ஆனா என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு.
2: சிவா, நீயும் கோபியும் எனக்கு ரெண்டு கண்கள் மாதிரிப்பா. சின்ன வயசுலயே கோபி மத்த பிள்ளைங்க கிட்ட பம்பு சண்டைக்கு போக மாட்டான், அவனாவே பிடிச்சுக்கிட்டான். இன்னும் சொல்ல போனா யாரோட உதவி இல்லாம ஒரு நல்ல வேலையையும் தேடிக்கிட்டான். அடுத்தவங்களுக்கு தன்னால கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன். அவனுக்கு நேர் மாறா மனைவி வந்து வாய்ச்சிருக்காளே, அத நினைச்சுதான் தான் மனசுக்குள்ள தினம் அழுதுகிட்டு இருக்கேன்.
0: அதுக்காக கவலைப்பட்டு என்னம்மா ஆக போகுது? அது உடம்பத்தான் பாதிக்கும்.
3: அம்மா,
0: உங்களை பத்தி தான் அம்மா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நீங்களும் வந்துட்டீங்க.
3: அம்மா எப்படிப்பா இருக்கீங்க?
2: கோபி, நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ நல்லா இருக்கியாப்பா?
3: நான் நல்லா இருக்கேன்ப்பா.
2: என்ன கோபி, ஏன் கண் கலங்குற?
0: என்னண்ணா சின்ன புள்ள மாதிரி?
3: ஒண்ணுமில்லடா சிவா, ஒண்ணுமில்ல. பிள்ளை வருத்தம் பெத்தவங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அம்மா என் வீட்டுல இருந்த வரைக்கும் நான் நிம்மதியா இருந்தேன். இப்போ அந்த நிம்மதி எனக்கு இல்லாம போச்சுடா. கீதாவுக்கும் அந்த நிம்மதி இல்லடா. கீதா சதா பாட்டி நினைப்பாவே இருக்கா, படிப்புலையும் டெல் ஆயிட்டா. ஸ்கூல் டீச்சர் கூட கல்யாணிய கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிருக்காங்க, ஆனாலும் கல்யாணி மனசு மாறலடா.
1: டிஃபன் கொஞ்சம் சாப்பிடுங்க. அத்தை இங்க வந்ததுல இருந்து எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தியும் கீதாவை பத்தியும் கவலைப்பட்டுகிட்டே இருக்காங்க. இதுக்கும் ஒரு முடிவு உண்டு, தைரியமா இருங்க.
3: டேய் சிவா, மனைவி அமையிறது ஆண்டவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்கடா. மாலதி, மாலதி பாரு எவ்வளவு பிரியமா டிஃபனை கொடுத்து உபசரிக்கிறா. டேய் சிவா, இந்த பண்பாடு கல்யாணி கிட்ட அறவே இல்லாம போச்சுடா. அப்படியே யாராவது வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்துட்டா வேண்டா வெறுப்பா நடக்கறா. நான் என்னடா செய்யறது, நான் என்னம்மா செய்யறது?
2: கோபி, இதெல்லாம் சொல்லி கொடுத்து வர்றது இல்லப்பா, அவன் வளர்க்கப்பட்ட முறை அப்படி. அது சரி கோபி, நீ வரும்போதே கீதாவே அழைச்சிட்டு வர்றது இல்லையா?
3: வந்திருக்கலாம் தான்பா, ஆனா நான் இப்போ நேர ஆபீஸ்ல இருந்து வர்றேம்மா.
0: ஏன்னா நீங்க இங்க வர்றது கூட அன்னைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க இல்ல?
3: உண்மைதான் சிவா, உண்மைதான். எல்லாத்துக்கும் தப்பு அர்த்தம் கண்டுபிடிக்கிறவ ஓ அண்ணி, அதனாலதான் நான் இப்படி நடந்துக்கிறேன். சிவா, சிவா
0: அண்ணா,
3: இந்த இத வச்சுக்கப்பா.
0: என்னண்ணா இது? என்ன
3: சிவா, இதுல 500 ரூபாய் இருக்கு, செலவுக்கு வச்சுக்கப்பா.
0: ஏன்னா அம்மா என்கிட்ட இருக்கிறதுனால பணம் கொடுக்கறீங்களா?
3: அப்படி இல்ல சிவா, அப்படி இல்ல. உனக்கும் குறைஞ்ச வருமானம் தானே
2: கோபி? இது உன் மனைவிக்கு தெரியுமா?
3: இது என்னோட சொந்த பிரச்சனைமா, அவளுக்கு தெரியணும்ங்கிற அவசியம் இல்ல. அம்மா உடம்ப கவனமா பாத்துக்கீங்கம்மா. சரி, நான் வந்து ரொம்ப நேரமாச்சு, நான் வரட்டுமா? அம்மா
2: போயிட்டு வாப்பா. கோபி, கீதாவை ஒரு தடவை என் கண்ணுல காட்டுடா.
3: அதுக்குன்னு ஒரு நேரம் நிச்சயம் வருமா, கவலைப்படாதம்மா. டேய் சிவா, நான் வரேன்டா.
2: எனக்கு தூக்கம் வருதுப்பா, நான் போய் படுத்துக்கிறேன்.
0: போய் படுத்துக்கம்மா.
2: கீதா, பாட்டிய பார்க்க வந்தியாமா? உன்னை பார்த்து எவ்வளவோ நாளாச்சுமா. அம்மாவுக்கு தான் என்ன பிடிக்கலன்னா உனக்கும் இந்த பாட்டிய பிடிக்கலையாமா? கீதா புறப்பட்டியா? கார் வருதுமா, பாத்து போ. காரு காரு. ஐயோ கீதா, கார்ல அடிபட்டுட்டியே, நான் என்னமா பண்ணுவேன்? கீதா, கீதா.
0: அம்மா என்னது, பாதி தூக்கத்துல இருந்து உட்கார்ந்து இருக்க, கனவு எது கண்டியா?
1: அத்தை என்னாச்சு, ஏன் உங்க கையெல்லாம் நடுங்குது?
2: தேசிவா, கீதா கார்ல அடிபட்ட மாதிரி கனவு கண்டேன்டா, என் மனசு பதறுதே. சிவா,
0: அம்மா
2: இப்பவே கீதாவை பாக்கணும் போல இருக்குடா.
0: இங்க பாருமா, சதா நீ கீதாவை நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அது கனவா வந்திருக்கு. வேற ஒண்ணு பயப்படாதம்மா.
2: நீ என்ன சொன்னாலும் என் மனசு கேக்கலடா சிவா. ஒரு தடவையாவது கீதா முகத்தை பார்க்கணும்.
1: சரி அத்த, இப்ப நீங்க கவலைப்படாம படுங்க, நானே கீதாவை போய் கூட்டிட்டு வரேன்.
0: மாலதி, நீ அண்ணி வீட்டுக்கு போக வேணாம், பள்ளிக்கூடத்துக்கு போய் அம்மாவுக்கு கீதாவை காட்டிட்டு வா.
1: சரிங்க.

0: அத்த அங்க பாருங்க கீதா வரா.
1: கீதா கீதா
2: பாட்டி, உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியல பாட்டி. பாட்டி இப்படியே எங்க வீட்டுக்கு வந்துருங்க பாட்டி. உங்க மடியில படுத்து தூங்கணுமோல இருக்கு பாட்டி.
1: கீதா, என் கண்ணு உன் முகத்தை ஒரு தடவை பாக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? அதான் உன்னை தேடி பள்ளிக்கூடத்துக்கே வந்துட்டேன். நல்லா சாப்பிடு, அம்மா பேச்ச கேட்டு புத்திசாலியா நடந்துக்கம்மா. நான் இன்னும் எத்தனை நாளைக்குமா இருக்க போறேன்?
0: கீதா இங்க வாடிங்க.
2: பாட்டியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்கம்மா.
0: எதுக்குடி அழைச்சிட்டு வரனா? இந்த பாட்டி தொலைஞ்சாதான் எனக்கும் நிம்மதி உனக்கும் நிம்மதி.
2: ஏமா இப்படி பேசுறீங்க? எனக்கு பாட்டி தான் தெய்வம்.
0: என்ன சொன்ன? எத்து வளர்த்தவள உனக்கு தெய்வமா தெரியலையா? இனிமே இப்படி சொல்லுவியாடி.
2: ஐயோ அம்மா, அடிக்காதீங்கம்மா, வலிக்குதும்மா.
0: அக்கா, ஏன் இப்படி சின்ன பிள்ளைய கொடுமைப்படுத்துறீங்க? அத்தை கீதாவை பாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, நான் தான் அத்தை அழைச்சிட்டு வந்தேன். மாலதி, இது வரைக்கும் நீ என் குடும்ப விஷயத்துல தலையிடாம இருந்த, இப்ப நீயா சேர்ந்துகிட்டியா? கீதா நீ அழாதம்மா. அக்கா, நீங்க இவ்வளவு சின்ன மனசா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அன்பு அரக்க கூட தண்ணீர்ல கரைச்சிடுது, பாசம் கல்ல கூட எரிச்சு சாம்பலாக்கிடுது. கீதா தன்னோட பாட்டி மேல வச்சிருக்கிற பாசத்தை யாராலையும் அழிச்சிட முடியாது.
3: அப்படியா? பாப்போம் அதையும் தான்.
1: கல்யாணி, உன் புருஷனை பெத்தவனா? அவன் பெத்த பிள்ளைய நான் பாக்க கூடாதுன்னு சொல்றியே, இது நியாயமா? உனக்கு நான் என்ன துரோகமா செஞ்சேன்?
3: பிள்ளைங்க பெத்தவங்க கிட்ட பாசமா தான் இருக்கும். அத நாசமாக்க பாக்குறீங்க நீங்க. என்னால அதை தாங்கிக்க முடியாது. என்கிட்ட இருந்து என் மகளை பிரிக்க பாக்குறீங்க. இப்ப நான் சொல்றதுதான், இனிமே நீங்க அவளை சந்திக்க கூடாது. ஏகிதா, என்ன பாட்டிய புடிச்சிட்டே நிக்கிற? வாடி இங்க.
2: மாட்டேன், நான் பாட்டிய வீட்டு வர மாட்டேன்.
3: வர மாட்டியா? உனக்கு என்னடி அவ்வளவு நெஞ்சு அழுத்தம்?
2: ஐயோ அம்மா, அடிக்காதீங்கம்மா, வலிக்குதும்மா.
1: கீதா, கீதா.
0: அத்தை, இன்னும் இங்க நின்னு என்ன ஆக போகுது? வாங்க வீட்டுக்கு போகலாம்.
2: பாட்டி, பாட்டி.

0: ஹலோ, நான் கோபி பேசுறேன்.
1: என்னங்க நீ தம் பள்ளிக்கூடத்திலே மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா?
0: என்னது?
1: ஸ்கூல் வேன்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க.
0: இப்போ கீதா எப்படி இருக்கா?
1: இன்னும் அவளுக்கு மயக்கம் தெரியலீங்க.
0: நம்ம ஃபேமிலி டாக்டர் ரகுவுக்கு போன் பண்ணி சொல்லிட்டியா?
1: போன் பண்ணிட்டேங்க. அவரும் உடனே வரதான் சொல்லிருக்காரு. எங்க பயமா இருக்குங்க. பர்மிஷன் போட்டுட்டு சீக்கிரமா வாங்க.
0: இதோ இதோ கல்யாணி, நான் உடனே வர்றேன்.
2: கீதாவுக்கு எந்த வியாதியும் இல்ல. அவளுக்கு பாட்டி பக்கத்துல இருந்தா எல்லாம் சரியா போயிடும். அவளுக்கு இப்ப இருக்கிறது மனவியாதி தான்.
0: டாக்டர்,
2: என்ன யோசிக்கிறீங்க கோபி? இத வளர விட்டீங்கன்னா கடைசியில கோமா ஸ்டேஜுக்கு வந்துடும்.
0: டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர்?
2: அவ மனசுல இருக்கிற குறைய போக்கணும், அதுதான் இப்ப முக்கியம். நான் எழுதி கொடுக்கற மாத்திரைய வாங்கி கொடுங்க. ஏதாவது மேலும் பிரச்சனைனா எனக்கு போன் பண்ணுங்க, அப்போ நான் வரேன். கோபி, சீக்கிரம் பாட்டி அழைச்சிட்டு வந்துருங்க.
0: என்ன கல்யாணி யோசிக்கிறேன்? உன் குடும்பத்துல பிறந்த ஒரே ஆண் வாரிசான உன் தம்பி கோமா ஸ்டேஜ்ல இறந்து போனத இப்போ உன் ஞாபகத்துக்கு வருதா? கல்யாணி, இனி அழுது பிரயோஜனம் இல்லை. கீதா உயிரோட இருக்கிறது இல்லாதது இனிமே உன் கையில தான் இருக்கு கல்யாணி, உன் கையில தான் இருக்கு.
3: எங்க என் தம்பியத்தான் பறி கொடுத்துட்டு இப்ப என் மகளையும் இழக்க நான் விரும்பலீங்க.
0: கல்யாணி, பிஞ்சு மனசுல பாட்டியின் நினைவு ஆழமா பதிஞ்சு போச்சு. பாட்டி மேல அவ வச்சிருக்கிற பாசத்தை இனிமே யாராலும் மாத்தவே முடியாது.
3: என்ன மன்னிச்சுங்க. சீக்கிரமா போய் அத்தைய அழைச்சிட்டு வாங்க. அவங்க கால விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. போங்க, சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க அவங்கள.
0: இதோ போறேன் கல்யாணி, இதோ போறேன்.

0: அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை, உங்க பேத்திய பாருங்க அத்தை, பாட்டி பாட்டின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க அத்தை, நீங்க தான் அவளுக்கு உயிர் பிச்சை கொடுக்கணும்.
1: கீதா கண்ணு, உன் பாட்டி வந்திருக்கேம்மா, கண்ணை திறந்து பாரு. கீதா என்ன பாருதா கண்ணு, இனிமே உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். கீதா கல்யாணி என் பேசி கண்ணை திறந்து பாக்குறா. உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவேன். கீதா கண்ணு இந்த பாலை குடிச்சிடுமா? ஏமா அழற, இந்த கீதா குட்டி தான் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து வச்சுட்டாளே.
2: மாலதி, உன்னோட மனசையும் புண்படும்படி பேசிட்டேமா, அதெல்லாம் மனசுல வச்சுக்காத மாலதி.
3: இல்லக்கா, நான் அன்னைக்கே அதை மறந்துட்டேன்.
4: அண்ணி, மனசு துருப்பிடிக்காம இருக்கணும்னா நம்ம எண்ணங்கள் பரிசுத்தமா இருக்கணும். அப்படி இருந்தா தான் வாழ்க்கையில சந்தோஷம் நீடிக்கும். பிள்ளைகளோட முன்னேற்றத்துக்காக பாடுபடும் பெத்தவங்களை நாம மறக்க கூடாது. அவங்களோட தியாகம் ஈடு இணையற்றது.
5: அது மட்டும் இல்லடா சிவா, பெத்தவங்களான அஸ்திவாரத்துலதான் நாம கோபுரமா உயர்ந்து நிக்கிறோம். கோபுரம் கண்களுக்கு தெரியும், ஆனா அஸ்திவாரம் கண்களுக்கு தெரியாதுடா. பெத்தவங்க கண்களுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள். என்ன கல்யாணி சொல்ற?
2: உண்மைதாங்க.
6: நேயர்கள் இதுவரை கேட்டது கண்களுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள் நாடகம். எழுதியவர் பொன்மலை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். நடிப்பு கோபி சுராஜ், தாமரை நஞ்சன், சிவா எஸ் ஏ தர்மநாதன், கல்யாணி ஆர் கலாராணி, பாட்டி ஆண்டாள் ரோஸ் ஜேம்ஸ், மாலதி என் மீரா, டீச்சர் ஆர் அனுசியா, டாக்டர் எஸ் அப்துல் லத்தீப், கீதா சிறுமி பி ஆர்த்தி. ஒலிப்பதிவு எஸ் மோகனாம்பாள் அவர்கள். அமைப்பு என் ஜி ராஜப்பா ஆயில்யன். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

ஆகாஷ்வாணி நேரம் 10 மணி. நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதலில் உனக்காகவே வாழ்கிறேன் படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல்.

நான் பாடும் பாடல் திரைப்படத்திற்காக ஒலிக்கவிருக்கும் குரல் எஸ்.பி. பாலசுப்ரமணியம்.

நேரம் 10:30. அடுத்த பாடல் அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியது.

0: நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.2 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு 27.4 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 89%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 33.8 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு 27.8 டிகிரி செல்சியஸ், ஈரப்பதம் 80%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் உமா குமாரசுவாமி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை காந்தி அஞ்சலி தமிழமுதம் வழங்குபவர் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு, புகைப்பிடிப்பதனால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 11:00. 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு வினோபா பாவே பிறந்த தின சிற்றுரை. 7:45 நகர்வலம், TN ஸ்மார்ட் செயலி எஸ் அனீஷ் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 திரைகாணம். நாளை காலை 8:30 கணபதி உலா, குறிஞ்சிப்பாடி கஞ்சமநாதன் பேட்டை வெற்றி தரும் வேல விநாயகர் திருக்கோவில் சித்திரம், எழுதியவர் எம் ஏ ராஜேந்திரன் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன். 9:00 அரங்கிசை, சேஷம்பட்டி டி சிவலிங்கம் அவர்களின் நாகசுரேசை கேட்கலாம், வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 இலக்கியம் பேசுவோம், எழுத்தாளர் ஜி குமார் அவர்களுடன் நேர்முகம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், சமயகுமார் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஆஸ்பயர் திட்டம் குறித்த தகவல்கள். நாளை பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி, பெயர் சொல்லும் கதை வழங்குபவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள், எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் ரேவா அவர்கள், நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுநர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், கதையரங்கம் வழங்குபவர் கே வித்யா அவர்கள், தொகுப்பு எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி. 2:15 திரைகாணம், 2:35 சேர்ந்திசை பாடற்பயிற்சி, மாத்தி மாத்தி ஹிமால்கோ நேபாள மொழி பாடல், எழுதியவர் ருத்ரா பௌடியால். நாளை மாலை 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை, 7:00 திரைகாணம். 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி மணிகண்டன். தரைவழி ஒலிபரப்பில் நாளை 7:30 துபாய் சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தின் நேர்முக வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதனை FM ரெயின்போ 101.4 DTH DRM சேவைகளிலும் கேட்கலாம். நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பில் நாளை 7:30 உழவர் உலகம், மாவில் அடர் நடவு முறை, கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் வி திருமால் முருகன் அவர்களின் உரை, மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். 8:05 திரைகாணம், 9:15 செய்தி
1: சுடர். Prime Minister Narendra Modi said that India supports a safe, secure, peaceful and sustainable space domain anchored in international law, dialogue and multilateral cooperation. Mr. Modi stated this while virtually addressing the first edition of International Space Summit at Paris in France today.
2: India's approach is rooted in Vasudhaiva Kutumbakam, that is, one earth, one family, one future. This spirit must now travel beyond earth. We support a safe, secure, peaceful and sustainable space domain anchored in international law, dialogue and multilateral cooperation. Scientific data must serve the common good with openness and integrity. India's space journey reflects this philosophy.
1: Mr. Modi highlighted the remarkable growth of country's space journey.
2: Chandrayaan 3 made India the first nation to land near the lunar South Pole. Aditya L1 is unlocking the secrets of the sun. Last year, an Indian visited the International Space Station. Looking ahead, we aim to establish an Indian space station by 2035 and send an Indian to the moon by 2040. In all these efforts, our guiding principle has been clear that benefits must reach all humanity. Alongside ISRO, India's private space sector is also surging in a big way.
1: Lauding the role of ISRO in space journey, Prime Minister Modi said ISRO has earned global admiration for its excellence and cost-effective missions. India is all set to host the 18th BRICS Summit beginning this Saturday at Bharat Mandapam in New Delhi. The two-day summit will bring together 11 major emerging and developing economies, including Brazil, China, Egypt, Ethiopia, Indonesia, India, Iran, Russia, Saudi Arabia, South Africa, and the UAE. Belarus, Bolivia, Cuba, Kazakhstan, Malaysia, Nigeria, Thailand, Uganda, Uzbekistan, and Vietnam will participate as the BRICS partner countries. BRICS collectively represents around 49% of the world's population and about 40% of global GDP. World leaders including Russian President Vladimir Putin, Chinese President Xi Jinping, President of South Africa Cyril Ramaphosa, Egyptian President Abdel Fattah el-Sisi, Indonesian President Prabowo Subianto, Iran President Masoud Pezeshkian, and Crown Prince of Abu Dhabi Sheikh Khaled bin Mohammed bin Zayed Al Nahyan will participate in the summit. Prime Minister of Ethiopia, Abiy Ahmed Ali, will also participate. Brazil will be represented by Foreign Affairs Minister Mauro Vieira. Minister of Foreign Affairs of Saudi Arabia, Prince Faisal bin Farhan Al Saud, will also participate in the summit. The presidents of Russia and Brazil are set to arrive in the national capital later tonight to participate in the summit. The president of South Africa is set to arrive tomorrow morning. Presidents of Iran, Indonesia, Egypt, Philippines and Burundi, Crown Prince of Abu Dhabi, Prime Ministers of Malaysia and Ethiopia are scheduled to land in New Delhi tomorrow. The BRICS Summit 2026 will get underway on Saturday with a closed session for BRICS member countries on inclusive global governance and strengthening multilateralism. Prime Minister Modi today spoke to German Chancellor Friedrich Merz. In a social media post, the Prime Minister said as India and Germany celebrate 75 years of their diplomatic relations, both the countries reaffirmed their commitment to further strengthen strategic partnership across trade and investment, defense, clean energy, advanced technologies and talent mobility. Union Home Minister Amit Shah today met eminent philanthropist Prince Rahim Aga Khan V in New Delhi. They discussed strengthening cooperation in social development, irrigation, cooperatives, natural farming including millet and solar energy. In a social media post, Mr. Shah said India cherishes its bond with the Aga Khan Development Network, tied by a shared commitment to human development. The minister also reaffirmed shared commitment to advancing these partnerships for sustainable development and the greater good of humanity. In hockey, the Indian women's team stormed into the semi-finals of the Junior Asia Cup with a ruthless 19-0 demolition of Pakistan in quarter-final at Mochi in China today. And that's the end of this news bulletin.
3: ஆல் இண்டியா ரேடியோ உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 11:10. ஊட்டி எஃப்எம் 101.8 இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5:50 சந்திப்போம். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.